நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 27ஆம் நாள் இன்று திங்கட்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்களேசை.

நாளொரு குறள். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. குறள் எண் 153. பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம்: வறுமையுள் வறுமை, விருந்தினரை போற்றாமல் நீக்குனல், வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்தலாகும்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
8: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா.

0: அது மார்னிங் சீக்ரெட்ரா?
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
3: தெரியாது சார்.
1: கோரி மேடு?
3: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூர், அரியூர், பங்கூர்
3: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02 இருக்கு.
6: நேயர் விருப்பம்.
7: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
8: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டே
9: அப்படியே பேசிட்டாலும்.
7: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
10: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
8: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
7: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: என்ன, 10 என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
11: தாத்தா
8: சொல்றாங்க,
11: டெய்லி காலையில 10 நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
8: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
12: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
13: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
12: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
13: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
12: என்ன வழி?
13: இத கேளுங்க அண்ணா.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
14: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
15: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
5: பாட்டு பாடவா?
16: வேணாம் வேணாம்.
5: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
16: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
5: தினமும் மாலை 6:20 முதல் 8 வரை
16: மனம் விரும்புதே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:30. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க அற்புத மனிதர் அப்துல் கலாம், வழங்குபவர் மு

சுதர்ஷன் அவர்கள் படைப்பு. புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொய்யா சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும், சுற்றுச்சூழல் சமநிலையும், பறவைகளின் உருமறை தோற்றமும் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை விளையாட்டுக்களம். இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் களரிப்பயட்டு கலையில் வெண்கல பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் நிறைவு பகுதி. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நலமாய் வாழ. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஷே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். பத்து இரண்டிலிருந்து 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ. 10:32 முதல் 11 மணி வரை கெட் செட் கோ. 11:02 வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம், அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பதினொன்று 30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 முதல் 3:30 மணி வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஹலோ டாக்டர். இதில் குழந்தைகளிடம் காணப்படும் தூக்க கோளாறுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை தலைமை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சரவணன் அவர்கள். மூன்று 3:30 முதல் 4 மணி வரை ஹலோ டாக்டர். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 8 மணி வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் இரவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா 8:02

8:15 வரையிலும், 8:30 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, ஆர் அதுல்குமார் அவர்கள் புல்லாங்குழல், திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மூர்சிங் நிகழ்ச்சி. சென்னை என்றில் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். காலம் போற்றும் கலாம் நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி, 12 மணிக்கு டெக் குரு. அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார் அவர்கள். பருவநிலை மாற்றுகளின் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்றுத் தீர்வுகளும் குறித்து. புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார் அவர்கள். பனிரெண்டு 30க்கு பனிசை மாலை மாம்பழம் சகோதரிகள் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இணைவை. 2:40 ஹிந்தி மொழிபாடு. 2:55 வானிலை அறிக்கை சென்னை என்று. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஓ எஸ் அருண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு நிழல்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை வசன மணிவண்ணன், இயக்கம் பாரதி ராஜா. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது 1000 என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், குறுகிய காலங்களில் அதிக மகசூல் தரும் சவுக்கு ரகங்கள் குறித்து, திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் வெண்ணிலா அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பணிச்செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 திரையிசை, 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு குவஷன் ஹார் அண்ட் பார்லிமெண்ட். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
1: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும் இருந்து இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவிக்காலத்தில் தாம் பெற்ற பரிசுப் பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவுகூரத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV-3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை

0: அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவுகூரத்தக்கது. 1999 ஆண்டு வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 1,000,000 படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்பு முனையல் டேர்னிங் பாயிண்ட் நூல் அவருடைய பிற்பகுதி வாழ்க்கை நிகழ்வுகளையும் இந்தியாவுக்கு வளமான எதிர்காலத்துக்கான கருத்துக்களையும் வழங்குகிறது. தமது வாழ்வில் ஏற்பட்ட 8 திருப்பு முனைகளை அவர் அந்த 21வது நூலில் குறிப்பிட்டுள்ளார். நடுவன் அமைச்சராக அழைப்பு வந்தபோது அதனை மறுத்ததையும் ஒரு திருப்பு முனையாக எழுதியுள்ளார். 1998 ஆண்டு மார்ச் 15 தேதி நள்ளிரவு வேளையில் எனக்கு பிரதமரிடமிருந்து அழைப்பு வந்தது. மந்திரி சபையில் என்னையும் சேர்த்து கொள்ள விரும்புவதாக கூறினார். இது பற்றி யோசிக்க சிறிது அவகாசம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மறுநாள் காலை 9 தன்னிடம் முடிவை தெரிவிக்கும்படி கூறினார். அந்த நள்ளிரவில் நான் எனது நண்பர்கள் சிலரை வரவழைத்தேன். அதிகாலை 3 வரை விவாதித்தோம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 2 முக்கிய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். அவை இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டன. விரைவில் நல்ல பலன் தரவிருக்கின்றன. அவற்றை ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் அரசியலில் நுழைவது சரியில்லை என்பதே நண்பர்களின் பொதுவான அபிப்பிராயமாக இருந்தது. மறுநாள் காலையில் நான் சப்தர்ஜங் சாலையில் இருந்த 7 எண் இல்லத்திற்கு சென்றேன். அங்கேதான் பிரதமர் தங்கியிருந்தார். இனிப்புகளை பிரதமர் வழங்கி உபசரித்தார். நான் அவரிடம், முக்கியமான திட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். 1, அக்னி ஏவுகணை. அடுத்தது அணு வெடிப்பு சோதனைகள் நிறைவு நிலையில் உள்ளன. என் பங்களிப்பை வழங்க வேண்டும். தயவு செய்து என் பணியை தொடர அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். நான் உங்கள் கருத்தை மதிக்கிறேன். உங்கள் பணியை தொடருங்கள். கடவுளின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று பதிலளித்தார். மந்திரி சபையில் அங்கம் வகிக்க மறுத்தது என்னை 2 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களில் பங்கு பெறும் வாய்ப்பை அளித்தது. அதன் மூலம் தேசம் நற்பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்பு முனைகளில் 4 திருப்பு முனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டுமே முடியும் என்ற பணியை தொடர அவர் எடுத்த முடிவும் செயலுமே அப்துல் கலாம் அவர்களை நம் நினைவில் நிறுத்தி வைத்திருக்கின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்கினார். முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15 FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருப்பது தெய்வீக ராகம்.

கேட்ட பாடல் சௌமியா அவர்கள் பாடியது. நேரம் 6:41 FM ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கமலா அவர்கள் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 11 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று கொய்யா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை, தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: சரி, காதமுத்து வீட்டுக்கு போயிட்டேன். கொய்யா சாகுபடியில புதிய தொழில்நுட்பங்களை பத்தி நேத்து கேட்டோம். அவரு சொல்றாரு, நேத்து மணி ஆயிடுத்து நம்ம விவசாய ஆபீஸுக்கு போயிட்டோம், அவரும் வேலையா போயிட்டாரு. இன்னைக்கு போயிட்டு அவரை கேட்டு எல்லா விவரங்களும் தெரிஞ்சுன்னு
2: வருவோம். இங்க விட்ட சைக்கிள் எங்க? அதோ கோழி குண்டு பக்கத்துல நிக்குது. சரி, சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போவோம். ஒரு வழியா காத்தமுத்து வீடு வந்தாச்சு. சரி, காத்தமுத்து உள்ள இருக்கிறார, போய் பாப்போம்.
1: காத்தமுத்த, காத்தமுத்த,
3: கருத்தமுத்து குரல் மாதிரி இருக்கு. ஆமா, கருத்தமுத்து தான். கொய்யா மரத்துல கிளைகளெல்லாம் வளைச்சு விட்டு மண்ணுக்கு இணையா கட்டணும்னு சொன்னேன். ராத்திரிலாம் ஆள் தூங்கி இருக்க மாட்டார, இதே நினப்பா இருந்திருப்பாரு. அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அதான் காலையிலேயே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. சரி, கதவு திறப்போம்.
1: காத்தமுத்த கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, ஆளை காணவரா?
3: அப்பா கருத்தமுத்த, உள்ள வாப்பா, உட்காருப்பா.
1: காத்தமுத்த, வந்துட்டேன்.
3: நீ என்ன கேட்க போற? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, ஒண்ணு இல்ல, கொய்யா மரத்து கிளைய பத்தி கேட்க போற.
1: ஆமா காத்தமுத்த, நைட்டுக்குள்ள தூக்கமே இல்லப்பா எனக்கு.
3: இதுல என்ன தொழில்நுட்பம்னாப்பா, இந்த எப்படி அதிகமா காய்க்க வைக்கிறது, உருவாகக்கூடிய அந்த மொட்டுக்கள் எல்லாம் நல்லா துளிர் விட்டு அது எல்லாம் பிஞ்சு வச்சு நமக்கு எப்படி பலன் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒரு விவசாயியோ இல்ல அதிகாரியோ இந்த மாதிரி வளைச்சு விட்டா எப்படி பலன் கிடைக்குதுன்னு பாத்துருப்பாங்க போல இருக்கு. அதுல தான்ப்பா இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த கொய்யா சீசனு காய்ச்சி முடிஞ்ச உடனே முதல்ல வந்து மரத்துல இலைகள் எல்லாம் நம்ம குறைச்சிடணுமாப்பா.
1: ஓஹோ.

0: என்ன வளர்ந்த இலைகளை குறைக்கணும்ன்ற என்னப்பா அது சாத்தியமா? இதா
1: எப்பா, ஏற்கனவே நம்ம நின்றுகிட்டு பறிக்கிற அளவுக்கு தானே கொய்யா மரம் உயர்த்தியே வச்சிருக்கோம்.
0: ஆமா,
1: அதனால இலைகளை அப்புறப்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காய்ப்பு முடிஞ்சவொன்னு அந்த வேலையை செய்யணும். அடுத்து ஒரு 15 நாளைக்கு பிறகு தேவையில்லாத கிளைகள் எல்லாம் நம்ம வெட்டி அப்புறப்படுத்திடணும். சரியா?
0: சரி.
1: அப்புறம் கொய்யா மரங்களை அந்த கிளைகள் எல்லாத்தையும் வளைத்து கட்டணும். வளைச்சு கட்டின உடனே புதிய தளிர்கள் அதுல உருவாகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம்பா.
0: ஓஹோ.
1: ஆமா, இந்த கொய்யா செடிகளை வளைத்து அந்த கட்டினதுனால பூ மற்றும் காய்கள் புதிதாக நிறைய கிளம்பி நமக்கு பழம் கொடுக்கும். ஒரு கொய்யா மரத்துக்கு 6 முதல் 7 கிளைகளை நாம இப்படி ஒன்னா சேர்த்து கட்டி தொங்க விட்டுருணும். இந்த ஒன்னா சேர்த்து கட்டி தொங்க விடுறதுல வந்து ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னா, கொய்யா மரத்தை தாக்கக்கூடிய அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு மருந்து தெளிக்க நமக்கு ஈஸியா இருக்கும். மருந்து அடிச்சோம்னா சரசரன்னு எல்லா கிளைகளையும் போட்டணும். ஏன்னா எல்லா கிளையிலும் தான் நம்ம கயிறு போட்டு நல்லா கட்டி மண்ணு இருக்க சைடா பார்த்து நம்ம அப்படியே இழுத்து கட்டி வச்சிருக்கோம்ல, அப்ப நமக்கு ஈஸியா போடும்,
0: ஒன்னா சேர்ந்துடும்.
1: ஆமா. ரெண்டாவது வந்து கிளைகளை இந்த மாதிரி நம்ம பரப்பி கீழே இழுத்து விடும்போது அந்த மேல இருக்க கிளைகளுக்கும் கீழே இருக்க கிளைகளுக்கும் அந்த இடைவெளி நல்லா அதிகமாகும் போது நல்லா காற்றோட்டம் கிடைக்கும். ரைட்டா?
0: சரி சரி.
1: அப்புறம் செடிகளை தாங்கிறதுக்கு செடிகள் மேல போயிடாம இழுத்து தரைப்பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பையில மண்ணை கட்டி தொங்க விடணும். இப்ப இந்த கயிறு, இந்த பிளாஸ்டிக் பைய, அதுல மண்ணு, இப்ப நமக்கு என்ன செலவாயிட போகுது?
0: இந்த பிளாஸ்டிக் பையில மண்ணு சொல்றீங்க கதமுத்து, அது ஒன்னே போதுமா இல்ல மரத்துல அங்கங்க கட்டி தொங்க விடணுமா?
1: ஆமாமா, கிளைகளுக்கு தகுந்த மாதிரிப்பா. இப்ப 4 கிளை சேர்த்து நம்ம இழுத்து கட்டுறோம்னா நம்ம ஒரு பெரிய பையில மண்ணை போட்டு கட்டி தொங்க விடணும்
0: 4-5 இடத்துல.
1: ஆமா, இன்னொரு இடத்துல நமக்கு அதே மாதிரி தேவைப்படுதுன்னா அதே மாதிரி செய்யணும். ஒரு மரத்தை சுத்தி சுத்தி அதே மாதிரி செய்யணும். தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும்.
0: சரி சரி.
1: உனக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா செடிகளை வளைச்சு நல்ல இரும்பு கம்பி போட்டு கட்டி அப்படி கூட மண்ணோட நம்ம இறக்கி வைக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அதனால நான் சொல்ற மாதிரி கயிறை போட்டு கட்டி ஒரு பிளாஸ்டிக் பையில மண்ணை கொண்டு நிரப்பி அதை தொங்க விட்டோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல புதுசா தளிர் விட்டு நல்ல பலன் பின்னாடி கிடைக்கும்பா.
0: ஆமாங்க, நீ சொல்றத செலவு இல்லாம சிக்கன வழி.
1: ஆமா, செலவு இல்லாம சிக்கன வழியை தான் நான் சொன்னேன்.
0: சரி சரி.
1: இன்னும் சில பேர் வேற மாதிரி கூட செய்யறாங்கப்பா.
0: எப்படியா?
1: இப்போ முதல்ல வந்து செடிகளை வந்து கயிறு போட்டு கட்டி அந்த கிளைகள் எல்லாம் இறக்கி விடுறது, அதெல்லாம் விட்டுட்டு அது போக்கிலேயே முதல்ல காய்க்க விட்டுறது.
0: சரி.
1: ஒரு வருமானம் கிடைச்சிருது இல்லையா, அடுத்த சீசன் வருது பாருங்க. அந்த சீசன்ல இத மாதிரி கயிறை கட்டி கிளைகளை நல்லா பிரிச்சு நல்லா சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வச்சோம்னா புதிய தளிர்கள் உருவாக்கி அதுல வந்து பூ வச்சு பிஞ்சு வச்சு நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்ப சீசன் இல்லாத நேரத்திலயும் நமக்கு கொய்யா சாகுபடியில லாபம் பாக்கலாம்.
0: ஏன்னா
1: சீசன் இல்லாத நேரத்துல விலை அதிகமாகும், டிமாண்ட் ஆயிடுது. கொய்யா பழம் மார்க்கெட்ல சரியா கிடைக்காதப்ப நம்ம வந்து விளைவிச்சோம்னா நமக்கு நல்ல லாபம். இப்ப தக்காளி வந்து இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்க விவசாயிகள் எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால 3 கோடி 4 கோடி சம்பாரிச்சு பத்திரிகையில செய்திகள் எல்லாம் வருது.
0: ஆமாங்க தம்புதா.
1: அப்ப ஒரு விவசாயியா இருக்கவர் திடீர்னு பார்த்தா என்னமோ கூரையை பிடிச்சிட்டு பொண்ணா கொட்டின மாதிரி திடீர்னு பணக்காரன் ஆயிட்டாரு. அந்த மாதிரி நம்ம விவசாயிகள் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி விவசாயம்
0: பண்ணணும்.
1: ஆமா, எப்ப வந்து டிமாண்ட் இருக்குதோ அப்ப நாம விவசாயம் பண்ணிருந்தோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனாலதான் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி சீசன் இல்லாத நேரத்திலயும் கொய்யா சாகுபடி செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். ரைட்டா?
0: சரி சரி சரி.
1: இந்த குட்டை ரகம் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, தவான் பிங்க்.
0: ஆமா.
1: அப்புறம் இன்னொன்னு வந்து அர்காக்கரன். இந்த வகை கொய்யா ரகத்துல கவாத்து செய்யும் தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும்னா நல்ல லாபம் கிடைக்குதுங்கிறது ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அதனால கொய்யா சாகுபடியில ஈடுபடக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் இந்த வளர்ச்சி கட்டுறது, கவாத்து முறையில தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் செஞ்சு நல்ல மகசூல் எடுக்கலாம்ப்பா. நீ தாராளமா செய்ய கத்தமுத்தே.
0: சரி கத்தமுத்தே.
1: உனக்கு எல்லா வசதியும் இருக்கு.
0: சரி சரி.
1: நீ தாராளமா பண்ணலாம். நீ கொய்யா சாகுபடி பண்ணினா நான் எதுக்கு வெளியில கொய்யா பழம் வாங்க போறேன்?
0: ஆமா,
1: ஓம மரத்திலேயே போய் உனக்கு தெரியாமலே பறிச்சுட்டு
0: போடுவேன். என்னது?
1: அதனால என்னப்பா, ஓமரமா இருந்தா யாமரமா இருந்தா? ஒரு ஏக்கர்ல குறைஞ்சபட்சம் 300 மரத்துக்கு குறைவில்லாம பாத்துக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
0: சரி காத்தமுத்த.
1: நீ தாராளமா செய்ய காத்தமுத்த.
0: காத்தமுத்த, கொய்யா சாகுபடி முறையில நீ சொன்ன தொழில்நுட்ப முறையில எல்லாம் கடைபிடிச்சு அதிக மகசூல் பெற்று நல்ல வசதியோட வாழறம்பா.
1: சரிப்பா சரிப்பா. சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்ட. இந்தாப்பா இந்த சொம்புல இருக்கிறது அப்படியே குடி.
0: என்னது காத்தமுத்த?
1: ஒண்ணு இல்லப்பா.

0: அந்த சோத்து கத்தாழ இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுல இருந்து அந்த சாறு எடுத்தது. அது அப்படியே குடிப்பா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி.
1: அப்படியா?
0: ஆமா, இந்த அப்படி.
1: சரி காத முத்தா, டம்ளர்ல ஊத்துப்பா. போதும் போதும் போதும் காத்த முத்த, போதும் குடிக்கிறான். சூப்பரா இருக்கு காத்த முத்த, சோத்து கட்டுற ஜூஸ்.
0: உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. ஆண்கள் பெண்கள் சில பேர் இந்த சிறுநீர் கழிக்கிறதுல வந்து எரிச்சலா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எரிச்சல் எல்லாம் போக்குறதுக்கு இந்த சோத்து கத்தாழ சாறு தினமும் 2 ounce நம்ம குடிச்சோம்னா போதும்பா.
1: ஓஹோ,
0: ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பு, சில பேருக்கு அடைப்பே வந்துருங்கிறாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுதுப்பா. இப்ப நான் தமிழ்ல பார்த்தோம்னா கற்றாழை அப்படின்னு நம்ம சொல்றோம், சில இடங்கள்ல கத்தாழம்பாங்க, குமரின்னு கூட அதுக்கு ஒரு பேர் உண்டு, கண்ணின்னு கூட ஒரு பேர் உண்டு. சங்க தமிழ் இருக்குல்ல, அந்த காலத்திலிருந்து நம்ம தமிழர்கள் கூட இந்த கத்தாழை வந்துகிட்டே இருக்குப்பா. அதனால இந்த கத்தாழை சார் இப்ப குடிச்ச இல்லையா, நீனும் உன் வீட்டுல பிள்ளையில இந்த கத்தாழைய வளர்க்கணும்பா.
1: இருக்குது காத்த முத்த, வளருது தோட்டத்துல,
0: வளர்றத டெய்லி பாத்துட்டு இருந்தீங்கன்னா பத்தாது, அதை எடுத்து பயன்படுத்தணும்.
1: சரி சரி சரி,
0: சரியா? சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
1: சரி காத்த முத்த, போயிட்டு வரேன். நானு இந்த சைக்கிள் தான் போறோம்.
0: போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா.
1: தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தா

நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை கொய்யா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் பாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்பாடுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்

0: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும், முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை

0: முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3 முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 192 எடுத்தது. 193 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 7 விக்கெட் இழப்பிற்கு 157 எடுத்தது. 3 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:55. தொடர்வது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவு.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பாண்டிச்சேரியின் தங்க அடையாளம் ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி. குறைந்த சேதாரத்தில் நிறைவான நகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது அறிவோம்.
5: சுற்றுச்சூழல் சமநிலையும் பறவைகளின் ஒருமறை தோற்றமும்.
4: வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
6: ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக விலங்குகள் தங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற நேரத்தை கொண்டிருத்தலையே உருமறை தோற்றம் என்று சொல்கிறோம். எளிதில் கண்டுபிடிக்க முடியாதபடி உருமறை தோற்றம் கொண்ட இறை விலங்குகள் வேட்டை விலங்குகளிடமிருந்து தப்பிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கின்றன. பல பறவைகள் தங்களின் உயிர் வாழும் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக உருமறை தோற்றத்தை பயன்படுத்துகின்றன. சில பறவைகளின் கூடுகளும் முட்டைகளும் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி சிறப்பான உருமறை தோற்றத்தை கொண்டுள்ளன. பனிப்பிரதேசங்களில் வாழும் சில பறவைகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது பனியுடன் அதன் நிறம் ஒத்துப்போவதால் அப்பறவைகளை கண்டுபிடிப்பது கடினம். அதே வேளையில் கோடைக்காலத்தில் பனி உருகி தரை தெரியும் போது அப்பறவை வெள்ளை நிறத்தில் இருந்தால் ஆபத்துக்கு உள்ளாகும் நிலை ஏற்படுகிறது. இதை தடுக்கும் பொருட்டு அப்பறவைகளின் நிறம் பாறை நிறத்துக்கு மாறுகிறது. இவ்வாறு காலநிலைக்கேற்ற நிறம் மாறும் பரிணாம வளர்ச்சியை சில பறவைகள் இயல்பாக பெற்றிருக்கின்றன. உருமறை தோற்றம் கொண்ட பறவைகளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவை நம்மூரில் வாழும் ராப்பாடிகளே. ராப்பாடிகள் காய்ந்த இலைத்தழைகள் கொண்ட பகுதிகளிலேயே வாழ்கின்றன. இப்பறவைகளின் நிறமும் காய்ந்த இலைத்தழைகளின் நிறமும் ஒன்றாக இருப்பதால் அவை மிகச்சிறப்பாக சுற்றி இழுக்கும் சூழலுக்கு ஒன்றியிருக்கின்றன. இதனால் அவற்றை கண்டுபிடிப்பது முற்றிலும் முடியாமல்

0: போகிறது. சில வகை காட்டுக்கோழிகளில் ஆண் வண்ணமிகு நிறத்தில் இருக்கும். பெண் பறவை மங்களான வண்ணத்தில் காணப்படும். இதற்கு காரணம், இப்பறவைகளில் பெண் பறவை மட்டுமே அடைகாக்கும் வேலையை செய்கின்றன. தரையில் முட்டையிட்டு அடைகாக்கும் எல்லா தரைவாழ் பறவைகளின் நிறங்களும் உருமறை தோற்றத்தை கொண்டிருப்பதில்லை. பெரும்பாலான கரப்பறவைகள் திறந்த வெளியில் தரையில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன. எனினும் அவை கண்கவர் வண்ணங்களில் காணப்படுகின்றன. ஆனால் அவை தம் முட்டைகளையும் கூடுகளையும் பாதுகாப்பதற்கு வேறு சில வழிகளை கையாளுகின்றன. திறந்த வெளியில் மறைவதற்கான வாய்ப்பு குறைவு. அவ்வாறு இருக்கையில் அவை எப்படி தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றன என்பது ஆச்சரியத்திற்குரியது. கூட்டுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்று தெரிந்தவுடன் பறவைகள் சத்தமில்லாமல் அந்த இடத்தை விட்டு பறந்து விடுகின்றன. உருமறை தோற்றத்தோடு இருக்கின்ற கூட்டையும் முட்டைகளையும் விலங்குகளால் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. அதற்கு நேர்மாறாக உருமறை தோற்றமுடைய பறவைகள் வெள்ளை நிற முட்டைகளை அல்லது வண்ணமிகு முட்டைகளை இடுகின்றன. கூட்டுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது என்று தெரிந்ததும் இப்பறவைகள் தரையோடு தரையாக முட்டைகள் தெரியாதவாறு உட்கார்ந்து கொள்கின்றன. இதனால் இறைக்கொல்லி விலங்குகளால் இப்பறவைகளை கண்டுபிடிக்க முடிவதில்லை. பறவைகள் உருமறை தோற்றத்தோடு இருந்தாலும் ஆபத்து வரும்போது அவை எவ்வாறு நடந்து கொள்கின்றன என்பதும் மிக முக்கியம். எடுத்துக்காட்டாக, கரைப்பறவைகளின் குஞ்சுகள் மிகச்சிறந்த உருமறை தோற்றத்தோடு இருக்கும். எனினும் அவை எழுந்து நடக்கும் போதோ நிற்கும் போதோ அதனுடைய நிழல் விழும்போது இறைக்கொல்லி பறவைகளால் அவற்றுக்கு ஆபத்து நேரும் வாய்ப்பு அதிகம். இச்சமயங்களில் குஞ்சுகளின் பெற்றோர் எச்சரிக்கை ஒலி எழுப்பும். அப்போது இக்குஞ்சுகள் தரையோடு தரையாக அப்படியே உட்கார்ந்து கொள்ளும். இவ்வாறு செய்வதன் மூலம் அவை தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன. நல்ல உருமறை தோற்றம் இருந்தும் பல பெரிய கண்களை உடைய பறவைகளுக்கு இறைக்கொல்லி பறவைகளின் பார்வையில் எளிதாகப்பட்டுவிடும் ஆபத்து அதிகம். அதற்கும் இப்பறவைகள் ஒரு வழி வைத்திருக்கின்றன. இறைக்கொல்லி பறவைகள் வருவது தெரிந்தவுடன் அவை தங்களின் கண்களை மூடிக்கொள்கின்றன. கண்களை லேசாக திறந்து சிறு பிளவு வழியாக அருகில் வரும் ஆபத்துகளை கண்காணிக்கின்றன. மரத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பச்சை கிளைகளையும் எண்ணி பாருங்கள். எப்போது உங்களால் சரியாவதற்கும் சூழலோடு இணைத்து பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே பறவைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள உருமறை தோற்றத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்துகின்றன என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. பறவைகளின் உருமறை தோற்றம் சூழல் சமநிலையில் முக்கிய பங்காற்றுகின்றது. இறைக்கும் இறைக்கொல்லி பறவைக்கும் இடையேயான எண்ணிக்கை சீராக இருக்கும்போதுதான் உணவுச் சங்கிலி சீராக இருக்கிறது. உணவுச் சங்கிலி சீராக இருக்கும்போதுதான் சூழல் சமநிலை நீடிக்கிறது. அதேபோல உருமறை தோற்றத்தோடு இருக்கின்ற கொன்றுண்ணி பறவைகள் தங்களது தோற்றத்தை சாதகமாக கொண்டு பூச்சிகள் கொறி விலங்குகள் போன்ற விவசாயத்திற்கு கேடு விளைக்கின்ற உயிரினங்களை பெருமளவு அழிப்பதன் மூலம் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உதவுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிபுணரான திரு நந்தன் நிலேக்கனி தலைமையில் தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பாக உயர்மட்ட பணிக்குழு ஒன்றை அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி செய்தி ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இந்த பணிக்குழு தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் வரவிருக்கும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா 2026 இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இம்மசோதா பொதுத் தேர்வுகள் சட்டம் 2024 திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மசோதாவை மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அறிமுகம் செய்ய உள்ளார். மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி நேற்று மத்திய கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிற்கான முதலாவது தங்கப்பதக்கத்தை பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு வென்றுள்ளார். ஹராரேவில் நேற்று நடைபெற்ற 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜிம்பாப்வேவை வீழ்த்தி 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:02.

0: 2:10 எஃப்எம் ரெயின்போவின் புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் கலரிப்பைட் கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: மிக பழமையான தற்காப்பு கலைகளில் ஒன்றாக கருதப்படும் களரி பயிட்டு போட்டியில 2026 கடந்த ஏப்ரல் மாதம் டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகள் SGFI அதுல வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கீங்க. டெல்லியில் நடைபெற்ற மெய்த்தாரில எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துகிட்டாங்க உங்க கூட?
2: 30 பேர் கிட்ட கலந்துட்டாங்க.
1: பிரைஸ் வந்து 3 பிரைஸ் தான்.
2: ஆமா, பிரைஸ் 3 பிரைஸ் தான்.
1: அந்த 30 பேர்ல நீங்க 3rd பிரைஸ்.
2: ஆமா, நான் 3rd பிரைஸ்.
1: அங்க எப்படி நடந்தது?
2: அங்க இருந்து ஆசான்லாம் வந்து ஜட்ஜா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. 4 பேர் உட்கார்ந்தாங்க, 2 பேர் டைமர் பார்த்தாங்க. அப்புறம் ஸ்கிரீன்லயுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்ஸ் என்னென்ன இதெல்லாம்னு. அவங்க ஒன்னொன்னா அனௌன்ஸ் பண்றப்ப நாங்களும் போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே அவங்களே மார்க் சொன்னாங்க.
1: எப்படி ரிசல்ட் கொடுத்தாங்க?
2: 3 நாள் நடந்தது. முதல் நாள் வந்து பாய்ஸ்க்கு நடந்தது, நெக்ஸ்ட் நாள் வந்து கேர்ள்ஸ்க்கு நடந்தது, அதுக்கப்புறமேட்டு 3வது நாள் தான் வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க.
1: அங்க போய் நீங்க காம்படிஷன்ல கலந்துகிட்டீங்க, அங்க இருந்த அந்த மன சூழ்நிலை எப்படி இருந்தது உங்களுக்கு?
2: வெளியே வந்து செம்ம சூடாதான் இருந்தது, ரொம்ப சூடு. இதுவே உள்ளார வந்தது ஸ்டேடியம், பெரிய ஸ்டேடியமா இருந்தது. அந்த இடத்துல ஃபுல்லா ஏசி தான். நானுமே கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளார கார் எடுத்து வச்சப்ப ஓகே பண்ணிடலான்னு தோணிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏசின்றதுனால அங்க ரொம்ப நிறைய மூச்சு வாங்க ஆரம்பிச்சு, அதனால அங்க அது மட்டும் கொஞ்சம் சர்மமா இருந்தது, மற்றபடி பண்ணிட்டேன்.
1: பயமா இருந்ததா?
2: ஆமா, ரொம்ப பயமா.
1: சரி, நீங்க வந்து கோல்டு மெடல் அடிக்கணும், அது மைண்ட்ல இருந்ததா?
2: இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கோம், ஏதாவது 1 வருஷம் ஆச்சு அடிச்சிடணும்ன்ற அந்த ஒரு வெறி இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் நிறைய போட்டோம். ஆசானுமே வந்து எல்லா நேரத்திலுமே கூட இருந்து ஒன்னொன்னத்தையும் கணிச்சு சொன்னாரு, இந்த மிஸ்டேக் பண்ற, இதை பண்ணாத, இதை பண்ணு, ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணு, பேலன்ஸ் பத்தல ஒன்னு பண்ணு. காலைல நான் வந்தாலும் அவருமே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்னொன்னா பண்ணுவாரு. வீட்லயுமே வந்து அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். காலைல நான் எழுந்தாலும் எனக்கு நிறைய இது பண்றது, அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு பேரும். அதனாலே நான் வந்து இந்த முறை ரொம்ப ஒர்க் பண்ணி வின் பண்ணிருந்தேன்.
1: தேர்ட் பிரைஸ் தான் வந்திருக்கீங்க. ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களால எடுக்க முடியல?
2: ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்க முடியலனா ஒண்ணு நான் பண்ணணும், பத்தல எனக்கு. எனக்கே தெரியுது.
1: அங்க நிறைய உங்களை போல வீராங்கனைகள் பண்ணும்போது நீங்க பாத்துருப்பீங்க இல்லீங்களா? அப்ப நாம இன்னும் பண்ணிருக்கலாமே, இவங்க பெர்ஃபெக்டா சூப்பரா பண்றாங்களே, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்ததா உங்களுக்கு?
2: வந்தது. நம்ம எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க, ஜட்ஜஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அடுத்த முறை போகும்போது ஒன்னும் நல்லா பண்ணிக்கிட்டு ஒன்னும் நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு போய் பின் பண்ணுன்ற
1: பெரிய இருந்ததா?
2: ஆமா.
1: சரி, நீங்க அங்க எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்களேன். கோச் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு, பாண்டிச்சேரியில கொடுத்துருப்பாரு இல்லீங்களா, அதே தான் அங்கேயும் பண்ணீங்களா? அதுல எதனா டிஃபரெண்ட் இருந்ததா?
2: என்னோட பிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த இதுல நான் பண்றப்ப எனக்கே ஒரு வேற ஸ்டைல் எனக்கே வந்தது. அப்படி நான் பண்ணப்ப அந்த இதை உணர்ந்தேன் நான். நம்ம பண்றது கரெக்டு, ஆனா நான் வந்து மத்தவங்க ஸ்டைல் எடுக்காம என் ஸ்டைல எடுத்தது எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. ஸ்பீடா எடுத்தேன். முன்னாடி பண்ண காம்படிஷன்ஸ் விட அன்னைக்கு ரொம்ப ஸ்பீடாவும், செகண்ட் எடுத்தவங்களை விட ரொம்ப சீக்கிரமா பண்ணேன். என்கிட்ட குறைஞ்சதே வந்து பேலன்ஸ் மட்டும்தான். அந்த பேலன்ஸ்ல அடுத்த முறை எடுப்பேன்.
1: தேர்ட் பிரைஸ் அறிவிச்சோன்னே எப்படி ஃபீல் பண்ணீங்க?
2: ஹாப்பியா இருந்தது. அம்மா சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் என்னால ப்ரௌட் ஆக முடியல. அம்மாவும் ப்ரௌட் இருப்பாங்க, ஆனா அதை வெளியே எந்த இடத்துலயும் காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ அதை நான் வச்சுட்டு ஹாப்பியா இருந்தேன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எதுவும் ப்ரௌட்லாம் ஒன்னும் ஃபீல் ஆகல. மெய்பைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணப்ப நான் வந்து 3rd பிரைஸ் வெங்கல பதக்கம் வின் பண்ணியிருந்தேன் நேஷனல் கலரி பைட்ல. டெல்லியில நடந்தது.
1: அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணீங்களா? யாருன்னா
2: இல்ல, பாண்டிச்சேரியில இருந்து நான் மட்டும் தான் போயிருந்தேன். மாஹேல இருந்து தான் வந்திருந்தாங்க, மலையாளிஸ் வந்திருந்தாங்க. மத்தபடி எனக்கு அங்க யாருமே தெரியாது. தமிழ்நாட்டுல இருந்தும் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க கிட்டயும் நல்லா பேசணும்.
1: பிரைஸ் வாங்கிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்துட்ட பிறகு உள்ள யாரெல்லாம் வாழ்த்துனாங்க? ஸ்கூல்ல போகும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கினப்ப அசோசியேட் ஒரு மெம்பர் வந்து வந்திருந்தாங்க, அவங்க வந்து என்ன கௌரவிச்சாங்க எல்லாரும்
1: முன்னாடியும்.
2: ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாருமே வந்து என்னோட பழைய ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் எல்லாருமே என்ன வந்து பாராட்டியிருந்தாங்க.
1: நேஷனல் லெவல்ல 3rd பிரைஸ் வாங்கிருக்கீங்க, வெண்கல பதக்கம். இது இல்லாம வேற ஏதாவது மாவட்ட அளவுல மாநில அளவுல எல்லாம் ஏதாவது பிரைஸ் வாங்கிருக்கீங்களா?
2: கலரி பைட்ல வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து 4 டைம் கோல்டு மெடல் அடிச்சேன். யோகாலையுமே வந்து பாண்டிச்சேரி ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருந்தேன். பரதநாட்டியத்துல சில அவார்டு வாங்கியிருக்கேன். நேஷனல் முடிச்சுட்டு

0: கேள்வி வேண்டிய வந்து புத்தகையா பீகார்ல நடந்தது, அங்கேயுமே பாண்டிச்சேரி ரெப்ரசன்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன்.
1: வேற ஏதாவது சாதிக்க விரும்புறீங்களா இந்த சர்டிபிகேட் வச்சுட்டு? அது மூலமா
0: என்னோட ட்ரீம் ஆர்மி சைட் போகணும், நேவியோ ஏர்ஃபோர்ஸோ இல்லை லேண்டில் ஆர்மிக்கு போகணும். ஸோ இந்த இது இருக்கும் போது எனக்கு நிறையா ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நான் அது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கேன். இந்த இதை வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக வந்து காலேஜில் இல்லைனா
1: சீட்டு கிடைக்கும்,
0: சீட்டு கிடைக்கும்.
1: ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்க விருப்பமா?
0: இந்தியன் டிஃபென்ஸ் அகாடமி அந்த இதில் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு போகிற மாதிரி, இல்லைனா இந்தியன் ஆர்மி மேனேஜ்மெண்ட் அந்த இதில் என்ட்ரன்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிட்டு ஆர்மி சைட் போறது தான் பிளான்ல.
1: ஸ்போர்ட்ஸ் அதுலேருந்து அப்படியே போற விருப்பம் இல்லையா?
0: அதை நான் கத்து தருவேன், ஒரு ஒர்க்குக்கு கரெக்டாக போயிட்டு எல்லாருக்கும் இலவசமாக கத்து தரலான்னு ஒரு பயிற்சியில் இருக்கேன்.
1: நீங்கள் இந்த பயிற்சி காலத்தில் ஏதாவது சந்திச்ச சவால்கள் எதனா இருக்கா? ஏன் இந்த இதுக்கு வந்தோம், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு நினைச்சது உண்டா?
0: நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இதில் நம்ம போய் சாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், நீ முதல்ல படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுனால நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸ்வாடு ஷீல்டு இதெல்லாம் பண்ணும் போது, சுரில் இதெல்லாம் எடுக்கும் போதும் எனக்கு நிறைய அடிபட்டுருக்கு, ரொம்ப ப்ளீட் ஆகும். அந்த இதெல்லாம் அப்போ ரொம்ப பயந்துருக்கேன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் அதை பண்ண வந்து அந்த கலையிலே வந்து ஒன்றும் ஈர்ப்பாயிடுச்சு. இது எல்லாத்தையும் பண்ணால் ஒன்றும் வெளியே உலகத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும்ன்றதுக்காக பயத்தெல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம்
1: துணிச்சலாக பண்ணுறீங்க. இப்போ இந்த களரி பயிட்டுக்கு மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி இவங்கெல்லாம் கற்றுக்க முன் வராங்களா, இதில் எப்படி ஆர்வம் செலுத்துகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: கவர்மெண்ட் வந்து இந்த எஸ்சிஎஃப்ஐ வந்து கொண்டு வந்ததுனால ஸ்கூல் லெவலில் இருக்கிற மாணவர்களுக்கும் நல்லா தெரியுது இப்படின்ற ஒரு கலை இருக்குது. இப்போ என்னாலையும் சரி இல்லைனா எங்கள் கிளாஸில் இருக்கிறவங்களாம் அவங்க நாலஞ்சு பேர்கிட்ட போய் சொல்லி ஓ இப்படின்ற ஒரு கலை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வந்து நிறைய பேர் கிளாஸுக்கும் வராங்க. அதனால இந்த கலை வந்து எல்லாருக்கும் தெரிய வருது.
1: களரி பயிட்டு கத்துக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குமா?
0: உடல் ஆரோக்கியமாகவும், ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இதை பண்றப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்.
1: அது உடல் நெகிழ்வுத்தன்மை கொடுக்கும், தசை எல்லாம் வலிமைப்படும், ஒரு மன உறுதியோட நம்ம இருப்போம், அப்புறம் நினைவாற்றல் ரொம்ப இருக்கும்.
0: ஃபோக்கஸிங் இது நிறைய இம்ப்ரூவ் ஆகும்.
1: இந்த கலைகள் விளையாட்டு இதெல்லாம் இருக்கிறவங்களாம் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், நல்லா படிப்பாங்க, அப்புறம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க,
0: எந்த காரியத்திலும்
1: ஆக்டிவாக இருப்பாங்க.
0: ப்ரீத்திங் நல்லா இருக்கும் இந்த இது பண்ணுறப்ப. யோகாலன்னு பார்த்தோன்னா ப்ரீத்திங் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், மற்ற கலையிலுமே ப்ரீத்திங் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த இது எல்லாமே சேர்த்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் இந்த கலை பண்ணுறப்ப.
1: இந்த களரி பயிட்டு பெண்களுக்கு ஒரு தற்காப்பு கலையாகவும் இருக்கா?
0: ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இதை பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு உடல் வலிமை வரும், அதனால ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் வரும். அதனால இது வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப உதவியான ஒரு கலையாக இருக்கும், தற்காப்பு கலையாக இருக்கும்.
1: இந்த மெய்த்தாரி கோல்தாரி பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கம்மா, அப்புறம் அந்த அங்கத்தாரி வெறுங்கையில் பண்ணுறது இதெல்லாம் எப்படிமா? அது
0: வெறுங்கைன்றதும் வந்து மெய்ப்பாயிட்டு கூட வரும். அங்கத்தாரின்றது வந்து ஃபுல்லாக மெட்டல் வெப்பன்ஸ் வச்சு, சுருள் ஸ்வாட் மட்டும் தனியாக பண்ணுவாங்க.
1: அங்கத்தாரில் ரெண்டு பேர் வருமா?
0: அதுலேயும் வந்து ஃபைட்டிங்கும் வரும், சுருள்லேயும் ஃபைட் பண்ணுவாங்க, சுருள்லையும் ஷீல்டையும் வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. அதுலேயே பேட்டர்ன் இருக்கும். இதே வந்து இந்த கத்தி வந்து ஷார்ப்பாக ஒரு எட்ஜில் கத்தி இருக்கும், அந்த கத்தியை வச்சு உடம்புல எண்ணெய் தடவிட்டு உடம்போட ஒட்டி எடுப்பாங்க, அதுவுமே வந்து அங்கத்தாரையில் வரும்.
1: இப்போ சுருள் கத்தி இதெல்லாம் ஆயுதம் மாதிரி இருக்கு, ஆபத்து விளைவிக்காதா?
0: ஆபத்து விளைவிக்கும், நம்ம பாதுகாப்பாக தான் பண்ணணும். சில நேரத்தில் அடிப்படும் போது அடுத்த முறை எப்படி அது வராமல் இருக்குன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும். அதில் பண்ண அதில் பயமும் இருக்காது அந்த அளவுக்கு. போக போக ப்ராக்டிஸ் நிறையா அதில் எடுக்கணும். அங்கத்தாரியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் நிறையா எடுக்கணும். இந்த கலை வந்து ஒரு பேசிக்காக ஒரு போர்க்கலை வச்சு தான் வரும். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கலையாகவும் தற்காப்பு கலையாகவுமே வந்து முன் வந்து நிற்கும்.
1: இந்த கலைக்கு அரசு ஊக்கம் கொடுக்குறாங்களா?
0: கொண்டு வந்திருக்காங்க இந்த கலையை ஸ்கூல் கேம்ஸ்க்கு. ஒன்றும் அரசு வந்து நிறையா ஃபண்ட் இல்லை நிறைய காம்படிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறப்ப ஒன்றும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க.
1: நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: இது வந்து நம்ம பாரம்பரிய கலை. இது வந்து இந்த அரசு பள்ளியிலையுமே இதை வந்து நிறைய பேர் கொண்டு வந்து இந்த கலையை வந்து வளர்க்கணும். இதனால் நிறைய பேர் வந்து காம்படிஷன்ஸ்க்கு நிறையா ரெடி ஆவாங்க. காம்படிஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறப்ப அவங்களோட கலை திறன்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஊக்குவிச்சு அவங்களுமே அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க.
1: பொதுவாக பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை படி படி படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் இது போன்ற கலை அப்புறம் விளையாட்டுகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைங்களுக்கு அனுப்புவாங்க. உங்கள் பெற்றோர்கள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கம்மா?
0: அம்மா அப்பா வந்து ரெண்டுத்தையுமே விட மாட்டாங்க, கலையும் முக்கியம் அதே சமயத்தில் படிப்பும் முக்கியம்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ண விதான்ற அந்த ஒரு இதனால என்னால் வந்து படிப்புலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ்

0: அதனால எல்லா கலையிலுமே பேட்மிண்டன்லேருந்து நான் ஸ்விம்மிங் வரைக்குமே எனக்கு அவங்களுமே சொல்லி தந்தாங்க. நானுமே நிறையா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கலைகள் கற்றுக்கிட்டேன். அந்த விதத்தில் எனக்கு அம்மா அப்பான்றது ரொம்ப
1: நல்ல
0: ப்ரீஷியஸான
1: சப்போர்ட்டா
0: நல்ல
1: இருக்கிறாங்க.
0: சப்போர்ட்டாக எல்லா விதத்துலேயுமே. படிப்பாகட்டும், இப்போ சில இடத்துல வந்து இதுக்கு தான் என்னால் போக முடியும்னா படிப்பை விட்டுட்டு நான் இப்போ களரிப்பயட்டுக்கு தான் போகணுன்னாலும் அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் தந்தாங்க எனக்கு. அந்த சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கே வந்திருக்கேன். அவங்களுக்கு தான் ஃபுல் காரணம்.
1: இந்த களரிப்பயட்டு, இந்த கலையை புதுச்சேரியில் அரசு விழாக்களாக இருக்கட்டும் இல்லை தனியார் விழாக்களாக இருக்கட்டும் எங்கேயாவது நிகழ்த்தி காட்டியிருக்கிறீங்களா?
0: கலை பண்பாட்டுத்துறை மூலமாக ஆசான் வந்து பல்வேறு இடத்துக்கு வந்து கொண்டு போய் அங்கே நாங்கள் வந்து களரியை வந்து ப்ரோக்ராமாக நிறைய இடத்துல வந்து இந்த கலை இப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய சொல்லியிருக்கோம், செஞ்சும் காமிச்சிருக்கோம். இந்த கலையை பற்றி ஒரு சிலருக்கு அறிமுகமே இல்லை. நாங்கள் இது ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கலைன்ற ஒன்று இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கலையை நம்ம தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம தான் கொண்டு போகணும்.
1: சரிங்கம்மா, இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருக்க களரிப்பயட்டு ஒரு சிறந்த வழிமுறைன்னு சொல்லலாம். அதாவது இது வந்து வெறும் சண்டை கலை அல்ல, ஒழுக்கம், கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, பொறுமை, முக்கியமாக மனித நேயத்தை வளர்க்கும் ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் திகழுது இல்லைங்களா? பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நமது பாரம்பரிய செல்வமான களரிப்பயட்டு உடல் வலிமையை மட்டுமில்லாமல் மன உறுதி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை இவையெல்லாம் வளர்க்கும் அற்புதமான தற்காப்பு கலையாகவும் சொல்லலாம். இன்றைய இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான, தன்னம்பிக்கை மிக்க வாழ்க்கையை உருவாக்க முடியும்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய நிகழ்ச்சி விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமில்லாமல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்மா.
0: இந்த நிகழ்ச்சியின் மூலம் களரிப்பயட்டை பற்றி நிறையா சொல்றதுக்கும் என்னை போல இளம் விளையாட்டு வீரர்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் களரிப்பயட் கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஷ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை

0: அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா சர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின்போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஒரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து

0: மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:20. FM Rainbow புதுவை 102.8 தொடர்வது.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்ட மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஆங்கிலத்தில் இதை ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு சொல்றோம். வயது அதிகரிக்கும் போது முழங்கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். குருத்தெலும்பு, முதுகெலும்புல வெர்டிபிரல் காலம்ஸ் ஸ்பாண்டிலோசிஸ் ஏற்பட்டு வலி அதிகமாகும். இப்ப முக்கியமா இந்த நீ ஜாயிண்ட்டும் ஹிப் ஜாயிண்ட்லயும் அதிகப்படியான ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய கன்சர்வேட்டிவ் மெத்தட் பயனளிக்காம போகும் பட்சத்துல எக்ஸ்ரேல பார்த்தா ரொம்ப சிவியரா தேஞ்சு போயிரு, எலும்போடு எலும்பு உராசிக்கிட்டு ஸ்டேஜ் 4 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நிரூபிக்கப்பட்டால் நிலையான தீர்வு, நிரந்தர தீர்வுன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதனால ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து யாருக்கு செய்ய போறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க. முன்னாடி எல்லாம் நம்ம சொன்னா அது பண்ணிட்டோம்னா நம்மளால நடக்க முடியாது அப்படின்றதுலாம் இல்லை. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்றாங்க. இப்ப அது பண்ணும்போது வலி நிவாரணத்துக்காக மட்டுமல்ல அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறையை இது ஏற்படுத்துது. எப்படி? அதிகபட்சம் 1 மாசத்திலேயே அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யலாம், சுதந்திரமா நடக்கலாம், வலி இல்லாமல் நடக்கலாம், சமுதாயத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். அதனால மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிட்டா ஒரு ரெண்டு வருஷம் தான் நல்லா இருக்கும், அஞ்சு வருஷம் தான் நல்லா இருக்கும் அப்படி என்பது இல்லை. இப்ப வந்த நவீன சிகிச்சை முறையில இந்த மூட்டு மாற்று அந்த உபகரணங்கள் அது வந்து இப்ப 20 வருஷம் கூட வரக்கூடிய அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில

0: இருக்கு. சில சமயத்தில் ஷோல்டர் ஆர்த்ரோபிளாஸ்டி, அது தோள்பட்டை மூட்டு ரொம்ப சிவியரா, கொஞ்சம் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இது இந்த பிரச்சனை ஏற்படுது. அதாவது எப்படி நம்ம முழங்கால் முட்டிலையும் இடுப்பு முட்டிலையும் தேய்மானம் சொல்றோமோ, அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் தோள்பட்ட ஜாயிண்ட்டையும் சில பேருக்கு ரொம்ப மோசமா தேய்ஞ்சி சிவியர் வலி, ரொம்ப வலி, அதிகமான வலிகள் ஏற்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல சரியாகல, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ரொம்ப தேய்மானம் இருக்கு. அவங்களுக்கும் எமி ஆர்த்ரோபிளாஸ்டி, தேய்ஞ்சி இருக்கிற எலும்பு மட்டும் எடுத்துட்டு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஹியூமரஸ் ஹெட் அதை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற சிகிச்சை முறைகள் வந்திருக்கீங்க. வயசானவங்களுக்கு போய் நம்ம எப்படிங்க ஆபரேஷன் பண்றது அப்படின்ற தவறான எண்ணங்கள் கூடாது. வயதானவங்களுக்கு தான் முக்கியமா இது தேவை. ஏன்னா அவங்க வலியை மட்டும் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுக்கல, அவங்களுடைய அன்றாட பணிகளை அவங்க செய்த அளவுக்கு அவங்களுக்கு தயார் செய்யறோம். அதுக்காக இது அவசியமாக ஏற்படுகிறது. அதனால தாராளமாக இந்த மாதிரி சிவியரான ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு எலும்பியல் மருத்துவரை அணுகி உங்களுக்கு இருக்கிற இணை நோய்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இயலும். செயற்கை மூட்டு சில ஆண்டுகளிலே பழுதாகிடும் சில பேர் நினைக்கிறோம், அப்படி இல்ல. லேட்டஸ்ட் ப்ராசஸ்ல அதனுடைய ஆயுட்காலம் மிகவும் அதிகமாக இருக்கு. அதாவது நம்மளுடைய உடல் மற்ற இணை நோய்கள் இருந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா நம்மளுடைய ப்ராசஸும் கண்டிப்பாக நாள்பட நம்ம வைக்கிற அந்த உபகரணங்கள் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்றோம் இல்லையா, அது வந்து அதிக நாள் வரும். எப்போ நம்ம இணை நோய்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா, இணை நோய்கள்லாம் ஒருவேளை கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லனா இதனுடைய ஆயுட்காலம் குறையும். சோ நம்மளுடைய ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு அதனுடைய ஆயுட்காலம் அதிகமாகணும்னா நம்ம இணை நோய்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா கண்டிப்பாக 10 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட ஆரோக்கியமாக நம்ம வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகள் நிறைய இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
5: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:46:52. நேர்களே வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி எப்பவுமே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, எஃபி கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 46th செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 46th செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதுதான் உங்களுக்கான இன்றைய பேஸ்புக் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஸ்புக் பேஜுக்கு போங்க. அங்க வணக்கம் மக்களே போஸ்ட் இருக்கும், அதுல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதிலை நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சியோட நிறைவுல இதற்கான சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியா சொன்னீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக பாட்டு.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. அந்நிகழ்ச்சியோட இப்போ நாம நிறைவு தருணத்துல இருக்கோம். 7:55:30 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட பேஸ்புக் கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கேள்வி என்ன அப்படின்னா, 46th செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில், உஸ்பெகிஸ்தான் நாட்டின் சாமர்கண்ட் நகர்ல நடைபெற இருக்கு. சோ உஸ்பெகிஸ்தான் சாமர்கண்ட் நகர் அப்படிங்கிறது சரியான பதில். செப்டம்பர் 15 செப்டம்பர் 27 வரைக்கும் இந்த செஸ் ஒலிம்பியாட் வந்து நடக்க இருக்கு. நமக்கு சரியான பதில யார் யாரெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கடலூர்ல இருந்து செந்தில் முருகன், கெடார்லிருந்து அன்பு, சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், புவனகிரி சுமதி பாபு, செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், பெரிய வளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, திருப்பூர்லிருந்து மகேஸ்வரி ராஜேந்திரன், நெல்லை பாரதி, அரியலூர் வீரதுரை, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத், காரைக்காலிலிருந்து விஜயராகவன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, நெமேலி நந்தகுமார் குத்தாலம்லிருந்து தில்லை வில்லாளன், இவங்க எல்லாருமே நமக்கு சரியான பதில் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க நேயர்களே, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிபுணரான திரு நந்தன் நிலேக்கனி தலைமையில் தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பான உயர்மட்ட பணிக்குழு ஒன்றை அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இப்பணிக்குழுவில் முன்னாள் புலனாய்வுத்துறை இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோமநாத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு வி காமகோட்டி உள்ளிட்டோர் இடம்பெறுவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 இந்தியாவிற்கான முதலாவது தங்கப்பதக்கத்தை வென்ற பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் உப்பலம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் கலந்து கொண்டு தேர்வானவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். ஜிம்பாப்வேவின் அராரே நகரில் நேற்று நடைபெற்ற 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜிம்பாப்வேவை வீழ்த்தியது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் எடுத்தது. 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 3-0 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாஹத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அம்மன் டிஆர் வைடிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர் வை நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர் வைடிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேரம் 8:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அங்க இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நமக்காக எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹீர் ரேவதி. சோ அந்த வகையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த இடத்துக்கு போய் நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்ல காத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் கலகலப்பா அந்த புன்னகை மாறாம அப்படி ஷோவை சூப்பரா கொண்டு போற நம்ம ஆர்ஜே அன்பரசி தான். எஸ், இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அன்பரசி துத்திப்பட்டு அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்க மக்களோட சேர்ந்துதான் ஷோ பண்ண போறாங்க. சோ பேசலாமா? ஹாய் வணக்கம்
6: வணக்கம் ரேவதி. இவ்வளோ மார்னிங்ல இவ்வளோ ஒரு ஐஸ் வச்சு எனக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. செம்ம ஜாலியா இருக்குது. இதே ஜாலியோட உங்க எல்லாருக்குமே சூப்பரான வணக்கம் சொல்றது. நான் உங்கள் அந்த தோழியா அஜய் அன்பரசி. ஆல்ரெடி அவங்க பேர் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் என்னோட கடமைய மாறாம நான் வந்து என் பேரைய நான் சொல்லிடுறேன். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு குட்டி ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஊர்ல வந்து எல்லா பலதரப்பட்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு அப்படிங்கறதுனால வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து இங்க ஊர்ல தங்கிட்டு பிளஸ் இந்த ஊரையும் அவங்களோட நேட்டிவாவும் மாத்திக்கிறாங்களா, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரா தான் இருந்துட்டு இருக்கு. சுத்திப்பட்டு அப்படின்ற ஒரு அமைதியான அழகான ஒரு கிராமம். ஏன்னா ரொம்ப அமைதியான ஒரு கிராமம் தான் சொன்னேன். நான் ரோட்ல நடந்து போகும்போது, அதாவது வண்டியில வரும்போதே ஒருத்தவங்க கூட சொல்லலாம் இந்த ஊர்ல. சோ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அப்புறம் அங்க கொஞ்சம் பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் கிட்டதான், அண்ணா பேசுறீங்களா அப்படின்னு, கண்டிப்பாமா பேசலாம் அப்படின்னு அந்த நிலமே ரொம்பவே அமைதியா அழகா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசினாங்க. அவங்கள்ட்ட பேச போறோம். வணக்கம் அண்ணா.
7: வணக்கம்மா.
6: உங்க பேரு?
7: என் பேரு குணாலன். பாண்டிச்சேரி குட்டிப்பட்டு வந்து குட்டி பிரான்ஸ் சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே. அந்த அளவுக்கு மக்களுடைய அந்த டிசிப்ளின், அவங்களோட ட்ரெஸ்ஸிங், வறுமையா இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அதோட இதுதான் அந்த குட்டிப்பட்டு வந்து சின்ன கிராமம் வந்தாலும் ரொம்ப அமைதியான ஊர். இங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இது இங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதுமே வந்தது கிடையாது. மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. இந்த பக்கம் போனா கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, இந்த பக்கம் வந்தா நிறைய நீர்நிலைகள் இருக்கு, இந்த பக்கம் உஸ்டேர் இருக்கு. அதனால என்ஜாய் பண்றதுக்கு, சுத்தி பாக்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு.
6: ஒரு குட்டி தீவு மாதிரி,
7: இது மாதிரி இங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. நாங்க என்ஜாய் பண்ணா நாங்க சிட்டிக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போ இதுக்கு எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. எங்க மக்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பெரிய டெவலப் நோக்கி இந்த வில்லேஜ் வந்து போயிட்டு இருக்கு.
6: ஓகே, சுத்திப்பட்டு ஓகேங்களா? சோ இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் அதிகமா இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இப்ப கூட உங்க ஊருக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதை பத்தி இன்னும் ஒரு சில விஷயம்.
7: ஆமா, அது முன்னாடியே வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து இங்க இருக்கிற லேண்ட் எல்லாம் வந்து அது, ஏன்னா இங்க தண்ணி வசதி கம்மி, அதனால எல்லாருமே இங்க வந்து பயிர் வைக்கிறது வந்து ரொம்ப, அதாவது இயற்கையா விளையிற மாதிரிதான் பயிர் வைப்பாங்க. அதனால இந்த இடம் வந்து ரொம்ப வறட்சி பகுதியா அறிவிச்சு இதை வந்து ஃபேக்டரிஸ் பண்ண

0: பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போதைக்கு கவர்மெண்ட் லேண்ட இது பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வெயிட்டிங்ல பண்ணிருந்தாங்க. இப்போ இதுக்கு அதை வந்து ஸ்மார்ட் சிட்டியா அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எங்க பகுதியை வந்து கன்சிடர் பண்ணி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. எதிர்வரும் காலங்கள்ல எங்களுடைய வில்லேஜ் வந்து இன்னும் டெவலப் நோக்கி
1: போகும். இப்ப வந்து இங்கதான் எங்களோட எஃப்எம்ஓட
0: உங்களுடைய ஆபீஸ் உங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க
1: எஃப்எம்
0: அதுக்கு முன்னாடி மக்கள் டெவலப் ஆகும்போது நிறைய ஸ்கூல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இதில் மாதிரிலாம் வரும்போது அது மக்களுடைய தேவைக்கு பயன்படுத்தினால விவசாயம் குறைஞ்சி. பட் ஆனால் அது வர தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கு. முடிவு எவ்வளோ தேக்க முடியுமோ அந்த தேக்கிக்கிட்டு மீதி தண்ணியை வந்து ஆற்றுல வந்து ஓப்பன் பண்ணி
1: விட்டுருவாங்க.
0: தண்ணி வந்து சங்கராபுரம் ஆற்றுக்கு போயிட்டு கடலில் போய் கலக்கிற மாதிரி அதை
1: ஒரு மாதிரி
0: காலில் பட்டா அது விடாது அறாத இருக்க மாதிரி இருக்கும். அதனால சேதராப்பட்டினம் தொண்டைமானத்துல தொண்டர்கள் அந்த கால தொண்டர்கள் வாழ்ந்தனர். சுத்திப்பட்டுன்றது அது ஒரு பிரான்ஸ் அது எப்படி அந்த கல்ச்சர்லயே உருவாகி இருக்க ஒரு புதுமையான ஒரு உறவு ஸ்பெல்லிங்கே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். பிஏபிஇடி தான் இப்ப வரும் லாஸ்ட் பட்டுன்னு, ஆனா பிஏடிடின்னு வரும்.
1: அப்போ
0: அந்த காலத்திலயே அதை வந்து ஒரு அருமையான ஒரு வெளியில போயிடலாம் யாருமே யோசிச்சதே கிடையாது. இங்க இருந்தா இன்னும்
1: பெரிய இந்த ஊர்ல வந்து எத்தனை குடும்பங்கள்
0: ஒரு ஒரு 1000 எல்லாருமே சேர்த்து 1000 ஃபேமிலி
1: வந்து
0: அதான் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இந்துக்கள் சம்பந்தமான திருவிழாக்கள், அதே மாதிரி கிறிஸ்டின் சம்பந்தமான திருவிழாக்கள். ஏன்னா இங்க வந்து அம்மன் கோயில் இருக்கு, சர்ச் இருக்கு, எல்லா அந்த அது மாதிரி பாகுபாடு எல்லாம் சிறப்பா நடக்கும். சிட்டி உள்ள எப்படி நடக்குதோ அந்த மாதிரி ஒரு விழாக்கள் வந்து இந்த
1: நடந்துட்டு
0: நல்லா நடக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மக்கள் நிறைய பேர் அது ஏன்னா

0: அந்த வேலை இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும்.
1: ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா, இவ்வளவு நேரம் தெளிவா உங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பேசினது ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப நன்றி.
1: மக்களே, இன்னைக்கு நாம சுத்திப்பட்டு அப்படிங்கிற ஒரு அமைதியான ஒரு ஊர்லதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சோ குட்டி பிரான்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரை அழைப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஊரை பத்தி நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. நேயர்கள் கேட்கவிருப்பது நம்ம புதுவை விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில துத்திப்பட்டு அப்படிங்கிற ஒரு அமைதியான கிராமத்துக்கு போய் தான் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜி அன்பரசி. தொடர்ந்து பேசலாம்.
3: மீண்டும் உங்களை நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே. இரண்டாவது பார்ட், அதாவது நானும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு உங்களை வரவேற்கிறது ரொம்பவே சந்தோஷம். நான் வந்து துத்திப்பட்டு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஊர்லதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு இந்த ஊர், இவ்வளவு அமைதியா. நம்ம வந்து மண்டே அடிச்சுன்னா எவ்வளவு பரபரப்பை நம்ம பாத்துட்டு இருக்கோம், ஆனா இந்த ஊர் அவ்வளவு அமைதியா இருக்குங்க. நான் ஒரு வண்டியை பாக்குறதே அவ்வளவு கஷ்டமா

0: இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து நம்ம பேசும்போதே ஒரு நிதானமா நின்று நமக்கு பதில் சொல்லி நமக்கு அந்த ஒரு ஒரு மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இங்க ரொம்பவே பண்றாங்க. நான் இது வரைக்கும் பேச அத்தனை பேருமே எனக்கு நின்றுட்டு அவங்களுடைய வேலையை நிறுத்திட்டு நமக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்தது பார்த்தாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில இப்ப வந்து குழம்புக்காக கீரை பெற்றுட்டு போனாங்களான்னு தெரியல. அந்த சார் வந்து அவர் அப்படி போகும்போது இவ சார் பேச முடியுமா அப்படின்னா அவ்வளவு நிதானமா நமக்கு பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார், உங்க பேரு?
1: என் பேர் அல்போன்ஸ்.
0: அல்போன்ஸ் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் பண்றேன், கம்பெனி இன்ட்ரெஸ்ட்ல வந்து லேபர்ஸ் அப்ளை பண்றேன்.
0: சூப்பர். சோ எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
1: எனக்கு வந்து வயசு 60 வயசு.
0: ஓகே, 60 வயசு பார்த்தா தெரியவே இல்லை உங்களை. ஓகே சொல்லுங்க.
1: எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் சாதாரண விவசாயம் இருந்தது. ரெண்டா சோழி பார்த்தா சுண்ணாம்பு சூடா இருந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் நல்லா வேலைக்கு போறாங்க. ரெண்டு இடம் வேலைக்கு
0: பாருங்க,
1: நல்லா சுட்சியமா நல்லா சந்தோஷம் இருக்கு. நாகரிகம் தெரியாது, நீ பார்த்தா நாகரிகம்

0: வயசு இப்ப 60 வயசு.
1: ஓகே, 60 வயசு பார்த்தா தெரியவே இல்லை உங்களை. ஓகே சொல்லுங்க.
0: எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் சாதாரண விவசாயம் இருந்தது. ரெண்டா தொழிலும் பார்த்தா சுண்ணாம்பு சுடுதா இருந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டு மக்கள் எல்லாம் நல்லா வேலைக்கு போறாங்க. ரெண்டு இடம் வேலைக்கு
1: போறாங்க.
0: நல்லா சுழிச்சியும் நல்லா சந்தோஷம் இருவாங்க. இது நாகரிகம் தெரியாத இந்த ஊருக்கு ஒரு வரைக்கும் நீ பார்த்தா நிறைய நாகரிகம் வசதி எல்லாமே எல்லாமே செலவு நல்லா இருக்காங்க.
1: அதே மாதிரி இங்க வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசுற விஷயத்துல நிறைய தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நிறைய விஷயங்கள்
0: வளர்ச்சி கூட சேர்ந்து நாகரிகம் கூட வந்து
1: எல்லாமே வந்து கல்விதான் முதன்மையான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு இடம் டெவலப்
0: ஆகணும் கிராமத்துல எல்லாம் குடிச்சு இடம் இருந்தது. சிலம்போடுன்னு ஒரு இதுல பண்ணிட்டு சிலம்போட விஷயம் சிலம்பு சார் எம்எல்ஏ காட்டுலாம் இருந்தாங்க. அதுக்குள்ள நிறைய வீடு எல்லாம் கட்டி வாசல் நல்லா பண்ணிருக்காரு.
1: நிறைய
0: தராங்க. நிறைய தராங்க. வசதி கொடுத்துருவாங்க. அந்த லோன் பயன்படுத்த மக்கள் எல்லாம் குடிச்சு விட மாத்தி எல்லாம் மெத்த விட
1: மாட்டாங்க.
0: அப்புறம் பார்த்தா ரோடு எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மண் ரோடு தான். சிமெண்ட் ரோடு ஆயிடுச்சு. நைட் வசதி கிடையாது. அப்புறம் மண் வேணும் தான் வந்து அது துணி கிஷ் போட்டு சின்ன
1: கிராமத்திலாம்
0: அந்த அளவுக்கு அதோட ஈடு கொடுக்க அளவுக்கு சாமான் நல்லா தெரிஞ்சு.
1: இப்ப உங்க ஊருக்கு துத்திப்பட்டுக்கு வரணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்?
0: பாண்டிச்சேரியில இருந்து இங்க பாத்தா அதிகபட்சம் வந்து பாண்டிச்சேரி 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்.
1: எப்படி
0: வரணும் பாண்டிச்சேரி உங்க ஊருக்கு? போயிட்டு பாண்டி போலாம்.
1: ஒத்தையடி பாதை காடு மாதிரியான ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. பட் உங்க ஊரை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஊரு உள்ள எங்க இருக்குது ஊரு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு வந்தேன் நானு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரியலாவே இருக்கு.
0: எங்க ஊர் பார்த்தா 4 பக்கமா வந்து வரலாம். ஒரு சைடு அந்த கேட்டு மெயின் ரோடு இருக்கு, சேராட்டு மெயின் ரோடு. அவங்க நீங்க வாய்க்கா நோக்கி போறப்ப அதுல ஒரு சைடு வரலாம். இந்த சைடு இப்ப சேராட்டு நோக்கி எப்படி போற கூட்டு நோக்கி போறப்ப அந்த சைடு வந்து அப்படின்னு சைடு உள்ள வரலாம். மெயின் ரோடு ரெண்டு சைடு ரெண்டு சைடு 4 சைடு வந்து இருக்கு. அந்த வசதியா இருந்துச்சு.
1: ரொம்ப அமைதியா காமா இருக்கனால ஊருக்குள்ள வர்றதுக்கு வழி எங்கன்னு நாங்க தேடி கண்டுபிடிச்சுதான் வரணும்
0: அப்படின்ற தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும்.
1: பாண்டிச்சேரிக்கும்பாங்க
0: எங்க அப்பா அம்மா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் என்ன சொல்லி விவசாயம் தான் முழுசா கையில போட்டு கீழே பாருங்க.
1: போட்டோ
0: செஞ்சு வந்தேன். டஸ்ட் அவங்க சுத்தமா எடுக்க மாட்டேன்.
1: சிலிதான்
0: இல்லை இருந்தாலும் நாங்க எங்களுக்கு வேலை அந்த வாழ்க்கை சூழ்நிலை
1: போயிட்டு. இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து
0: விவசாயத்தை பாத்தீங்கன்னா சவுக்கு மண்ணாட்டம் பேசணும் மனித பயிர் அதே வரும் பார்த்தா நெல் இப்ப சவுக்கு
1: கஷ்டம்
0: காலேஜ் போனா சாமரி வேலை செய்வாங்க. வெயில் அவங்களும் கிடையாது. மிஷினரி எல்லாம் வந்தாலும் எல்லாமே வேலை பண்ணிச்சு.
1: சிம்மன்
0: தோசி வீடு கட்டுறது பெரிய வக்கால வச்சு பாம்பா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா சுண்ணாம்பு வச்சு வேலை செய்யும்.

0: பெரிய வசதியாக நல்லா இருக்காங்க. சிமெண்ட் இல்லாத காலத்துல சிமெண்ட் வசதியில பண்ணாம பயன்படுத்தி இருந்தாங்க. எவ்வளவுதான் சிமெண்ட் வச்சு நல்ல கட்டி வளம் பண்ணாலும் நேரத்து காங்கிரஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா சுண்ணாம்பு கண்டிப்பா நேரத்துக்கு தேவைப்படும்.
1: இடம்னால
0: வந்து இந்த கூலி பண்றதுக்காக சுண்ணாம்பு யூஸ் பண்றோம். அது அந்த கைதெல்லாம்
1: தலை முட்டி அது கூலா இருக்கணும் அப்படின்னா அந்த சுண்ணாம்பு
0: ஜல்லி ஒட்டி அந்த ஜல்லி செங்கல் ஜல்லி ஒட்டி அலமிச்சு போட்டுதான் அது பண்ணிருந்தாங்க. அதனால சுண்ணாம்பு தொழில பாருங்களா, இங்க நம்ம ஊருக்கு சின்ன சின்ன ஒரு தலா இங்க இருந்து பல மாநிலங்களுக்கு ரொம்ப தூரம் வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் சுண்ணாம்பு போன ஒரு காலம் உண்டு இந்த ஊர்ல. ஆந்திரா சென்னை திருச்சி கல்லூர் அப்படி எல்லாம் வந்து போனாங்க ஒரு காலகட்டம் வந்து. அதுக்கெல்லாம் வந்து சுண்ணாம்பு கூட தனி பியூரா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. கெமிக்கல் கம்மனோட கெமிக்கல் கழிவு கூட சுண்ணாமா பாக்கிறதுக்கு சுண்ணாம்புல இருந்து அது சுண்ணாமா வந்து பண்ணிக்கிறாங்க.
1: இப்ப இந்த ஊர்ல வந்து கால்சியம் குறைபாடுல எந்த நோயும் வராது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
0: நீர்நிலைகள் ஆனா அது இப்ப ஏரி பண்றோம் தண்ணி நீர் பாசனத்துக்காக தண்ணி சேர்க்கிற நிலை இல்லை. மழை வெள்ள உடம்பு தானே ஆகிடுச்சு. அரசாங்கம் வந்து எவ்வளவு இருந்து செஞ்சாங்கனாக்கா விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தண்ணி சேர்க்கும் போது
1: சின்ன வயசுல உங்க சுத்திப்பட்டுல விளையாடின இடங்கள் இல்ல மறக்க முடியாத ஒரு
0: சின்ன வயசுல
1: உங்க ஊரை பத்தி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். நன்றி மக்களே. உங்களுடைய சிறு வயது நினைவுகளையும் உங்க ஊரையும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுட்டு அதே நினைவுகளோட அப்படியே போறதுக்கான பிரேக் எடுத்துட்டு வாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா துத்திப்பட்டு அப்படிங்கிற இந்த ஊரை பத்தி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 8:46. வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை துத்திப்பட்டு என்னதான் அமைதியான கிராமமா இருந்தாலும் நம்ம நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக அந்த அமைதியை பிரேக் பண்ண வச்சு பேச வச்சே திருவனு அவங்க கிட்ட இருந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்காக கேட்டு சொல்ல வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே அன்பரசி. தொடர்ந்து பேசலாம்.
1: எஸ், ஆமாங்க, நம்ம வேலையே அதுதானா. வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பேச வந்துட்டேன். ரொம்ப அழகான ஒரு சுத்திப்பட்டு அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்துல இருந்துதான் நம்ம இன்னைக்கு ஷோ வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஊரை பத்தி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ அடுத்துதான் ஒரு யங்ஸ்டர் கிட்ட நம்ம பேச போறோம். அவர் வந்து அவங்க ஊரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
2: ஹலோ, குட் மார்னிங்.
1: உங்க பேரு?
2: பிரகாஷ்.
1: பிரகாஷ், என்ன
2: பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஓகே, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: 2 இயர்ஸ்.
1: டூ இயர்ஸ். ஓகே, 2 இயர்ஸ்ல சுத்திப்பட்டு ஊரை பத்தி நீங்க என்ன விஷயமா தெரிஞ்சுக்கிட்டீங்க?
2: சின்ன வில்லேஜ், நல்ல வில்லேஜா இருக்கும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். வேற இண்டஸ்ட்ரியல் அதிகமா இருக்கிற இடம், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நியர்பை இருக்குது. அதான் வந்தா சீக்கிரம் வேலை தேடிக்கலாம்,
1: அத்தியாவசிய தேவைகள்லாம் எப்படி இங்க இருக்கு?
2: வில்லேஜ் பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் இருக்கலாம்.
1: எனக்கு தெரிஞ்சு

0: கொஞ்சம் காம் ஆகுது.
1: ஓகே
0: ஸ்டடிஸ்ல
1: நீங்க ஒரு பர்டிகுலரா ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. அப்ப உங்க நேட்டிவ் என்ன?
0: இருக்காங்களா?
1: தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? இவ்வளோ விஷயம் கேட்க வச்சிட்டீங்க, யோசிக்க வச்சிட்டீங்க காலையிலே அப்படின்னு
0: வில்லேஜ் ஏரியா கொஞ்சம் காமா இருக்கு.
1: இந்த ரெண்டு விஷயத்துல என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது
0: அப்படிங்கிறீங்க. ஒர்க்குக்கு போயிடுவாங்க. மற்றபடி கொஞ்சம் ஒன்னும் பெரிய பரபரப்பு இல்லாத ஒரு பாத்துருக்கேன் உங்களை. நீங்க வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க உங்களோட? இவ்வளவு காமான ஒரு ஊரு தான், பட் ஆனா கொஞ்சம் பரபரப்பா இருக்கீங்க. என்னென்ன வேலை தான் நீங்க செய்யறீங்க?
2: நான் ஆல்ரெடி எந்த வேலை செய்யறேன், இந்த பொது வேலை என்ன கட்டணும், கோயில்ல கோயில் சீட் பண்றது, மற்றபடி சமூக
1: செய்வேன். நீங்க சொல்லுங்க, உங்க சுத்திப்பட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஊர்லாம் என்னென்ன? அப்ப இங்க இருக்கக்கூடிய வேற ஏதாவது புகழ்பெற்ற இடங்கள் பத்தி சொல்லுங்க.
2: இங்க சுத்திப்பட்டல ஸ்டேடியம் இருக்கு, எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் ஆடுவாங்க, கோயில் எல்லாம் வருவாங்க, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குது.
1: ஒரு கேமுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு
2: முக்கியமான, அது மூலியமா எல்லாம் நல்லதை பயன்படுத்திக்கிறாங்க. என்ன ஏதாச்சும் ஒன்னாக்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது இந்த ஊருக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு ஸ்டேடியம் நடத்துறாங்க. இந்த ஊர்ல இருக்கிறதா கொஞ்சம் பேர் வேலை செய்யறாங்க, அது மூலியமா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க.
1: அப்புறம் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க உங்க ஊர்ல இருக்கு?
2: இந்த ஊர்ல வேற விஷயம்
1: சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் இல்ல சுத்தி இருக்கக்கூடிய ஊர்லாம்
2: வந்து இங்க கரசூரி இருக்கு. இங்க வந்து பக்கத்துல பார்க்க போனாக்க இப்படின்னு பார்க்க போனாக்கா வழிபாடு கம்மியா இருக்குது. காட்டேரிக்கு போகும், கடைக்கறிக்கு போகும், இப்படி சேபராப்பட்டு இங்க சுத்திப்பட்ட நிறைய ஃபேக்டரிங்க தான் இருக்குது. வெளியூர்ல இருந்து நிறைய பிள்ளைங்க நிறைய பேர் சேர்ந்து நம்ம வீட்டு பக்கத்துலயே கூட்டு கம்பெனி ஊரு கம்பெனி
1: பெண்களுடைய வேலை என்னமா இருந்துட்டு
2: பெண்களுடைய வேலை வந்து இங்க வந்து 100 நாள் வேலை கொடுப்பாங்க. 100 நாள் வேலை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸா இருக்கும், காசும் பாக்குறோம், பட் எங்களுக்கு வந்து நல்லா சுத்தப்பான இதுவும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு.
1: எல்லாரையும் பார்க்க முடியுது ஒரு இடத்துல,
2: ஒன்னா சந்திக்க முடியுது. இப்ப நம்ம வந்து அந்த வேலை நம்ம போவாதப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இப்படி அப்படி பேசிக்கிட்டு இருக்கணும். இப்ப அந்த நம்ம அந்த வேலைக்கு போடாக்க 4 தெரு ஜனங்கள் வரும்போது அவங்களோட பேசவும் வரவாடவும் சண்டை நடக்கும், சண்டை
1: ஒற்றுமையா
2: வந்து அதுக்கு
1: ஒற்றுமையா எல்லாரும் நல்ல
2: நல்ல இடம்லாம்
1: நடத்துவாங்க.
2: இந்த இந்து கிறிஸ்தவங்கள்லாம் பாகுபாடு பாருங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க.
1: ஓகே, இங்க வந்து வெளி மாநிலத்துல இருந்து நிறைய பேர் வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
2: நிறைய வந்து இந்தியாங்க வந்து ஊட்டி உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரிசா இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு

0: வந்து வீடு வாடகையோ மற்றபடி எல்லாமே இந்த ஊர் மக்கள் எல்லாம் செய்யறாங்க. வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிட்ட அவங்களுக்கு
1: பழகப்பட்ட ஒரு ஊரா
0: தான்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார். சார், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்திவிடணும்னு தான் பார்க்குறேன், முடியலேன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது? புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறத எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா? முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் 5வது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். 6வது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. 7வது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 கோவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். 8வது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். 9வது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். 10வது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதாக சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார்.

0: இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னாரு இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குது, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிபுணரான திரு நந்தன் நிலேக்கனி தலைமையில் தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பாக உயர்மட்ட பணிக்குழு ஒன்றை அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இப்பணிக்குழுவில் முன்னாள் புலனாய்வுத்துறை இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோமநாத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு வி காமகோட்டி உள்ளிட்டோர் இடம்பெறுவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 இந்தியாவிற்கான முதலாவது தங்கப்பதக்கத்தை வென்ற பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக சமூக ஊடகப் பதிவு ஒன்றில், அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் மேன்மைத்துவமானது இந்தியாவை ஒரு வலிமையான உத்திசார் சக்தியாக மாற்றுவதற்கான பாதையை ஏற்படுத்தி தந்தது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்குமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சமூக ஊடகப் பதிவு ஒன்றின் வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜிம்பாப்வேயின் அராரே நகரில் நேற்று நடைபெற்ற 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜிம்பாப்வேயை வீழ்த்தியது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் எடுத்தது. 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 157 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 3-0 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: ERYTMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRYTMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்தோடு. இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே சங்கீதா. நேரம் 9:03 நொடிகள் ஆகுது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. 7598510505 என்ற எண்களுக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேளுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நாம ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காரு கோவை மாவட்டம் புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன்.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லி 102.8 FM ரெயின்போவில். இது இணைய வழி நேயர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கஜினி படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. திட்டக்குடியில இருந்து செல்வராசு, பாலாஜி, சரவண பாலன், கல்யாணி, செல்வராசு. ஸோ இவங்களுக்கான பாடல் கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த எண்கள்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

9:15 ஐந்து நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்க போறோம். எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க திருச்சியிலிருந்து சாமிநாதன் மற்றும் சித்ரா.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM Rainbow 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே, இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா காக்க காக்க திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு கொழும கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:23 நொடிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா தீனா படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: திருமழிசையிலிருந்து நாகராஜ், அஸ்வினி, ஹஷ்விதா, தோகித், அரசன் மற்றும் நிலானி.

0: NSB ரோ திருச்சி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஒன்பது மணி 9:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க போறோம். எஸ்பேட் ராஜாவும் இதயா ராணியும் இந்த படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காரு. கோவை வடவழையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.

கேட்டுட்ருக்கீங்க நேர்லி 102.8 எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாஷா படத்துலேருந்து பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பிரியமுடன் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம்ல இருந்து ராதா மற்றும் பிரியா.

9:55 50 நொடிகள் ஆயாச்சு. இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில இருக்கும். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் யாருக்கெல்லாம் பாடல் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியமூர்த்தி சென்னையில இருந்தும், காரைக்கால் எஸ் சேப்பு விஜயராகவன், ஆண்டிப்பட்டி ஆராதனா, பொன்னியம்மன்மேடு வண்ணேகணேசன், சுகன்யா பரத், சென்னை தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, தேனி மாவட்டம் பன்னபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி ரிதன்தாசன் ஐயப்பன், அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ஹன்சிகா, ராகுல், ஹரிணி, காரைக்கால் திருப்பட்டினம், தேனி மாவட்டம்லேருந்து செந்தில்குமரன், என் கே தேவா, ஜெயதேவா, ரித்திகா ஸ்ரீ, சாய் ஷர்வின், தெற்கிருப்பு மணிகண்டன், ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்லேருந்து, கரூர் மாவடியான் கோவிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா ஸ்ரீ, சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷய, மீனாட்சி மதுரையிலிருந்து, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், புவனிஷா, ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் பண்ருட்டியிலிருந்தும், காரைக்குடி, கனகவள்ளி, நாச்சியார்புரம், நாகவல்லி, நன்னிலம் நாராயணன், நாகர்கோயில், மந்திரமூர்த்தி, பொம்மிநாயக்கன்பட்டி தேனியிலிருந்து செல்வம், ஓடி சுரேஷ், கள்ளக்குறிச்சி கண்டாட்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா மற்றும் வேல்முருகன், வீரமணி, தேவிகாபுரம், இவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடல் கொடுக்க முடியல. ஸோ பாடல் கேட்க முடியாதவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு 6:20 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு, அதுல நீங்க லைவா கூட கால் பண்ணி பாட்டு கேட்கலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு இதே நேரம், அதாவது காலையில 9:02 இருக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு, அதுல வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவா இவங்க எல்லாருக்குமே சேர்த்து லியோ படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாளான இன்று அதன் அனைத்து வீரர்களுக்கும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் துணைத்தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, மிக உயர்ந்த தொழில்முறை தரங்களுடன் நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை பேணுவதில் சிஆர்பிஎஃப் விலைமதிப்பற்ற பங்களிப்பை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் மேன்மைத்துவமானது இந்தியாவை ஒரு வலிமையான உத்திசார் சக்தியாக மாற்றுவதற்கான பாதையை ஏற்படுத்தி தந்தது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்குமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சமூக ஊடகப்பதிவு ஒன்றின் வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 3வது சீசனின் இறுதியாட்டம் நேற்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகளின் கெட் செட் கோ.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேரம் 10:03. புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஹாப்பி மார்னிங். உங்க இந்த ஒரு மணி நேரம் உங்க மைண்ட் அப்படியே பயங்கரமான ஒரு வேலை கொடுத்து உங்களை அப்படியே பிஸியா மாத்த போற இந்த ஷோ கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரேவதி. ஓகே, இன்னைக்கு என்ன மாதிரியான க்வெஸ்சன் கேட்க போற அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு நம்ம ஷோ முழுக்க பல்வேறு தொடர்களில் வெவ்வேறு விளையாட்டுகளில் தங்கம் வென்ற இந்திய வீரர்களை பற்றிய கேள்விதான் இருக்க போதும். கேள்வி கேட்க நான் ரெடி, பதில் சொல்ல நீங்க ரெடியா? ஓகே, உங்களுக்கான கேள்விய கேட்டுருவா?

எஸ் உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. கடந்த ஜூலை 2026 சீனாவில் நடைபெற்ற ஆசிய U23 தடகள போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? மறுபடியும் சொல்றேன், கடந்த ஜூலை 2026 சீனாவில் நடைபெற்ற ஆசிய U23 தடகள போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா உடனே கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275233 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இணைந்திருங்கிறது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ. ஸோ என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னா, கடந்த ஜூலை 2026 சீனாவில் நடைபெற்ற ஆசிய U23 தடகள போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டெறிதல் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் எனக்கு தெரியும், இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. யார் எங்கிருந்து கேட்டலாம்? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: பலராமன்
2: சார், க்வெஸ்சன் கேட்டீங்களா?
3: கேட்டுனே
2: இருக்கீங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: நன்றி
2: சார், கால் பண்ணதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.
3: நன்றி
2: சார, நன்றி. எஸ், ஆனந்த் சிங் தான் கரெக்டான பதில். இந்த தொடரில் தனது சிறப்பான வீச்சின் மூலம் முதலிடம் பிடித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு நம்ம ஆனந்த் சிங். சோ உங்களுக்கான 2வது கேள்வியை கேட்டலாமா? எஸ், ஜூன் 2026 அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் பாரம்பரிய யோகாசனா பிரிவில் தனிநபர் மற்றும் குழு என 2 தங்கப்பதக்கங்களை வென்றவர் யார்? மறுபடியும் கேட்கிறேன், ஜூன் 2026 அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் பாரம்பரிய யோகாசன பிரிவில் தனிநபர் மற்றும் குழு என 2 தங்கப்பதக்கங்களை வென்றவர் யார்? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? உடனே நம்ம FM Rainbow-க்கு கால் பண்ணுங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 10:15.

0: எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியோட ரெண்டாவது கேள்வியா என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஜூன் 2026 அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் போட்டியில் பாரம்பரிய யோகாசனா பிரிவில் தனிநபர் மற்றும் குழு என இரண்டு தங்க பதக்கங்களை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ இதுக்கான பதில் சொல்ல வந்திருக்காங்க யார் எங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்க மேம். க்வெஸ்சன் கேட்டிங்களா? அதுக்கே உங்களுக்கு வந்து பாராட்டணும் மேம். வாழ்த்துக்கள் மேம். கால் பண்ணதுக்கு நன்றி மேம். எஸ் கரெக்டா சொல்லிட்டாங்க, ரித்து மண்டல். எஸ் கடினமான யோகாசனங்களை மிகவும் துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் செய்து தனிநபர் மற்றும் குழு பிரிவு என ரெண்டிலும் தங்க பதக்கங்களை குவிச்சு அசத்தி இருக்காங்க நம்ம ரித்து மண்டல். எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியோட மூணாவது கேள்விய கேட்டுருவா. உங்களுக்கான கேள்வி இதோ வந்துகிட்டே இருக்கு. ஜூன் 2026 நார்வே நாட்டின் ஓஸ்லோவில் நடைபெற்ற சர்வதேச நார்வே செஸ் போட்டியில் அசாத்தியமான மூளை கூர்மையுடன் விளையாடி தங்க பதக்கம் மற்றும் சாம்பியன் பட்டத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இளம் கிராண்ட் மாஸ்டர் யார்? மறுபடி சொல்றேன், ஜூன் 2026 நார்வே நாட்டின் ஓஸ்லோவில் நடைபெற்ற சர்வதேச நார்வே செஸ் போட்டியில் அசாத்தியமான மூளை கூர்மையுடன் விளையாடி தங்க பதக்கம் மற்றும் சாம்பியன் பட்டத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து தந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் யார்? சோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா உடனே கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275232300 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ. சோ என்ன கேள்வி கேட்டிருந்தோம் லாஸ்டா, ஜூன் 2026 நார்வே நாட்டின் ஓஸ்லோவில் நடைபெற்ற சர்வதேச நார்வே செஸ் போட்டியில அசாத்தியமான மூளைக்கூர்மையுடன் விளையாடி தங்கப்பதக்கம் மற்றும் சாம்பியன் பட்டத்தை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இளம் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் எனக்கு தெரியும்பா அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், க்வெஸ்சன் கேட்டாச்சா?
1: கேட்டாச்சு.
0: ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்களே?
1: கண்டுபிடிச்சாச்சு.
0: யார் சொல்லுங்க பாக்கலாம். சரியான விடை பிரக்ஞானந்தா தான். உலக தரம் வாய்ந்த முன்னணி வீரர்களை வீழ்த்தி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பட்டத்தை கைப்பற்றிருக்காரு நம்ம பிரக்ஞானந்தா. சோ கெட் செட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வியை கேட்டலாம். ஜூலை 2026 உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தாஷ்கண்ட் நகரில் நடைபெற்ற 58th சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட்டிக் தங்கப்பதக்கம் வென்ற ஹைதராபாத்தை சேர்ந்த மாணவர் யார்? மறுபடியும் சொல்றேன், ஜூலை 2026 உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தாஷ்கண்ட் நகரில் நடைபெற்ற 58th சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற ஹைதராபாத்தை சேர்ந்த மாணவர் யார்? தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க நம்ம FM ரெயின்போக்கு.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது அம்மன் TRY TMT கம்பிகளின் கெட் செட் கோ.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நேரம் 10:32. FM ரெயின்போல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. சோ நிகழ்ச்சியில கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? ஜூலை 2026 உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தாஷ்கன் நகரில் நடைபெற்ற 58வது சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற ஹைதராபாத்தை சேர்ந்த மாணவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ இதுக்கான பதில் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, யார் எங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
7: வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: கேட்டீங்களா சார் க்வெஸ்சன் கேட்டீங்களா?
7: நன்றி.
4: சந்தீப் குச்சி தான் இதுக்கான சரியான பதில். உலகளாவிய அறிவியல் போட்டியில் கடினமான வேதியியல் சவால்களை எதிர்கொண்டு இந்தியாவின் திறமைய உலக அரங்கில் நிரூபிச்சிருக்காரு நம்ம சந்தீப் குச்சி. சோ கெட் செட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி இதுதான். மார்ச் 2026 தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில்வித்தை தொடரின் இறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான பிரதமேஷ் ஜாவ்கரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? மறுபடியும் க்வெஸ்சன் கேட்கிறேன். மார்ச் 2026 தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில்வித்தை தொடரில் இறுதிப் போட்டியில் சக நாட்டு வீரரான பிரதமேஷ் ஜாவ்கரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்?

0: புதுச்சேரி மக்களே, உங்க வீட்டு மின்சாரம் இப்போ ஸ்மார்ட். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. ஃபியூச்சர்ல சோலார் கனெக்ஷன் தேவைகளுக்கும் முழு தயார் நிலை இருக்கும் ஸ்மார்ட் டெக்னாலஜி. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி அரசு. இது சாதாரண சேஞ்ச் இல்ல, ஸ்மார்ட் அப்கிரேட்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ. என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, மார்ச் 2026 தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில்வித்தை தொடரின் இறுதிப் போட்டியில சக நாட்டு வீரரான பிரதமேஷ் ஜவ்கரை வீழ்த்தி தங்க பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ இதுக்கான சரியான பதில் சொல்ல வந்திருக்காரு யார் எங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சோ கேஷன் கேட்டீங்களா? உதய காம்போஜ். இறுதி போட்டியில சக நாட்டு வீரரான பிரதமேஷ் ஜவ்கருடன் நடைபெற்ற கடும் போட்டிக்கு பிறகு வெற்றியை தன்வசப்படுத்தி தங்க பதக்கத்தை கைப்பற்றிருக்காரு நம்ம உதய காம்போஜ். சோ கெட் செட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வியை கேட்டுவா. ஜூலை 2026 இத்தாலியில் நடைபெற்ற ISSF ஷாட்கன் உலக கோப்பையில் டிராப் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஜூலை 2026 இத்தாலியில் நடைபெற்ற ISSF ஷாட்கன் உலக கோப்பையில் டிராப் பிரிவு

0: வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 10:46. FM Rainbow-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. சோ நிகழ்ச்சியில கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, July 2026 இத்தாலியில் நடைபெற்ற ISSF ஷாட்கன் உலக கோப்பையில டிராப் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யாருன்னு கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் சொல்ல வந்திருக்காரு யார் எங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், க்வெஸ்சன் கேட்டீங்களா?
2: சொல்லுங்க மேடம். ஆமா மேடம், அதாவது நீரு தொண்டாங்கல அவங்கதான் இந்த வில்வித்து இந்த போட்டியில வெற்றி பெற்றாங்க மேடம்.
1: ஆ, அப்படியா?
2: ஆமாங்க மேடம்,
1: கரெக்டா. நீங்க தான் சொல்லணும் எனக்கு
2: கரெக்டான்னு. லாக் பண்ணலாம்.
1: கரெக்டா, லாக் பண்ணிடலாமா?
2: லாக் பண்ணலாம்.
1: கம்ப்யூட்டர் ஜி, லாக் கரோ. எஸ், நீங்க சொன்ன இந்த ஆன்சர் கரெக்ட். எஸ், வாழ்த்துக்கள் சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி
1: சார். எஸ், இந்த கேள்விக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா நீரு தண்டா தான். துல்லியமா குறிப்பாத்து சுடும் திறமையால உலகளாவிய வீரர்களை பின்னுக்கு தள்ளி தங்க பதக்கத்தை தட்டி தூங்கி இருக்காங்க நம்ம நீரு தண்டா. சோ கெட் செட் நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி, கடந்த பிப்ரவரி 2026 துபாயில் நடைபெற்ற சர்வதேச பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில ஈட்டி எறிதல் பிரிவில் உலக சாதனை படைத்து தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பேரா வீரர் யார்? மறுபடியும் சொல்றேன், கடந்த பிப்ரவரி 2026 துபாயில் நடைபெற்ற சர்வதேச பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் உலக சாதனை படைத்து தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பேரா வீரர் யார்? சோ இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா கால் பண்ணுங்க நம்ம FM Rainbow-க்கு. இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
7: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
4: தொழில் முனைவோர்கள்,
7: நாடக கலைஞர்கள்,
4: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
7: ஹாய் ஸ்நேகிதியே,
4: FM ரெயின்போ புதுவை 102.8
7: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
7: ஹாய் ஸ்நேகிதியே.

0: நேரம் 10:53. வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ. ஸோ நிகழ்ச்சியில் கடைசி கேள்வியாக என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 2026 துபாய் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச பாரா தடகள பாரா கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் உலக சாதனை படைத்து தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாரா வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான சரியான பதில் சொல்ல வந்திருக்காங்க. யார் எங்கேருந்து கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: அறிவிப்பாளர் தேவதி அவர்களுக்கும் புதுவை பண்பலை நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முகம் சார், க்வெஸ்சன் கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம். இதற்கான சரியான விடை சுமித் அண்டில்.
0: எஸ், இதுக்கான சரியான விடையை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சுமித் அண்டில் தான் சரியான விடை. ஸோ வாழ்த்துக்கள் சார், எஃப்எம் ரெயின்போ சார்பா.
1: நன்றி.
0: நன்றி சார். எஸ், சுமித் அண்டில் தான் வந்து கரெக்டான ஆன்சர். தனது அசாத்திய திறமையால உலக சாதனையை முறியடிச்சு மீண்டும் ஒரு முறை இந்தியாவின் தேசிய கொடியை உயரமா பறக்க வச்சிருக்காரு சுமித் அண்டில். இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கரெக்டான பதில் தான் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்ற மற்றும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். முன்னாள் குடியரசுத் தலைவரும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை மேம்பாட்டு திட்டங்களில் முக்கிய பங்காற்றிய டாக்டர்

0: கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என போற்றப்படுகிறார். அன்னாரின் நினைவு நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாளான இன்று அதன் அனைத்து வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேசத்தின் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அயராது ஈடுபட்டு வருகின்றனர் என்று பெருமைப்படுத்தியுள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது சீசனின் இறுதியாட்டம் நேற்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இப்போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. முதலில் களமிறங்கிய வில்லியனூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 200 ரன்கள் எடுத்தது. 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மாஹே அணி 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 149 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 51 ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:25. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ரோட்டு ஓரத்துல நிக்கிறத பார்த்தா நம்ம சங்கர் மாதிரியே இருக்கு. அது என்ன ஆகாயத்தை பார்த்து பார்த்துட்டு நிக்கிறாப்ல சங்கர? ஏப்பா சங்கர், உன்னதான்ப்பா.
1: யார மணி குரல் மாதிரி கேக்குத?
0: ஏப்பா இந்த பக்கம் திரும்பி பாருப்பா.
1: ஓ நம்ம மணிதான். வா மணிய, வா வா வா வா. எப்படி இருக்கா?
0: நல்லா இருக்கம்பா. ரோட்ல எல்லாரும் தரைய பார்த்து நடப்பாங்க, இல்ல போற வரவங்கள பாப்பாங்க. நீ என்ன ஆகாயத்தை பார்த்துட்டு நிக்கிற?
1: ஒண்ணுமில்ல மணிய, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை.
0: சரி,
1: அதான் எங்க அப்பாவும் அவங்களை குணப்படுத்துறதுக்கு பல ஆஸ்பத்திரி போனாரு. போன இடமெல்லாம் நிறைய காசு கேறாங்க, அந்த நோய்க்கு குணப்படுத்த முடியல.
0: சரி, அதனால இப்ப என்னப்ப?
1: பாட்டிக்கு பென்ஷன் வருதா? ஆனா அது போதிய பணம் இல்லப்பா இன்னும் மேல சிகிச்சை பண்றதுக்கு.
0: ஓஹோ,
1: யோசிச்சுன்னு இருக்கிறான்.
0: எப்பா அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நம்மள மாதிரி பொது மக்களுக்காக தான் அறிவிச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இத கேள்விப்பட்டிருக்கியா
1: மணியா? நீ சொல்றது ரோட்டு ஓரத்துல இந்த ஹாஸ்பிட்டல் சைடு அந்த போர்டு பாத்துருக்கான், ஆனா அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா.
0: எப்பா அரசாங்கம் இலவசமா பொதுமக்களுக்கு வைத்திய செலவுக்காக இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா. சங்கர
1: சொல்லு மணி,
0: வந்தது ஒருத்தர் நல்லதா போச்சுப்பா.
1: என்னப்பா?
0: நான் கூட நம்ம கோரிமேட்ல இருக்கக்கூடிய ஜிப்மர் ஆஸ்பத்திரி.
1: சரி,
0: அங்க ஒரு கருத்தரங்கம் நடக்குதுப்பா.
1: அப்படின்னா போயிட்டு வா.
0: நோயிலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க.
1: நோயிலிருந்து விடுதலை என்ன இது? எனக்கு ஒண்ணு புரியல.
0: ஏப்பா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா.
1: ஆமா.

0: அதுக்கு ஒரு அட்டை ஒண்ணு கொடுத்து நோயாளிகள் எல்லாம் அந்த அட்டை மூலமா வந்து அவங்களை மெம்பரா சேர்த்து இலவசமா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிருக்குப்பா.
1: இலவசமா சிகிச்சை அளிக்கிறாங்களா?
0: ஆமாப்பா, அதுக்கு பேரு தான் நோயிலிருந்து விடுதலை அப்படின்னு ஒரு சிறப்பு பிரச்சாரத்தை இப்ப தொடங்கி இருக்காங்க ஜிப்மர் ஆஸ்பத்திரியில.
1: ஏமாண்ணியா, ஏற்கனவே ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா தான் பாப்பாங்க, ஓபிடி எல்லாம் போனா.
0: இப்ப ஒரு பெரிய வியாதி இருக்கு, அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகுது.
1: எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அது மாதிரி.
0: ஆமாப்பா, அந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் இந்த அட்டை மூலமா இலவசமா நம்ம முழுசா பாத்துக்கலாம்ப்பா.
1: பரவாயில்ல.
0: ஆமா, இது சம்பந்தமா ஒரு கருத்தரங்கு ஜிப்மர்ல நடக்குது, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன்.
1: நானும் வரமணியா?
0: சரி சரி, அப்ப நீனு வர்ற?
1: ஆமா ஆமா ஆமா,
0: வண்டியில உட்காரு.
1: சரி சரி சரி
0: சரி, வண்டி எடுக்கட்டுமா?
1: மணியா
0: சொல்லுப்பா,
1: ஜிப்மர்ல ஏதோ கருத்தரங்கு நடக்குதுன்னு சொன்ன.
0: ஆமா,
1: அங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் பாக்குறாங்க?
0: இப்ப இந்த ஆயுஷ்மான் பாரத் சொன்னா இல்லையா, அதுல மூணு விதமான பயனாளிகளை அவங்க சேர்க்கறாங்க.
1: ஓஹோ.
0: ஒண்ணு ஆபா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குப்பா.
1: அது என்னப்பா ஆபா?
0: ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, இப்படி ஒரு அட்டை ஒண்ணு கொடுப்பாங்க நமக்கு. வாழ்நாள் முழுவதும் பயன்படக்கூடிய டிஜிட்டல் சுகாதார அடையாளங்களை இதுல வந்து செஞ்சிருக்காங்கப்பா.
1: பரவாயில்ல, நல்ல ஸ்கீம் தான்.
0: ஆமா.
1: அடுத்தது மணியா?
0: அடுத்தது பிரதமர் ஆயுஷ்மான் ஜன் ஆரோக்கிய அட்டை.
1: இது என்னப்பா?
0: இப்ப தகுதி பெறும் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச சிகிச்சையை நம்ம பண்ணிக்கலாம்.
1: 5 லட்சமா?
0: அதுக்காக இந்த அட்டையை குடுக்கறாங்கப்பா.
1: முக்கியமான அட்டை பா.
0: நிச்சயமாப்பா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஆயுஷ்மான் வை வந்தனா கார்டு.
1: அப்படின்னா என்னப்பா?
0: எப்பா 70 வயசுக்கு மேல இருக்காங்க இல்லையா?
1: ஆமா.
0: மூத்த குடிமக்கள் அவங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சைக்கு அரசாங்கம் இந்த ஸ்கீம்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
1: இவங்களுக்கு 5 லட்சமா?
0: ஆமாப்பா.
1: எனக்கு தெரியாம போச்சு பா, என் பாட்டிக்கு கூட 75 வயசு ஆயிருதுப்பா.
0: அப்ப பிரச்சனையே இல்லப்பா. மூணாவதா சொன்னேன் இல்லையா, ஆயுஷ்மான் வை வந்தனா கார்டு.
1: ஆமா,
0: அத நம்ம பாட்டிக்கு வாங்கி கொடுத்துடலாம்.
1: சந்தோஷமா இருக்குப்பா, எங்க அப்பா கிட்டதான் ரொம்ப சந்தோஷப்பட ஒரு மணிய.
0: ஆமாப்பா, ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா சிகிச்சை எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குப்பா.
1: பரவாயில்ல,
0: இது சம்பந்தமா இன்னும் பல்வேறு செய்திகளை நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜிப்மர்ல கருத்தரங்கு இருக்குல்ல, அதுல வந்து கம்முன்னு உட்காந்துக்க.
1: சரி சரி சரி.
0: அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்க. ஏன்னா நம்ம போட்டு போட்டு கேட்டோம்னா தான்
1: உண்மையிலே
0: என்னென்னலாம் பேசியிருக்காங்க, இதுல யாரெல்லாம் பயனாளிகள், அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, ஜிப்மர்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, அதுல தலைமையா இருக்கிறவர் என்ன கருத்து சொல்றாரு, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
1: சரி சரி மணியா.
0: சரியா
1: மணியா, வண்டி ஸ்பீடா ஓட்டு மணியா.
0: எப்பா பேசிட்டே வந்ததுல எங்க ஜிப்மர் பக்கத்திலே வந்துட்டோம் பணமா?
1: ஓஹோ,
0: ஜிப்மர் உள்ள போட்டுமா?
1: சரி சரி
0: சரிப்பா, நம்ம அந்த ஓரமா வண்டி நிப்பாட்டுறா.

0: சொல்லுமணி.
1: வண்டி நிப்பாட்டியாச்சு.
0: ஆமா,
1: இப்ப ரொம்ப தூரத்துல வந்து அந்த பில்டிங்ல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. நாம இங்க இருந்து நடந்து தான் போனோம்.
0: சரி,
1: ரைட்டா, ஒரு ஓரமா பொறுமையா நடந்து போவோம்.
0: சரி சரி சரி. எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் போறது?
1: ஆமாப்பா.
0: மணிய, மூணு ஸ்கீம்ஸ் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கலான்னு சொன்ன.
1: ஆமா,
0: அதுல மொத ஸ்கீம் வந்து ஆபா ஸ்கீம் எதை சொன்ன?
1: ஆமாப்பா,
0: அது ஒண்ணும் புரியலப்பா. அது ஆபா ஸ்கீம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்ன.
1: ஆபா ஸ்கீம் பத்தி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டல் சுகாதார புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டிஜிட்டல் மயப்படுத்துறது தான் வந்து நாட்டில் இப்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதுவும் குறிப்பா இந்த பயனாளிகளை வந்து அதுல சேர்க்கறதுல அரசாங்கம் முனைப்பு காட்டிட்டு இருக்கு.
0: ஆமா மணியா, இப்ப எல்லாமே டிஜிட்டல் மயமா ஆயிடுது மணியா.
1: ஆமாப்பா, இன்றைய நவீன உலகத்துல

0: நாம அனைத்தையும் விரல் நுனியில வச்சிருக்க நம்ம விரும்புறோம். வங்கி பரிவர்த்தனையா இருக்கட்டும், அப்புறம் கல்வி சுகாதாரம் எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆகி விட்டது இல்லையா?
1: ஆமா.
0: அப்ப நம்மளுடைய முக்கியமான சொத்தா இருக்கக்கூடிய ஆரோக்கியம், அதையும் நம்ம டிஜிட்டல்ல வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுருச்சு. அதனால அவசர காலங்கள்ல மருத்துவமனைக்கு ஓடுறப்ப நம்ம பழைய ரெக்கார்டு அதுல இருந்த ரிப்போர்ட் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இல்லையா? எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணியாச்சுன்னா அதுக்காக அவங்க அதை ஓபன் பண்ணி பார்த்தாவே எல்லாம் தெரிஞ்சிட போகுது.
1: நம்ம போன் நம்பர் கேறாங்க பட்டுனு எல்லா முழு விவரமும் வந்துருது.
0: ஆமாப்பா, அது இல்லாட்டினா வந்து இப்ப இந்த ரேஷன் அட்டை இருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு கூட பதிவு வைக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்குப்பா. இதனுடைய இதய துடிப்பாக விளங்குவதுதான் இந்த அபா.
1: முக்கியமானது.
0: ஆமாப்பா, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கார்டு.
1: ஓஹோ,
0: இதான் நம்ம வாங்கிக்கணும். இது வெறும் அடையாள அட்டை மட்டும் இல்லப்பா, நம்ம வாழ்நாள் முழுவதுக்குமான மருத்துவ வரலாற்றை பாதுகாப்பா சுமந்து செல்லும் ஒரு டிஜிட்டல் லாக்கர்.
1: அடேப்பா, முக்கியமான அட்டைப்பா இது.
0: ஆமாப்பா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த அபா கார்டை வைத்திருக்கணும். சாதாரண மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது பேர் உதவியா இருக்கும்பா.
1: உண்மைதான் மணி, நீ சொல்றது.
0: ஆமா, இப்ப அபா கார்டுனா என்ன சொல்லு பாப்போம்.
1: மணியா, எனக்கு என்ன பத்தியா, நீயே எல்லாத்தையும் சொல்லிடுப்பா.
0: எப்பா, அபா கார்டுனா ஒரு டிஜிட்டல் சுகாதார கணக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா?
1: ஆமா சொன்னேன்.
0: இது ஆதார் கார்டு மாதிரியே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான 14 இலக்க எண்ணை கொடுத்துறாங்க.
1: ஓ, 14 நம்பர் கொடுப்பாங்களா?
0: ஆமாப்பா, நம்ம வாழ்நாள் முழுவதற்குமான மருத்துவ பதிவு, பரிசோதனை அறிக்கை, மருந்து சீட்டு எல்லாம் அதுலயே இருக்கும்பா.
1: அடேப்பா.
0: ஆமா, இது டிஜிட்டல் முறையில சேமிச்சு வச்சுக்கிறாங்க.
1: ஓஹோ,
0: இதனுடைய முக்கிய நன்மை என்ன தெரியுமா?
1: அத சொல்லுப்பா முதல்ல.
0: எப்பா, காகிதம் இல்ல மருத்துவ பதிவு. ஏன்னா வந்து பேப்பர் எல்லாம் ரொம்ப குறைக்கணும், மரத்தெல்லாம் வெட்டி பேப்பர் செய்யறதுனால வந்து சுற்றுச்சூழல் எல்லாம் பாதிக்குது. அதனால இந்த காகிதம் இல்ல ஹெல்த் ரெக்கார்டு, அதுக்கு இது ரொம்ப உதவுதுப்பா. ரைட்டா? அப்புறம் மருத்துவர்களும் எளிதுல நம்மள பத்தின வரலாறுல உடனே டிஜிட்டல் முறையில அவங்க பாத்துடலாம்.
1: ஆமா.
0: அப்புறம் இந்தியா முழுக்க இது செல்லுபடியாகும். ஆமாப்பா,
1: இந்தியா முழுக்க.
0: ஆமாப்பா, அபா கார்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்க, இப்ப நம்ம ஜிப்மர்லயே அதை வாங்கி வச்சிருக்கோம். இப்ப திடீர்னு பஞ்சாபுக்கு போற இல்ல வந்து ராஜஸ்தான் போறேன்னு
1: வச்சுக்க, பாக்க மாட்டாங்களா?
0: அங்கேயே இந்த கார்டை வச்சுட்டே நீ வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம்.
1: என்னப்பா சொல்றியா?
0: ஆமாப்பா,
1: அப்ப இந்தியா முழுக்க இதை பயன்படுத்திக்கலாம்.
0: ஆமாப்பா, வரலாறு முழுக்க அதுல டிஜிட்டல் இருக்க போகுது. என்ன நோயு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், எல்லாம் ஏற்கனவே என்ன எடுத்தோம், எல்லாமே அதுல இருக்கும் இல்லையா?
1: பரவாயில்லப்பா,
0: அதை பார்த்து ராஜஸ்தான்ல இருந்துகிட்டு நீ அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.
1: ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டு புதுச்சேரியில எடுத்துக்கலாம்.
0: ஆமாப்பா, இந்தியா முழுக்க யாரு எங்க வேணாலும் போய் சிகிச்சை எடுத்துக்க முடியும்.
1: முக்கியமான கார்டு மணி இது.
0: அப்புறம் இது தனி பயனாக்கப்பட்ட சுகாதாரம், பர்சனலைஸ்டு ஹெல்த் கேர். ஏன்னா மருத்துவர் நம்மளுடைய முந்தைய நோய், ஒவ்வாம நமக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு சில இது ஒத்துக்காது இல்லையா, அதெல்லாம் அதுல எழுதிருப்பாங்க. அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட மருந்துகளை பத்தின விஷயங்கள், இதனால தவறான மருந்துகள் வழங்கப்படுவது தவிர்க்கப்படுது.
1: அருமை அருமை,
0: விரைவான சிகிச்சை நாம எடுத்துக்க முடியும். அப்புறம் தரவு பாதுகாப்பு, அப்புறம் தனி உரிமை. ஏன்னா பிரைவசி செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: ஆமா.
0: அதனால நம்மள பத்தின தகவல்கள் எல்லாம் ரகசியமா அதுல இருக்கும்.
1: ஓஹோ,
0: அத எல்லாரும் எடுத்து பாத்திர முடியாது.
1: முடியாது, அந்த 14 நம்பர் கொண்டது இது.
0: ஆமாப்பா, ஏன்னா ஒவ்வொரு முறையும் மருத்துவர் தான் அதை எடுத்து பாக்க முடியும். அப்ப கூட என்னன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும்.
1: ஓ ஆமா, எங்க போனாலும் அந்த ஓடிபி வந்துருது.
0: அத நம்ம சொன்னோம்னா தான் அது ஓபன் ஆகும், அதுக்கு பிறகுதான் மருத்துவரே பாக்க முடியும்.
1: ஓ, ரொம்ப சீக்கிரட்டான கார்டு போலது.
0: ஆமாப்பா, இவ்வளவு விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் மீறி நேரம் பணம் இது மிச்சமாகுது.
1: உண்மைதான் மணி, நீ சொல்றத.
0: ஏன்னா பழைய ரிப்போர்ட் எல்லாம் வந்து நம்ம போய் தேடிட்டு அடக்க முடியாது. ஒரு அவசரம் ஆபத்துனா வீட்டுல பீரோல வச்சோமா, பொட்டியில வச்சோமா, டிராயர்ல வச்சோமான்னு தேடிட்டு அடப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, டிஜிட்டல்ல வந்துருச்சு. அப்ப ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குப்பா. ரைட்டா? அப்புறம் டிஜிட்டல் கன்சல்டேஷன் அண்டு டெலிமெடிசின் அப்படிங்கறது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அபா கார்டு குறித்த மக்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை விளக்கக்கூடிய வகையில இதையும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா மக்களுடைய

0: கருத்துக்கள், அதுல வந்து நன்மைகள் என்ன, சவால்கள் என்ன, இதெல்லாம் அதுல சேர்த்துறாங்க. அதனால இது ஒரு நேர்மறையான கருத்துக்களை நமக்கு உண்டு பண்ணுதுப்பா. அவசர காலத்துல உதவி செய்யுது. விபத்து நடந்ததுன்னா உடனே நம்மள பத்தின விஷயங்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு தெரியறதுக்கு இது உதவியா இருக்குது.
1: அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஆமா ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு ரொம்ப முக்கியங்கிற.
0: ஆமாப்பா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது.
1: மணி, வேற என்ன இந்த அபா கார்டை பத்தி விவரம் தான் சொல்லலாம்.
0: எப்பா, பொதுவா இந்த கார்டை வாங்கின பொதுமக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? முன்னோக்கி செல்லும் ஒரு நல்ல முயற்சிய அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படின்னு தப்பா எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இந்த திட்டம் உருவானதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது.
1: என்னது?
0: ஆமாப்பா, அபா கார்டு அப்படிங்கறது இந்திய அரசுடைய ஒரு பிரமாண்டமான முயற்சி. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல, அவரு 2021 செப்டம்பர் 27 அன்று காணொளி மூலமா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாருப்பா.
1: ஓஹோ, நம்ம பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வச்சிருக்காரு.
0: ஆமாப்பா, இந்த திட்டத்தை தேசிய சுகாதார ஆணையம், நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி முழுமையாக நிர்வகிச்சிட்டு வராங்க. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழே இந்த ஸ்கீம் செயல்படுதுப்பா.
1: ஓ பரவாயில்ல. மணி, இந்த அபா ஆயுஷ்மான் பாரத சுகாதார கணக்கு ஏன் தொடங்கினாங்க?
0: எப்பா, தொடங்கறதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. பொதுவா சுகாதார தரவு சிதறல், அதாவது இந்தியாவில ஒரு நோயாளி பல்வேறு மருத்துவர்களிடம் செல்றப்ப அவருக்கு தரவுகள் பார்த்தா வெவ்வேறு கோப்புகள்ல எழுதியிருப்பாங்க. அந்த டாக்டர் ஒரு சீட்ல எழுதியிருப்பாரு, போன வாரம் ஒரு டாக்டர் வேற ஒரு சீட்ல எழுதியிருப்பாரு, வேற ஒரு ஆஸ்பத்திரியில போன மாசம் பார்த்திருப்போம், 4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா இன்னொரு ஊர்ல போய் பார்த்திருப்போம். இப்படி பல்வேறு தரவுகள் இருக்கும்.
1: மணியா, டாக்டர் எழுதுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க.
0: சரி சங்கர், இந்த தரவுகளை ஒரு முறைப்படுத்தவும் மருத்துவர்கள் நோயாளியோடைய முழு வரலாறு ஒரே இடத்துல பாக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம அரசாங்கம் யோசிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: ஓஹோ, நல்லா யோசிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா.
0: ஆமாப்பா, ஏன்னா டிஜிட்டல் முறையில எழுதிடுறாங்க. அப்ப எந்த டாக்டர் வேணாலும் எழுதுறது எல்லாம் சேர்ந்துகிட்டே வரும்.
1: ஆமா,
0: தனித்தனி பேப்பர்ல கிடையாது, எல்லாமே டிஜிட்டல்ல வந்துருது. அதனால இந்த பழைய மருந்து சீட் எல்லாம் தேடுறது அது இதெல்லாம் இல்லாம எல்லாமே இந்த டேட்டா பேஸ்ல வந்துருது இல்லையா, அது நோயாளி பத்தின எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால புதுசா பாக்குற ஒரு மருத்துவருக்கு எளிதா எடுத்துப்பா.
1: மணியா, இந்த திட்டம் எப்படி தொடங்கப்பட்டது?
0: இந்த திட்டம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குடையின் கீழ் தொடங்கப்பட்டதுப்பா.
1: ஓஹோ,
0: இதுக்கு முன்னோடி திட்டம்னு பார்த்தோம்னா நாடு முழுவதும் இது அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு சண்டிகர், லடாக், புதுச்சேரி உள்ளிட்ட 6 யூனியன் பிரதேசங்கள்ல ஒரு முன்னோடி திட்டமா சோதிச்சு பார்க்கப்பட்டது.
1: ஓஹோ,
0: அங்கெல்லாம் கிடைச்ச வெற்றிய வச்சு அப்புறம் மக்களுடைய வரவேற்பையும் தொடர்ந்து இது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டதுப்பா.
1: வெற்றி அடைஞ்சாச்சு.
0: ஆமாப்பா, இது ஒரு நல்ல திட்டம், மக்களுக்கு பயனளிக்க கூடிய ஒரு திட்டம்னு இத வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்து டிஜிட்டல் இந்தியா ஒருங்கிணைப்பு மூலம் ஜன்தன் கணக்கு, ஆதார், அப்புறம் மொபைல் இந்த நம்பர் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொருளாதார புரட்சிய நாட்டுல உண்டு பண்ற மாதிரி அபா கார்டு மூலம் சுகாதார புரட்சியையும் இந்த அரசு ஏற்படுத்திருக்குப்பா.
1: அட்ரஸ் அக்கா.
0: ஆமா,
1: சூப்பரா பண்ணிக்கிறாங்க பாண்ணியா.
0: ஆமாப்பா.
1: ஏன் மணியா, இந்த அபா கார்டும் ஆயுஷ்மான் இன்சூரன்ஸ் கார்டும் ஒன்னா?
0: இல்லப்பா, அபா கார்டையும் 5 லட்சம் இலவச காப்பீடு வழங்கும் PM ஜாய், அதாவது ஆயுஷ்மான் பாரத் கார்டையும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரு. ஆனா ரெண்டும் வேற வேற. ரைட்டா? அபா கார்டு வேற, ஆயுஷ்மான் கார்டு வேற. அபா கார்டுங்கிறது மருத்துவ பதிவுகளை டிஜிட்டல் முறையில சேமிக்கப்பா. ஆயுஷ்மான் கார்டுங்கிறது 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெறத்துக்கு. அப்புறம் அபா கார்டு தகுதிங்கிறது அனைத்து இந்திய குடிமகன்களும் பெறலாம்.
1: ஓஹோ,
0: ஆயுஷ்மான் கார்டு அதுக்கு குறிப்பிட்ட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மட்டும்தான் பயனடைய முடியும். அபா கார்டுல வந்து கட்டணம் முற்றிலும் இலவசம். ஆயுஷ்மான் கார்டுல வந்து தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் இலவசம். இப்படி ரெண்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குப்பா.

0: சங்கர, உன்னை சொல்றேன்ப்பா.
1: சொல்லு மணி.
0: வருமுன் காப்போம் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா?
1: ஆமா.
0: இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், வந்த பின் தகவல்களை தயாராக வைத்திருப்போம். இப்படி நவீன காலத்துக்கு ஏற்ப ஒரு பழமொழியை நம்ம உண்டாக்கிக்கலாம்ப்பா. அதுதான் இந்த அபா கார்டு.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி மணி.
0: பேசிட்டே இருந்ததுல ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். உள்ள ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குதுப்பா. நம்ம உள்ள போவோம். அங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ அப்படியே ஒரு ஒருத்தவங்களும் பேசும் போது ரெக்கார்ட் பண்ணிக்க. நம்ம அப்புறமா அதை வச்சு திருப்பியும் போட்டு கேட்டு என்ன ஏதுன்னு பாக்கலாம். சரியா?
1: நானும் எங்க அப்பா கிட்ட போட்டு காட்டுறேன்.
0: சரிப்பா, அது சேர் எல்லாம் போட்டுருக்காங்க, நம்ம முடிவு போய் உட்காருவோம்.
1: சரி சரி சரி.
0: சங்கர்
1: சொல்லுமணி,
0: அதோ ஸ்டேஜ்ல பேச போறாங்கல்ல, அவங்க தலைமை செவிலியர், அவங்க பேரு புஷ்பலதாப்பா.
1: ஓஹோ,
0: அவங்க என்ன பேசுறாங்கன்னு நாமளும் கேப்போம்.
1: நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
0: சரிப்பா.
1: சரி சரி சரி.
2: இந்த முகாம்ல இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கவங்க, இன்னைக்கு வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு நம்ம பிரதம மந்திரியோட முயற்சியின் மூலம் நம்ம ஜிப்மர் இயக்குனர் அவர்களால் இது நடத்தப்படுகிறது. இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாங்க, நம்ம நோயில இருந்து விடுதலை பெறலாம் அப்படிங்கறது. அதுக்காக தான் இந்த இது நிறைய பேர் வந்து எனக்கு முன்னாடி சிட்டுரை ஆற்றின சிவகுமார் அவர்கள் பேசினாங்க. அதாவது திடீர்னு ஒரு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, அந்த நேரத்துல நமக்கு வைத்தியம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்லயே முடங்கி இருக்காம நம்ம உடனே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ நம்ம அப்ரோச் பண்ண முடியுது. அதுக்கு இந்த கார்டு நம்ம கையில இருந்துச்சுன்னா இது முக்கியமா நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லது. ஒரு குடும்பத்துல வருஷத்துக்கு இருக்கிற நபருக்கு 500,000 வரைக்கும் நமக்கு இந்த காப்பீடு மூலமா நம்ம அதை அவைல் பண்ணிக்கலாம். வயசானவங்களுக்காக வந்து நம்ம கொடுக்கற கார்டு வந்து வயா வந்தனா கார்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது இந்த கார்டு. அதையும் வாங்கி நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நோயில இருந்து விடுதலை பெறலாம், நோயோட நம்ம இருக்கணுங்கிற கஷ்டம் இல்ல, இனிமேல் வீட்டுல முடங்கி கிடக்கணுங்கிற அவசியம் இல்ல, எங்கேயும் நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பான கார்டு கிடைச்சிருக்கு நமக்கு. பத்திரமாவும் வச்சுக்கோங்க. அதே நேரத்துல நோயின்றி இல்லாம தான் இருக்கணும் தான் எங்களோட எல்லாத்தோட விருப்பமும். சப்போஸ் அதையும் மீறி நமக்கு ஏதாவது சிறு ஒரு ஏதாவது இருந்தாலும் நம்ம அதுக்காக நம்ம வைத்தியம் எடுத்துக்கிறதுக்கு இந்த கார்டு நமக்கு உதவியா இருக்கும். செலவு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கவங்களுக்கும் இந்த கார்டு வந்து உபயோகமா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இயக்குனரோட முயற்சியாலும் டிடிஎஸ்ஆர் எங்க டீமோட முயற்சியாலே இந்த கார்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்திரமா வச்சுட்டு இதை நீங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க. மற்றபடி ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதா எங்களோட வேண்டுதல், எங்களோட வாழ்த்துக்கள், எங்க எல்லாமே. நீங்க வந்து இந்த இதை கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.
1: மணி, தலைமை செயலர் பேசிட்டாங்க, அடுத்து யாராவது பேச வர்றாரு, அவரு யாரு?
0: அவரு ஜிப்மரோடைய டைரக்டர்ப்பா.
1: ஓஹோ,
0: பேராசிரியர் டாக்டர் வீர் சிங் நேகி. அவரு என்ன பேசுறாருன்னு உன்னிப்பா கவனிப்பா.
1: மணியா, அவரை பார்த்தா தமிழ்ல பேசுற மாதிரி தெரியல. அவரு
0: எப்பா, அவரு ஆங்கிலத்துல பேசினாலும் அப்புறமா நம்ம என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாம்.
1: சரி சரி சரி,
0: ரெக்கார்ட் பண்ணிடு.
1: பண்ணிடுறேன்.
3: வணக்கம், குட் மார்னிங், நமஸ்கார். இட் கிவ்ஸ் மீ இமென்ஸ் பிளஷர் டு லான்ச் ஜிப்மர் Freedom from Illness campaign, which is being conducted from 16th July to 15th of August. And this is under the visionary leadership of our Honorable Prime Minister, Shri Narendra Modi ji, where each individual, whether below poverty line, has to get the best possible treatment without any cost. Our Honorable Health Minister, Shri Nadda ji, has started this particular program, and now it is running in its 8th year. And the program consists of 3 elements. Generation of ABHA ID, in which the all the patient detail, you need not have any ATTA or any case sheet with you, it will be in the card itself. Ayushman Bharat card, where the 5 lakh rupees treatment free will be given. And for elderly people above 70 years without any financial status, everybody will be given rupees 5 lakh. And government is thinking of increasing the treatment cost for each individual from 5 lakhs to 10 lakhs. That will happen shortly, probably end of this year. So I appeal to all the members of the public to make their cards, not only theirs, but make their neighbors, their friends, their family members aware about this particular card and make them come to Jipmer. And we are here to make the cards. We will do it for free of cost for everybody. So let us work together to make this Freedom from Illness campaign a success. And so that nobody is left with any treatment, people are taking treatment from their own resources, everything will be given free of cost to the people. Thank you.
0: Sangare, avar enna pesinaarna, freedom from illness, adhaadu noyilirundu vidudalai அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவையை உறுதி செய்யும் இந்திய அரசின் முன்னணி மக்கள் நல சுகாதார திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு

0: ஒவ்வொரு தகுதியான குடிமகனையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தையும் பிரதிபலிக்குது. சம்பந்தமாகவும் அப்புறம் நம்ம மூன்று திட்டங்கள் ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, அது சம்பந்தமாகவும் பல்வேறு கருத்துக்களை சொன்னாருப்பா.
1: இன்னும் நிறைய பேசிருப்பாரு.
0: ஆமாப்பா, இப்ப அடுத்ததா அதோ இன்னொரு அம்மா பேச போறாங்க போல இருக்கு.
1: ஆமா,
0: அவங்க ஏதோ ஒரு பயனாளின்னு தான் நினைக்கிறேன்.
1: இந்த கருத்தரங்கு வந்திருப்பாங்களோ.
0: ஆமாப்பா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம கேட்போம்.
1: சரி சரி சரி, இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
0: பண்ணிக்கப்பா.
2: நான் வந்து இப்போதைக்கு எங்களுடைய மகனுக்காக கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். இந்த கார்டு இருந்ததுன்னா மக்கள் எல்லாருமே வந்து நன்மை அடைகிறாங்க. ஆனாலும் வந்து ஜிக்மர்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்தப்போ நோயாளின்றதோடு தான் ஜிக்மருக்கு வராங்க. ஆனா இப்பொழுதுக்கு வரும்போது இந்த கார்டு இருந்தாதான் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு ஏழைங்கெல்லாம் வந்து சில பேர்கிட்ட இல்லாம இருக்கும், அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்போ நல்ல வசதிகளா ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இப்ப குடுக்கற கார்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. எப்பவுமே எல்லாமே நல்லா நடக்குது. நான் அதெல்லாம் ஒரு குறையும் சொல்லல, நானே சொல்வேன். எங்கெங்க ஏன் பணத்தை கொடுத்து அலையிறீங்க, நம்மளால நாளைக்கு கடன் கட்ட முடியாது. நிறைய பேர்ட்ட சொல்லுவோம், ஜிக்மருக்கு போங்க, நீங்க அங்க போய் உழுந்துருங்க, எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா மருத்துவ வசதியும் இருக்கு. இந்த ஸ்கீம் வந்ததுனால ரொம்ப நான் பயனடையதாக நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி.
3: நான் வந்து காட்டேரிப்பங்க 6 6.5 மாலா ஹாஸ்பிட்டலுக்கு ஓபிடிக்கு வந்தேங்க. இந்த கேஷிட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கார்டு கொடுத்து காட்டினங்க. அந்த கார்டை வாங்கி வச்சுக்கின்னு உடம்பு பார்த்தாங்க. எல்லாமே அனைத்து வேதிகளும் எங்கேயுமே அலைச்ச பழப்பு இல்லாம ஜிக்மர்ல நல்லா பாக்குறாங்க சார். 70 வயசுக்கு மேல வரைக்கும் 5 லட்சம் வரைக்கும் ஃப்ரீயா பாக்குறாங்க சார். எல்லாருக்குமே அனைத்து பேருக்கும் நாங்களும் வெளியில ஜிக்மர்ல நல்லா பாக்குறாங்கன்னே சொல்றேன் சார்.
4: ஹலோ, வணக்கம் சார். நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன். என் பேர் இந்திரா தாசினி. நான் ஜிப்மருக்கு உடம்பு பார்க்க வந்தப்போ இங்க வந்து பிரதமர் காப்பீட்டு திட்டம் அட்டை இருக்குதான்னு கேட்டாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அப்போ அவங்க ஆதார் கார்டு இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. கொடுத்தேன். அவங்களே எனக்கு இந்த பிரதமர் காப்பீட்டு திட்ட அட்டையை பதிஞ்சு கொடுத்தாங்க சார். எங்களை எங்கேயும் அலைய விடல. அதனால ரொம்ப எல்லாருமே நாங்க பயனடைகிறோம் சார் இதால. அதனால பிரதமர் மோடி சார் இருக்கும், டைரக்டர் சார் இருக்கும், எங்களோட நன்றியை தெரிவிக்கிறேன் சார்.
5: வணக்கம் சார். நான் சின்ன கோட்டத்துல இருந்து வரேன். வேல்விழி என் பேரு. 44 வயசு ஆகுது. நான் வந்து ஜிக்மர்ல காமிக்கிட்டு வந்தேன் சார், உடம்பு சரியில்லைன்னு. காமிக்க வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இங்க மோடி திட்டம் இந்த மாதிரி இருக்கு, இந்த கார்டு போட்டு தராங்க, ஆதார் கார்டு வச்சிருக்கியான்னு கேட்டாங்க. ஆதார் கார்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன். இவங்க இந்த கார்டு பதிஞ்சு இப்பயே எனக்கு கார்டு போட்டு கொடுத்தாங்க. ஜிக்மர்ல நல்லா பாக்குறாங்க சார். இதால எனக்கு வேற எந்த கார்டும் தேவையில்ல, இந்த கார்டு இருந்தா எங்க ஒன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த திட்டம். எல்லாருக்கும் பயனடையும் சார். மிக்க நன்றி சார்.
6: நான் சுமதி பேசுறேன். எனக்கு 70 வயசு ஆகுது. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இங்க வந்து பிரதமருடைய ஆயுஷ்மான் திட்டத்துல சேர்ந்திருக்கேன். காலையில இங்க வந்தப்ப 11:00 அதுக்கு வந்து ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் கொடுத்ததுக்கு அவங்க 15 போட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காத்து நிறுத்த சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் காப்பீடு நம்மளுக்கு கிடைக்கும். எதுனா நம்ம தொடர்ந்து வைத்தியம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஜிக்மரில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் செஞ்சுக்கலாம், ஜிக்மர்லையும் செஞ்சுக்கலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, செல் நம்பர் கேட்குறாங்க. இதை கொடுத்தோம்னா அவங்க பதிஞ்சிடுவாங்க. பதிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அட்டை கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், ஜிப்மருக்கு வந்து நீங்கள் அது மாதிரி 15 வாங்குங்க. மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு. 15 உடனே கார்டு கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் வந்து இருந்து இந்த பயன் அடையணும். வசதி இல்லாதவங்க, முடியாதவங்க, வைத்தியத்துக்கு பணம் செலவு பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க. அதை நான் வந்து அதை பயன்படுத்திக்கணும். நாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி.
0: சங்கர்
1: மணி,
0: ஒண்ணு இல்ல, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துட்டு திருப்பியும் பேசுவாங்க போல இருக்கு எல்லாரும்.
1: ஓ ஆமா ஆமா ஆமா.
0: நாம இந்த கேப்ல கொஞ்சம் வெளியில போயிட்டு
1: சரி
0: டிஃபன் சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே வந்து
1: கண்டிப்பா
0: மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம கேக்கலாம்.
1: சரி சரி
0: சரியா.
1: சரி மணி,
0: வெளில போயிட்டு வந்துருமா?
1: ஆமா ஆமா, நீ சொல்ற மாதிரி இந்த கருத்தரங்கம் பொழுதுக்கு 4 மணி வரைக்கும் நடக்கும் பொழுது.
0: ஆமாப்பா, நம்ம இடையில போய் சாப்பிட்டு வந்துருவோமே.
1: கண்டிப்பா போயிட்டு வருவோம் மணி. வா
0: போலாம்ப்பா.
7: நேயர்கள், இதுவரை வனமான பாரதம் நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார

கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 11:31. 58 நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். மெலடி மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: அண்ணலும் நோக்கினான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 11:44 55 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் இரும்பு திரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் டெட்டி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 11:55. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது பகல் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரம், மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளான இன்று அதன் அனைத்து வீரர்களுக்கும் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்தல், நக்சல்வாதத்தை ஒழித்தல், நாட்டின் அமைதி, முன்னேற்றம், பாதுகாப்பு ஆகியவற்றில் சிஆர்பிஎஃப் தேசத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்துள்ளதாக பெருமைப்படுத்தியுள்ளார். மேலும் கடமையின் போது உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கும் அவர் வீரவணக்கம் செலுத்தினார். ஒருநாள் அரசுமுறை பயணமாக இன்று காரைக்கால் சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தர்மபுர ஆதீனம் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்பு ஐஏஎஸ் பயிற்சி மையம், வேத பாடசாலை

சாலை மற்றும் மலிவு விலை உணவகம் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீனம் 27வது மகா சன்னிதானம், அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மீனாட்சி சுந்தரம், திரு விக்னேஸ்வரன் மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயல் அலுவலர் திரு மணிகண்டன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் விபத்துகளை தடுக்கவும் போக்குவரத்து விதிகளை முறைப்படுத்தவும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து விதிகளை மீறியது தொடர்பாக ஒரே மாதத்தில் 3000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 45 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிவேகம், போதையில் வாகனம் ஓட்டுதல், நோ என்ட்ரியில் செல்லுதல், ஆவணங்கள் இல்லாமை மற்றும் சிறார்கள் வாகனம் இயக்கியது போன்ற விதிமீறல்கள் அடங்கும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். உங்க தேடலின் ஆர்வத்தை தூண்டும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹிரேவதி. சோ வரலாற்று புத்தகத்தை புரட்டி பார்த்தப்போ இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னா, நான் தெரிஞ்சுகிட்ட விஷயங்களை இப்போ உங்க கூடயும் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு July 27. சோ வரலாற்றில் இன்று செக்ஷன்ல நாம ஒரு 3 முக்கியமான தினங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். 2, CRPF ரேசிங் டே, அதாவது மத்திய ரிசர்வ் காவல்படை நிறுவன நாள். 3, தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். சோ இது 3 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? என்ன தெரியுங்கிறது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. வரலாற்றில் இன்று இன்னைக்கு வரலாற்றில் இன்றுல முதலாவதா நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் பத்தி தான். எஸ்,

ஜூலை 27 நம்ம முன்னாள் ஜனாதிபதியும் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மிசில் மேன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் தான் இன்று. தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்து உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு உயர்ந்த அந்த நல்ல மனிதர் தான் இன்னைக்கு நம்ம நினைவூட்ட போறோம். நம்ம நாட்டு இஸ்ரோ மற்றும் DRDO ராக்கெட் மற்றும் ஏவுகணை டெக்னாலஜியில வளர்க்கறதுல அப்துல் கலாம் அவர்கள் பண்ணிய வேலைகள் ரொம்பவே பெருசு. அதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவோட முதல் சொந்த தயாரிப்பான SLV-3 ராக்கெட் திட்டத்துக்கு APJ அப்துல் கலாம் தான் டிரெக்டர். அது மட்டும் இல்லாம பொக்ரான் அணுசாதன சோதனையிலும் ரொம்பவே முக்கியமான பங்காற்றி இந்தியாவோட பாதுகாப்பு துறைய உலக அரங்கில் கம்பீரமா நிப்பாட்டின பெருமை இவரையே சாரும். நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் இவரை அன்போடு மக்களின் ஜனாதிபதி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் வாங்கி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்.

ஸ்கூல் காலேஜ் பசங்களை சந்திக்கிறதுனா ஏபிஜேக்கு உசுறு. பெரிச கனவுகள் காணுங்க, நாட்டுக்காக உழைங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் மனசுலயும் நம்பிக்கையை விதைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஜனாதிபதி வேலையெல்லாம் முடிச்ச அப்புறமும் கூட எனக்கு ஓய்வே தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல் காலேஜுகளுக்கு போய் பசங்களோட பேசிக்கிட்டே இருந்தாரு. அவரோட இறப்பு கூட மேடையில மாணவர்கள் கூட பேசிட்டு இருந்தப்பதான் ஏற்பட்டுச்சு. நிஜமாவே நம்ம தேசத்துக்கான உண்மையான வழிகாட்டினா அது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். ரொம்ப எளிய குடும்பத்திலிருந்து வந்தோம், கடைசி வரைக்கும் அதே எளிமையோடும் நாட்டு பற்றோடும் வாழ்ந்து இன்னைக்கும் எத்தனையோ பேருக்கு ரோல் மாடலா இருக்காரு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். அது மட்டுமா, அக்னி சிறகுகள், இந்தியா 2020 மாதிரி நம்ம மனசை தட்டி எழுப்புற பல புத்தகங்களையும் எழுதி வச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லைனாலும் அவரோட எழுத்துக்கள் மூலமாவும் சிந்தனைகள் மூலமாவும் இன்னைக்கும் நம்ம கூடவே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரின் நினைவு நாள் தான் வரலாற்றில் இன்று.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது. இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு Chi.
3: வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க போறது CRPF ரைசிங் டே, அதாவது மத்திய ரிசர்வ் காவல்படை நிறுவன நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 27ஆம் தேதியை தான் நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய காவல் படையான CRPF, அதாவது மத்திய ஆயுத காவல்படை உருவான தினமாக நம்ம கொண்டாடுறோம். நம்ம நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கிறது, பாதுகாப்பா வச்சுக்கிறது மற்றும் அமைதியை கொண்டு வருதுல இந்த படை ரொம்ப முக்கியமான பங்காற்றுது.

நாட்டில் எங்கேயாவது எலெக்ஷன் வந்தா இல்ல ஏதாவது பெரிய பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்தா ஆபத்தான பேரிடர் கால மீட்பு பணிகள் அப்படின்னு எல்லாத்துலயும் இவங்களோட சேவை ரொம்பவே அவசியமானதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாட்டு பாதுகாப்புல பெண்களோட பங்கை இன்னும் பலமாக்குறதுக்காக உலகத்திலேயே முதன் முறையாக முழுக்க முழுக்க பெண்களை மட்டும் கொண்ட ஆயுதப்படை பிரிவை அதாவது மகிளா பட்டாலியன் பிரிவை கொண்டு வந்த பெருமை நம்ம சிஆர்பிஎஃப் தான் சாரும். இப்படி நாட்டின் எல்லைகளையும் உள்நாட்டையும் தன் உயிரை கொடுத்து காக்கும் வீரர்களான சிஆர்பிஎஃப் படையினரை போற்றும் நாள் தான் வரலாற்றில் இன்று.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம், தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். எஸ் ஒவ்வொரு ஆண்டும் July 27 தான் உலகளாவிய தலை மற்றும் கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாளா நாம கொண்டாடுறோம். தலை மற்றும் கழுத்து பகுதியில் வர புற்றுநோய் பத்தின விழிப்புணர்வை உலகத்தில் இருக்க எல்லா மக்கள் கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறதும், இதை பத்தி முழு விவரமும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வைக்கிறதும் தான் இந்த நாளோட முக்கிய நோக்கம்னே சொல்லலாம். ஆரோக்கியமான முறையில வாழ்றது எவ்வளவு முக்கியம்னு சொல்றதோட, சிகரெட், புகையிலை, மது மாதிரி ஆபத்தான பழக்கங்களை விட்டொழிஞ்சாலே இந்த நோய் வராம முன்னாடியே நம்மளை காப்பாத்திக்கலாம்ன்ற விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த நாளோட சிறப்பு. இதை பத்தின சரியான விழிப்புணர்வும் ஆரம்ப கட்டத்திலேயே பண்ற டெஸ்டுகளும் இருந்தா இந்த நோயை ஈஸியா எதிர்கொள்ளலாம்னு மக்கள் மனசுல நம்பிக்கையை உண்டாக்குறதும், இந்த நோயிலிருந்து குணமடைஞ்சு வந்தவங்களோட வாழ்க்கைய இன்னும் சிறப்பா மாத்துறதும் தான் இந்த நாளோட லட்சியம் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி இதை பற்றி எல்லாரும் ஒரு புரிதல் கொண்டு வரணும்னு கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான நாள் தான் வரலாற்றில் இன்று.
3: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி July 15 to August 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 மாய தூண்டில் நாடகம் வரப்போகுது. ஸோ எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னையஞ்சல். ஸோ கேட்க மறந்துடாதீங்க.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 12:35. இன்னைக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவில் தொடங்கி சிஆர்பிஎஃப் மற்றும் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் விழிப்புணர்வு வரைக்கும் பல விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் 2 உலகம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் FM Rainbow 102.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்கள்

0: மக்களவை தொடங்கியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டு

விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில் உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரைன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: தொழிற்சாலைகளில் சட்டவிரோதமான பிரசுரங்களை விநியோகித்த போக்கிரிகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹஹோல் லேசாக சிரித்தான், உடம்பை ஆட்டிக்கொண்டான். அவன் ஏதோ பதில் சொல்ல முனையும் போது மீண்டும் நிக்கோலாய் குறுக்கிட்டு சத்தமிட்டான், போக்கிரிகளையே நாங்கள் இப்பொழுதுதான் பார்க்கிறோம். ஒரே சவ அமைதி. ஒரு கணத்துக்கு ஸ்தம்பித்த சர்வ அமைதி நிலைத்தது. தாயின் நெற்றியிலிருந்த வடுபாகம் வெளியிட்டு போயிற்று. அவளது வலது புருவம் மேல் நோக்கி நெறிந்து உயர்ந்தது. ரிப்பீனின் கரிய தாடி விபரீதமாக நடுநடு

நடுங்கியது. அவன் அந்த தாடியை கை விரல்களால் கோதி கொடுத்து கொண்டே தலையை குனிந்தான். இந்த நாயை வெளியே கொண்டு போ என்று கர்ஜித்தான் அதிகாரி. இரு போலீஸ்காரர்கள் நிக்கலாயின் கைகளை பற்றி பிடித்து அவனை பலவந்தமாக சமையல் கட்டுக்குள் தள்ளிக்கொண்டு போனார்கள். அங்கு சென்றவுடன் அவன் தன் கால்களை தரையில் அழுத்தி ஊன்றி அசைய மறுத்தான். நிறுத்துங்கள் என்று கத்தினான். நான் என் சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும். போலீஸ் தலைவன் முற்றத்திலிருந்து வந்து சேர்ந்தான். அங்கேயும் ஒன்றுமில்லை, எங்கும் பார்த்தாயிற்று. பார்த்து புண்ணியம் கிடைக்காதது அதிசயமில்லை. இங்கே இருப்பவன் ரொம்ப கை தேர்ந்த புள்ளி, பிறகு இயல்புதானே என்று சலித்து போய் சொன்னான் அதிகாரி. தாய் அவனது வலுவற்ற சில்லு குரலை கேட்டாள். மஞ்சள் நிறமான முகத்தை பயத்தோடு பார்த்தாள். பொதுமக்களை சற்றும் மதியாத கர்வியான ஓர் இரக்கமற்ற எதிரி தன் முன் நிற்பது போல் அவள் மனத்தில் பட்டது. இந்த மாதிரி நபர்களோடு அவளுக்கு என்றும் பரிச்சயம் ஏற்பட்டதில்லை. இப்படி சிலர் இருக்கிறார்கள் என்பதே அநேகமாய் மறந்துவிட்டது. இந்த மனிதன்தான் அந்த துண்டு பிரசுரங்களைக் கண்டு கோபப்பட்டவன் போல இருக்கிறது என்று அவள் நினைத்து கொண்டாள். அந்த்ரே அனிச்மோவிக் நஹோத்கா, கள்ளத்தனமாய் பிறந்தவரே, உம்மை நான் கைது செய்கிறேன். எதற்காக என்று அமைதியுடன் கேட்டான் ஹஹோல். அது பின்னால் உமக்கு தெரியும் என்று நையாண்டியாய் சொன்னான் அதிகாரி. நீ படித்தவளா என்று பெலகேயாவை பார்த்து கேட்டான். இல்லை, அவள் படிக்கவில்லை என்றான் பாவல். நான் உன்னை கேட்கவில்லை என்று கடுமையான குரலில் எதிர்த்து சொன்னான் அதிகாரி. ஏ கிழவி, வாயத்தர. தாயின் உள்ளத்தில் அந்த மனிதன் மீது உள்ள வெறுப்பு மேலோங்கியது. குளிர்ந்த தண்ணீரில் திடீரென்று விழுந்து விட்டது போல அவளது உடம்பு முழுவதும் நடுநடுங்கி விரைத்தது. அவள் நிமிர்ந்து நின்றாள். அவளது நெற்றி வடு கன்றி சிவந்தது. அவளது புருவங்கள் கண்ணுக்குள் இறங்குவது போல கழித்தன. சத்தம் ஒன்றும் போட வேண்டாம் என்று கையை நீட்டிக்கொண்டு சொன்னாள் தாய். நீங்கள் இன்னும் சிறு வயதினர், உங்களுக்கு துன்பமும் துயரும் இன்னதென்று தெரியாது. அம்மா சாந்தமாயிருங்கள் என்று கூறி பாவல் அவளை பேசவிடாமல் தடுத்து நிறுத்த முயன்றான். நில்லு பாவல் என்று கத்திக்கொண்டே அவள் மேஜையை நோக்கி விரைந்தாள். நீங்கள் இவர்களை ஏன் இட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டாள். வாயை மூடு, அது உன் வேலை அல்ல என்று அதிகாரி ஆவேசத்தோடு எழுந்து சத்தமிட்டான். கைதான வெசோவ்சிக்கோவை கொண்டு வாருங்கள். பிறகு அவன் ஏதோ ஒரு காகிதத்தை தனது மூக்கின் அருகே கொண்டு போய் வாசிக்க ஆரம்பித்தான். போலீசார் நிக்கலாயை கொண்டு வந்தார்கள். அதிகாரி வாசிப்பதை நிறுத்திவிட்டு கத்தினான். உன் தொப்பியை தூர எடு. ரிப்பின் பெலகையாவிடம் வந்து முழங்கையால் அவளை லேசாக இடித்துவிட்டு சொன்னான். அம்மா அதைரியப்படாதே, என் கைகளை பிடித்துக் கொண்டால் தொப்பியை எப்படி எடுப்பதாம் என்று அந்த அதிகாரி வாசித்த வாக்குமூலத்தை அமுங்கடிக்கும் குரலில் சத்தமிட்டான் நிக்கலாய். இதில் கழுத்து போடு என்று கையில் இருந்த காகிதத்தை மேசை மீது எரிந்துவிட்டு கத்தினான் அதிகாரி. அவர்கள் கையெழுத்திடும் போது தாய் அவர்களை கவனமாக பார்த்தாள். அப்போது அவளது கோபம் தணிந்து விட்டது. உணர்ச்சி உள்ளடங்கிவிட்டது. அவளது கண்களில் பலவீனமான துயர நிலையால் ஏற்பட்ட கண்ணீர்தான் நிரம்பி ததும்பி நின்றது. அவளுக்கு கல்யாணமானதிலிருந்து 20 வருஷ காலமாக இந்த மாதிரி எத்தனையோ தடவை கண்ணீர் விட்டிருக்கிறாள். எனினும் கடந்த சில வருஷங்களாக கண்ணீரின் வேதனையை மறந்திருந்தாள். அந்த அதிகாரி அவளை பார்த்தான். பிறகு துவேஷ பாவம் கொண்ட வரட்டு புன்னகையோடு சொன்னான். தாயே, உன் கண்ணீரை மிச்சப்படுத்தி வை, இல்லை என்றால் பின்னால் அழுது தீர்க்க கண்ணீரே இருக்காது. அவளுக்கும் மீண்டும் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. ஒரு தாய் எதற்கும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் சிந்தி தீர்க்க கண்ணீர் உண்டு. உங்களுக்கு ஒரு தாய் இருந்தால் அப்போது தெரியும். பளபளப்பான பூட்டு மாட்டியிருந்த சிறு பெட்டியில் தனது தஸ்தாவேஜுகளை அதிகாரி அவசரமாக வைத்தான். புறப்படுங்கள் என்று உத்தரவிட்டான். தன்னோடு அவர்கள் கை குலுக்கிக் கொண்டபோது அன்பும் அமைதியும் நிறைந்த குரலில் விடை கொடுத்தான் பாவல். போய் வா அந்த்ரேயா, போய் வா நிக்கோலாய். ஆமாமாம், போய்விட்டு வந்தாலும் வருவார் என்று அந்த அதிகாரி ஏகத்தாளமாய் சொன்னான். நிக்கோலாய் நெடுமூச்சு விட்டான். அவனது தடித்த கழுத்தில் இரத்தம் பாய்ந்து புடைத்தது.
அவனது கண்

0: கண்களில் கோபம் முட்டி மோதி பொங்கிக் கொண்டிருந்தது. அகோல் பளிச்சென்று சிறு புன்னகை செய்து தலையை ஆட்டினான். தாயிடம் மட்டும் ரகசியமாக ஏதோ சொன்னான். அவளோ சிலுவை குறியிட்டபடி சொன்னாள், கடவுள் யார் நல்லவர் என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கடைசியாக அந்த காக்கி சட்டை ஆசாமிகள் வாசல் புறத்தை நோக்கி சென்றார்கள். காலில் அணிந்த பூட்ஸின் தார் ஆணிகளின் சப்தம் கலகலத்து தரைய அவர்களும் கண்மறைந்து போய்விட்டார்கள். ரிப்பின்தான் கடைசியாக போனான். அவன் போகும்போது பாவலை கவனமாய் பார்த்துவிட்டு போனான். சரி, நான் வரட்டுமா என்று ஏதோ சிந்தித்தவாறே சொல்லிவிட்டு தாடியுள் இருமிக்கொண்டே வெளியே போனான். பாவல் தனது கைகளை பின்னால் கோர்த்து கொண்டு சிதறி கிடந்த புத்தகங்களையும் துணிமணிகளையும் தாண்டி தாண்டி மெதுவாக உலவினான். பார்த்தாயா, அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்று சோர்ந்து போன குரலில் சொன்னான் அவன். அவனது தாய் குழம்பி கிடந்த வீட்டின் சூழ்நிலையை பரிதாபகரமாக பார்த்தாள். நிக்கலாய் ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமாய் நடந்து கொண்டான் என்று வருத்தத்தோடு கேட்டாள். ஒருவேளை அவன் உள்ளுக்குள் பயந்து போயிருக்கலாம் என்றான் பாவல். அவர்கள் பாட்டிற்கு வந்தார்கள், இவர்களை பிடித்தார்கள், கொண்டு போய்விட்டார்கள். இப்படித்தான் என்று கைகளை ஆட்டிக்கொண்டே சொன்னாள். அவளது மகன் கைது செய்யப்படவில்லை. எனவே அவளது இதயம் அமைதி நிறைந்து அடித்து கொண்டது. ஆனால் தன் கண் முன்னால் நடந்து போன மறக்க முடியாத அந்த காட்சியை நினைத்து நினைத்து அவளது சிந்தனை செயலற்று ஸ்தம்பித்து தவித்துக் கொண்டிருந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
5: தொழில் முனைவோர்கள்,
4: நாடக கலைஞர்கள்,
5: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
5: FM ரெயின்போ புதுவை 102.8
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே,
4: ஹாய் ஸ்நேகிதியே.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் ராஜா முத்துபாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், ராஜா முத்துபாண்டியின் இந்த சாதனையால் நாடு பெருமிதம் கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரம், மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை கூடியதும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களான மீராபாய் சானு, சனம்பம் ரிஷிகாந்த சிங், ராஜா முத்துபாண்டி மற்றும் பாரா பவர் லிப்டிங் வீரர் ஜண்டுகுமார் உள்ளிட்டோருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் விபத்துக்களை தடுக்கவும் போக்குவரத்து விதிகளை முறைப்படுத்தவும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து விதிகளை மீறியது தொடர்பாக ஒரே மாதத்தில் 3000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 45 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிவேகமாக செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும், சிறார்கள் வாகனம் ஓட்டினால் அவர்களின் பெற்றோர்கள் மீது சிறை தண்டனைக்குரிய வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவு

அதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22வது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று புதுடெல்லியில் தொடங்கியது. இப்போட்டிகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03. புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கம். இந்த ஒரு மணி நேரம் நம்ம மகளிருக்கான ஒரு சூப்பரான ஷோ. எஸ், இது ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜி ரேவதி. இன்னைக்கு மண்டே இல்லையா? சோ மண்டேல நம்ம ஹாய் ஸ்நேகிதியே ஷோவோட ஸ்பெஷல் என்ன? எஸ் கரெக்ட், குக்கரி ஷோ தான். குக்கரி ஷோல உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸ், இல்லைனா உங்களுக்கு நல்லா பண்ண தெரிஞ்ச ஒரு டிஷ், இது மாதிரி என்ன டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். அதை கேட்டு நாங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்க ரெடியாக இருக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, வேற என்ன, கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. அம்மன் TRYTMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ குக்கரி ஷோவில் மங்களகரமாக நானே முதல்ல ஒரு டிஷ் சொல்ல போகிறேன். என்னென்னா, செம திக்கான கிரேவியோட மசாலா காளான் எப்படி பண்ணுறதுன்னு கேட்க போகிறீங்க. எஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா. காளான் 2 பேக்கெட் நல்லா சுத்தம் செஞ்சு நறுக்கினது, வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கினது, தக்காளி 2 நல்லா பழுத்த தக்காளியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தாளிக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே மல்லித்தழை மற்றும் புதினா வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் இல்லைன்னா நெய், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து தேவையான அளவு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் உப்பு தேவைக்கேற்ப. ஓகேவா, அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா. ஸோ காளான் எப்போவுமே நல்ல தண்ணியில் கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு தூசியெல்லாம் போகும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு பொரிய விடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில், எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தீயை விட்டுறாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பில்லப்பா. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நறுக்கின தக்காளியை அது கூட சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அது அப்படியே வதங்கும், அது அப்படியே வதங்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள நாம் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா. என்ன தெரிஞ்சது, FM 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ ஹாய் ஸ்நேகிதேல குக்கரி ஷோ ஸ்பெஷல் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ எதில் முடித்தோம், அப்படியே தக்காளியை போட்டு வதக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் இல்லையா. ஸோ தக்காளி வதங்கினதும் அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள், மிளகாய்

மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போது நறுக்கி வச்சுருக்க காளான் அதில் சேர்த்துட்டு, காளானை சேர்த்ததுமே உடனே தண்ணியை ஊற்றிடாதீங்க, ஏன்னா காளானுமே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா. ஸோ அதனால் உடனே தண்ணி விற்றாமல் காளான் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கினதும் கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் வேக விடணும். காளான் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லையா. ஸோ அதனால 10 நிமிஷம் போதும். காளான் நல்லா வெந்து கிரேவி கெட்டியாகி கம கம்மனு வாசம் வரும்போது மேலே அப்படியே பொடி பொடியாக நறுக்கின அந்த மல்லித்தழியை தூவி இறக்குனா செம்ம டேஸ்டான நாவில் நாட்டியமாடும் மசாலா காளான் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Welcome back to the show. Hi, Snegidiye. So, இன்னைக்கு நம்ம குக்கரி ஷோ ஸ்பெஷலாக ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் அவங்களுக்கு நல்லா செஞ்சு செய்ய தெரிஞ்ச ஒரு டிஷ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. யார் எங்கிருந்து கேட்டலாம்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வாழைப்பட்டாம் பாளையம் சலா பேசுறேன். நலமா?
1: சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன் மேம்.
1: எஸ், நம்ம குக்கரி ஷோல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வந்திருக்கீங்க?
2: வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, அப்புறம் கேரட், பீன்ஸ், குடமிளகா, அப்புறம் இன்னும் கூட கோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய், கடுகு, அது மாதிரி ஒன்னொன்னா போட்டு ஆட் பண்ணி வதக்கிட்டே வரும் மேம். வதக்கிட்டே வரும்போது அது கூட வந்து மஞ்சள்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, இது மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு நைஸா உருட்டிட்டு அதை வந்து அதுக்குள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதை டேஸ்ட் போடும் மேம். அதுக்கு வந்து நம்ம தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணும்னா. அதுக்கப்புறம் அதை நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் மடிச்சுக்கலாம் மேம். சப்பாத்தி மாதிரி உருட்டி அதுக்குள்ள வச்சு நம்ம சோமாஸ் மாதிரி வைக்கலாம், சமோசா மாதிரி, எந்த டைப்ல நம்ம வேணுமோ
1: வச்சுக்கலாம், இல்ல சம்சாலா வைக்கிற மாதிரியும் வைக்கலாம்.
2: கண்டிப்பா மேம்.
1: கொழுக்கட்டை வைக்கிற மாதிரி வைக்கலாம்.
2: கவர் பண்றதுக்கு நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் மேம். பசங்களை கவர் பண்ண அது வந்து நம்ம வந்து இப்ப வந்து தோசைக்கல்லோ வானல்லையோ எண்ணெயில பொறிச்சு எடுக்கலாம் மேம். அது மாதிரி வச்சு அப்படி நம்ம என்ன குடுக்க விருப்பம் இல்ல நம்ம குழந்தைங்களுக்குன்னா, நம்ம இட்லிக்கு இட்லி குண்டான் இல்ல, நான் இட்லி குண்டான் தான் மேம் செய்வேன். இட்லி குண்டான்ல வச்சு அதை அது உள்ள வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து தொட்டுக்க என்ன பாத்தீங்கன்னா, தக்காளி, பூண்டு, காஞ்சி மிளகா, இது வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதக்கிக்கணும். இது மூணுத்தையும் மூணுத்தையும் வரைச்சி அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு கலந்து அரைச்சிடணும். ஆனா மறுபடியும் நம்ம தாளிக்கிட்டே இல்லை,
1: எண்ணெய்
2: போயிட்டு அதை வதக்க வேண்டியதான். அப்படியே எடுத்து அரைச்சி அதை வச்சு தொட்டு சட்டை சூப்பரா இருக்கும் மேம். எந்த ஒரு இதுவும் இருக்காது. பசங்களுக்கு வந்து ஆயுப்பு சட்டா வாமிட்டிக்கு வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி செய்வாங்க நைட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் மேம். இதுலயே வந்து நம்ம நான்வெஜ் ஆட் பண்ணணும்னா வச்சுக்கலாம் மேம். வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா அது வதக்கிட்டு இருக்கும்போது அது கூட வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் இது நரம்பு இல்ல அந்த எலுமலாம் இல்லாம சதையா இருக்குல்ல மேம், அதை கொஞ்சம் வேக வச்சு மஞ்சள் துளுப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அதை எடுத்து அது கூட பிச்சு பிச்சு போட்டு அந்த மாதிரி மசாலா ஐட்டம் கொஞ்சம் போடணும், கரம் மசாலா இது மாதிரிலாம் போட்டு அதை தெரிஞ்சு அது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வச்சு அது உள்ள வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த சிக்கன் இல்லைன்னா நம்ம இன்னொன்னு செய்யலாம் மேம், கானாங்கத்தை பெரிய பெரிய
1: கானாங்கத்தை. ஆமா
2: மேம், கானாங்கத்தை அது இட்லிக்கு தட்டுல போட்டு முதல்ல வேக வைக்கணும் மேம். ஆனா தட்டுல போட்டு அந்த வேக வச்சு அந்த முள்ளு தனியா வந்துடும், அதுல சின்ன சின்ன முள்ளெல்லாம் வராது பெரிய மீன் தான். அதை எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி நம்ம செய்யறோம்ல மேம், மசாலா கிரேவி, அது கூட வந்து இந்த கானாகட்டை மீனை கொஞ்சம் சிக்கல போட்டு கலந்து அதுக்குள்ள வச்சு வேக வச்சு கொடுக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் மேம் டேஸ்டா. இந்த ஆமா மேம், இந்த ஐட்டம் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. அண்ணி செஞ்சாங்க அதை அப்படியே காப்பி பண்ணி நான் செஞ்சு பார்த்தா நல்லாதான் மேம் இருந்துச்சு.
1: அண்ணி செஞ்சாங்க அதையும் இப்ப நான் வந்து உங்களுக்கு கூட நான் செஞ்சு பார்த்துட்டு சமையாறதுலாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க, நீங்களும் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம கலா மேம். சூப்பர் மேம். வெஜ் சிக்கன் ஃப்ரிஷ், நான் ஃப்ரிஷ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்.
2: ஆமா மேம், ஃபிஷ் வந்து நம்ம நார்மலாவே வந்து மீன் பிச்செல்லாம் செய்யலாம், சுறா மீன்ல. அது மாதிரி நம்ம காணாங்கத்தை மீன்ல கூட நம்ம வேக வச்சு இட்லி குண்டான நம்ம துணியெல்லாம் வச்சாத நம்ம வாழையில இருக்குல்ல மேம், வாழையில வச்சு அந்த மீனை மூடிடணும் மேம். மூடிட்டு வேக வச்சு அதை எடுத்தா சரியா வழக தெரியும்.

0: சொல்ல சொல்ல எனக்கு நாச்சு நாக்குல வந்து அப்படியே எச்சில் வழியுது. டெம்டிங்கா இருக்கு மேம் நீங்க சொல்றதே.
1: மேம் என்ன பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அதை தாளிச்சு மஞ்சத்தூள் கரம் மசாலா கொடுத்தாட்டா அதே பொரியல் மாதிரி புட்டு மாதிரி சூப்பரா இருக்கும் மேம். அது மாதிரி சாப்பிடுறேன்.
0: ஆமா மேம் சொல்லிட்டு அதுலயே வந்து புட்டு மாதிரி நாங்க செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொல்றாங்க கலா மேம் வந்து. சோ வந்து ஹெல்தியா இருக்கணும்னா அது வந்து அவிச்சு சாப்பிடணும் இல்லையா, எண்ணெயில போடாம பசங்களுக்கு கொடுக்கணும்.
1: அது நல்லாதான் மேம் இருக்கு. நம்ம இப்ப வந்து வேக நம்ம ஊற வச்சு வச்சிடலாம் மேம் சுடுதண்ணி போட்டு வேற, அதனால மைதா மாவு ரொம்ப எல்லாம் எதுவும் ஆகாது மேம். வேக வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பா அது அதனுடைய நம்ம இட்லி எல்லாம் நம்ம சாப்பிடறோம்ல மேம், அதுல வந்து மசாலா கண்ட மாதிரி ஒரு ஸ்நாக் சூப்பரா இருக்கும் மேம். நான் வந்து முத நான் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் மேம். ஆனா ஆயில் இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டுல இது மாதிரி செஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தா இது நல்லாவே இருக்கும் மேம். இன்னும்
0: எஸ் நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. நானும் இன்னைக்கு வீட்டுல போய் எங்க அம்மாட்ட சொல்லி செஞ்சு சாப்பிட போறேன். ஓகே நினைக்கல, நீங்க வந்து நம்ம கலா மேம் சொன்ன மாதிரி ஸ்டைலா செஞ்சு பாருங்க. வெஜ் வேணுமா வெஜ் போட்டு செய்யலாம், காய்கறி போட்டு செய்யலாம், ஃபிஷ் வேணுமா ஃபிஷ் போட்டு செய்யலாம், சிக்கன் வேணுமா சிக்கன் போட்டும் செய்யலாம், அதை புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் இல்ல மேம்.
1: ஓகே
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் மேம். கால் பண்ணதுக்கு நன்றி மேம்.
1: நன்றி
0: நன்றி. எஸ் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் வந்து எங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், எஸ் கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275231 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இணைந்து நீங்கள் FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்னைக்கு இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 நிகழ்ச்சியில் மாயத்தூண்டில் அப்படிங்கிற நாடகம் ஒளிபரப்பாக போது. எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும். ஸோ கேட்க மறந்துடாதீங்க. நேரம் 1:34. எஃப்எம் ரெயின் போல நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ குக்கரி ஷோல அடுத்ததா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ், ஃபேவரட் டிஷ் நம்ம கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்திருக்காங்க. யாரு எங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்க மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நலமா இருக்கேன்
4: மேம். நலமா இருக்கீங்களா? அப்படி சிரிச்ச முகத்தோட வந்திருக்கீங்க. என்ன டிஷ் சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம குக்கரி ஷோல?
5: மேம், இந்த சத்து மாவு கஞ்சி இருக்குல்ல மேம், அதை நிறைய குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க மேம். ஏன்னா அவங்களுக்கு இதுவா இருக்கும்,
4: சத்தானது இல்லையா? சொன்னாலும் பசங்களுக்கு எல்லாம் பிடிக்காது.
5: பிடிக்காது. அதை என்ன பண்ண மேம், கொழுக்கட்டையே செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாவு போட்டு மேம், அதுல கொஞ்சம் தேங்காய் திருவை போட்டுருணும், அப்புறம் பச்சை பயிரை நல்லா கொஞ்சம் வறுத்து போட்டுருணும், அப்புறம் கொஞ்சம் முந்திரி பாதாம் எல்லாம் இருக்கா மேம், அது குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டா அவங்களுக்கு பிடிக்கும். அதை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வெள்ளம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்ல நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், எது நம்மளுக்கு பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு மேம், நல்லா கொஞ்சம் பால் தண்ணியும் கொஞ்சம் ஊத்திக்கலாம், கொஞ்சம் பாலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொஞ்சம், ஏன்னா மாவு அந்த மாவு கொஞ்சம் நல்லா வெந்துதான் இருக்கும் மேம், லைட்டா இருக்கு. நாமளும் கொஞ்சம் நல்லா புடிச்சு குட்டி குட்டியா புடிச்சு இட்லி குண்டால வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியா இருந்த அது நல்லா இருக்கும்.
4: ஓகே, சூப்பர். ஹெல்த்தியா இருக்கிறது வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்தா பசங்களுக்கு நைஸா சாப்பிடுவாங்க இல்லையா?
5: ஆமா, கஞ்சியா குடிக்கிறதோட இந்த கொழுக்குட்டியா சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம் பசங்களுக்கு. செவ்வாழை, செவ்வாழை ரொம்ப உடலுக்கு நல்லது மேம். அது வந்து ஒரு 4 செவ்வாழை பழம், அதுல கொஞ்சம் முந்திரி பாதாம், அப்புறம் கொஞ்சம் இது போட்டுக்கலாம், வெள்ளம் இல்லைன்னா அந்த சக்கரை பசங்களுக்கு எது புரியுது அது போட்டுக்கலாம். வெள்ளம் இல்ல சக்கரை, மில்க் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல ஊத்தி மிக்சில அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது நல்லது மேம்.
4: அடடா, ரொம்ப எல்லாமே ஹெல்த்தியா பசங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதை நேக்க கண்டுபிடிச்சி அழகா சொல்றீங்க மேம். சூப்பர். வேற டிஷ் வச்சிருக்கீங்களா? சிக்னேச்சர் டிஷ் அந்த மாதிரி ஏதாவது?
5: வேற எதுவும் இல்ல மேம்.
4: இல்ல, பட் உங்க

0: பசங்க ரொம்ப லக்கி மேம். அழகாக வந்து நான் மோஸ்ட்லி பசங்க வந்து ஹெல்த்தியாக இருந்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது, டேஸ்ட்டை தான் ரொம்ப விரும்புவாங்க. பட் அதே டேஸ்ட்டை எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்றத கண்டுபிடிச்சி அழகாக ஷேர் பண்ணிங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க நீங்கள். ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். கால் பண்ணதுக்கு நன்றி மேம், நன்றி,
1: நன்றி.
0: எஸ் நேர்களே, நீங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கால் பண்ணுங்கள் 2271760 மற்றும் 2275223 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. இணைந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 1:46. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ குக்கரி ஷோ ஸ்பெஷலில் அடுத்ததாக வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான், இன்ஸ்டன்ட் பிரெட் குலாப் ஜாமுன். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா? எஸ், பிரெட் ஸ்லைசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10-12 ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதில் காய்ச்சாத பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன் காய்ச்சின பால் சேர்க்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்பீங்க, சேர்க்கலாம், தப்பில்லை. ஆனால் உருண்டை சரியாக வராது, மாவு தலை தலைன்னு ஆகிடும். அப்புறம் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்காது, ஹல்வா மாதிரி மாறிடும். அப்புறம் உங்கள் இஷ்டம்ப்பா. அப்புறம் வந்து தேவையான அளவு சர்க்கரை, தண்ணி, ஏலக்காய் தூள், அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த பிரெட்டு துண்டுகள் இருக்குல்ல ஸ்லைஸ், அதில் இருக்க ஓரமாக இருக்க அந்த ப்ரௌன் எட்ஜஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா

பவுடராக அரைச்சிக்கங்க. அந்த பிரெட் தூள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப அழுத்தமாக சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அதில் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சைடில் எப்படி என்ன பண்ணணும்னா, அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சக்கரை போட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து கம்பி பதம் வர அளவுக்கு வேணாம், லேசாக பிசுபிசுப்பு வர வரைக்கும் கொதிக்க வச்சா போகும், பாகு வந்து ரெடி ஆகிடும். அந்த பதத்தில் இருந்தால் போதும் பாகு. அடுத்து வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டியை எடுத்து அந்த மிதமான தீயில் போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும். ஸோ பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதுவானதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே சக்கரை பாகில் வந்து போடணும். சக்கரை பாகில் போட்டுட்டிங்களா? ஆம் போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அந்த பாகில் ஊறினதுமே செம்ம சாஃப்டான நாவல் கறியும் பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி மக்கா. எப்படி செம்மையாக இருக்குல்ல?

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ இன்னைக்கு குக்கரி ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோவில் கேட்ட டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கேட்டதோட நிறுத்திக்காமல் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களும் ஹாப்பியாவாங்க இல்லையா? எஸ் ஓகே, ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். நான் இதோட டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். நிகழ்ச்சி நிறைவாக வா ஒரு பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. காலத்தால் அழியாத நெஞ்சில் நீ காணும் பெற்ற தேனிசை பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம் எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில். நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.

0: அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: एक प्रकार से PM जय अब गरीबों की जय बन गई है.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வெற்ற கண்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடலை கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மகாதேவா
1: விஸ்வநாதா
0: காலனை உதைத்த என்னப்பனே உனை காணால் உழைத்தான் கண்ணப்பனே
1: அதே அதே சபாபதே அதே அதே சபா

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொழி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். நாளை நமதே திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். வாலி வரிகள்ல பி. சுஷீலா, குரல்ல மேஜர் சந்திரகாந்த், திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 2:51. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகள்ல அன்று கண்ட முகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மச்சம் வாடா வாடா மச்சம் வாடா, ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிடம் பலிக்குமாடா, வாடா மச்சம் வாடா.

0: கூட ஆகப்பட்டு கொண்டாந்த
1: அவனே அப்படியானா நீ என்ன அப்பம் மகனோட
2: கூட
1: வாடா மச்சம் வாடா
0: பயப்படாம வாடா
1: ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிடம் பலிக்குமாடா
0: வாடா

0: ஏழு பாசம் என்ன, அடுத்தவன் தொல்லை கேட்டு கெட்டவன் ஆயிரம் பேருண்டு.
1: ஏண்டாடு
0: ஏண்டாடு
1: ஏண்டாடு
0: வாடா பச்சம் வாடா,
1: பயப்படாம வாடா,
0: ஏடா மூடா உந்தன் ஜம்பம் என்னிடம் பலிக்கும் ஆடா வாடா.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில நிறைவாக ஒரு பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்துல இந்த தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகளின் தூக்க குறைபாடுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் பற்றி தான் பேச போறோம். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைகளோட தூக்கம் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னா உடனே எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை எஃப்எம் ரெயின்போவில் கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. நேர்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில குழந்தைகளின் தூக்க குறைபாடுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் பற்றி தான் பேச போறோம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நம்ம கூட எந்த டாக்டர் இருக்காங்க, யார் இருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்றேன். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில குழந்தை மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சரவணன் அவர்களுடன் இன்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சி கொள்ள போகலாம். நேர்களே, குழந்தைகளின் தூக்க குறைபாடுகள் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் எஃப்எம் ரெயின்போவில். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275 2330 என்ற எண்ல தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் அல்லனா செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்மா.
1: ஒரு குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் தேவை இல்லையா டாக்டர்? உடல் மனம் மூளை வளர்ச்சிக்கான அடித்தளமாகவும் அது வந்து இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் பல சிக்கல்களை குழந்தைகள் வந்து எதிர்கொள்றாங்க. இதை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம அதை பார்த்து சரி செய்யலாம். குழந்தையினுடைய எதிர்கால ஆரோக்கியத்தையும் நம்ம மேம்படுத்தணும் இல்லையா டாக்டர்? குழந்தைகளோட உடல் மற்றும் மூளை வளர்ச்சியில தூக்கத்தினுடைய பங்கு எப்படி இருக்கும் டாக்டர்?
4: ஆக்சுவலாக தூக்கம் அப்படின்றது மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய குடையாக தான் வந்து இன்றைக்கும் அறிவியல் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தூக்கம்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கிற விஷயம் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கான அது ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்குது. இந்த தூங்குற டைமில் தான் நம்மளோட ஹார்மோன் பேலன்ஸ் வருது. அந்த டைமில் தான் நம்மளோட ரிப்பேர் மெக்கானிசம், உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை தானாக சரி செஞ்சுக்கிற ஒரு மெக்கானிசம் இருக்கும் இல்லையா, அது அந்த டைமில் தான் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், நம்மளோட உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை தானாகவே சரி செஞ்சுக்கிறோம், நம்ம மூளையோட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து பிளட் சப்ளையும் அந்த டைமில்

0: அதிகமாக கிடைக்கும், மசில்ஸ்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அது நம்மளோட குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது லைஃப்பில்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தையுடைய சராசரிய தூங்க நேரம் எவ்வளோ நேரம் இருக்கும் டாக்டர்? ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு டைம் வந்து இருக்குல்ல, 10 மணி நேரம், 12 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படின்லாம் இருக்குது டாக்டர். அதில் ஒவ்வொரு வயசு குழந்தைங்களுக்கும் எவ்வளோ நேரம் தூக்கம் வந்து அவசியம் டாக்டர்?
0: ஸோ நம்ம ஒவ்வொரு குழந்தைக்கும் இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாக்கா அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடர் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேசிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிறு வயது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமான நேரமும் வளர்ந்து வரும்போது குழந்தைங்களுக்கு அந்த தூக்கத்துக்கான நேரமும் குறைந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன குழந்தை, பிறந்த உடனே இருக்க குழந்தைங்க நிறைய நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% நேரங்களும் தூங்கிட்டு பால் குடிப்பாங்க, தூங்குவாங்க, திரும்ப எழுந்திரிச்சு பால் குடிப்பாங்க, இதான் செய்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் வரும்போது அந்த குழந்தை ரொம்ப இந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும், தூக்கத்துக்கான நேரங்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க அந்த 15 மணி நேரம், 20 மணி நேரம்ன்ற தூக்கம் வந்து 12 மணி நேரம், 14 மணி நேரமாக குறையும். ஒரு 3 வயது குழந்தை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு டோட்லர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு 15-16 மணி நேரம் தூங்குவாங்க, மெத்த நேரம் மத நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஒரு ஸ்கூல் போகிற வயசில் இருக்க குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் தூங்குற மாதிரி, 10-12 மணி நேரம் தூங்குவாங்க. இந்த அடலசன் குழந்தைங்க வந்து 8-9 மணி நேரம் தூங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்களாகவும் 8 மணி நேரம் அத்தியாவசிய தூக்கங்கள் சொல்கிறோம். ஸோ வயது ஆக ஆக தூக்கத்தோட டைம் குறைஞ்சிட்டே வரும். ஆனால் வயதானவர்கள் கொஞ்சம் தூக்கம் வரலன்ற பிரச்சனையில் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க ரொம்ப நிறைய தூங்கிட்டு இருப்பாங்க.
1: ஓகே டாக்டர், இதில் ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க, இல்லை ரொம்ப ஷார்ட்டாக தூங்குவாங்க, அந்த மாதிரிலாம் வித்தியாசம் இருக்குல்ல டாக்டர்? அவங்களுக்குலாம் ஏதாவது நம்ம பண்ணணுமா, இல்லை அது நார்மலாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா டாக்டர்?
0: இல்லை, குழந்தைங்களுக்கு இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ற அந்த தூங்குறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதற்கு தகுந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். ரொம்ப நேரம் தூங்குற குழந்தைகள் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஜஸ்ட்டு தூங்குறது மட்டும்தான் செய்கிறாங்களா, அதனால் வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். அந்த தூக்கம் வந்து அவங்களோட படிப்புலையோ, அவங்களோட ஆக்டிவிட்டிலேயோ, பிளேஃபுல்னஸ்லேயோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்துச்சுனாக்கா ரொம்ப நேரம் தூங்குறத ஒரு பிரச்சனையை எடுத்து நம்ம பார்க்கணும். இல்லை ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை அப்படின்னாலும் அது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம அதுக்கு தேவையான கன்சல்டேஷன் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து தூக்கத்தில் என்னென்ன நிலைகள் வந்து இருக்குது டாக்டர்?
0: தூக்கம்ன்றது ஒரு சைக்கிள்னு சொல்கிறோம், தூக்கம் வந்து ஒரு சைக்கிளில் தான் நடக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அதை எப்படி சிம்பிளாக எடுத்து ரெம் ஸ்லீப் நான் ரெம் ஸ்லீப்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம், பட் அது அவ்வளோ சயின்டிஃபிக்காக தேவையில்லை. நம்ம ஒரு லேமன் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைட் ஸ்லீப், போனோடனே கண்ணாயிடுறது, அப்புறம் கொஞ்சம் டீப் ஸ்லீப்பு, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப டீப்பஸ்ட் ஸ்லீப், இந்த மூன்றும் வந்து ஒரு லைனில் நடக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு அரோசல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், கொஞ்சம் மைல்டாக அந்த தூக்கம் கலைஞ்சு கண்கள் கைகால்கள் லைட்டாக அசைகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் ஸ்லீப், அப்புறம் கொஞ்சம் டீப் ஸ்லீப், அப்புறம் டீப்பஸ்ட் ஸ்லீப், இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் வந்து நடக்க நடக்க அந்த டீப் ஸ்லீப்போட டைம் அதிகமாகிட்டே போகும், லைட் ஸ்லீப்போட டைம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த சைக்கிள் எல்லாருக்குமே நடந்துகிட்ருக்கும். ஸோ இதில் வந்து எவ்வளோ நேரம் அந்த டீப் ஸ்லீப்பில் இருக்குமோ அவ்வளோ நேரம் நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தோன்னா ரொம்ப லைட் ஸ்லீப்லேயே இருப்போம், நமக்கான முழுமையான தூக்கம் கிடைக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்.
1: ஒரு மாதிரி டயர்டாக. ஓகே டாக்டர், இப்போ நார்மலாகவே நம்ம வந்து கொரட்டை அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ அதுவே குழந்தைகள் வந்து கொரட்டை விடுது, இல்லை நம்ம தூங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்?
0: கொரட்டைன்றது நம்ம சுவாசம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த சத்தத்தை தான் கொரட்டைன்னு சொல்கிறோம். நார்மலாக அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும், பெருசாக அதை வந்து பாதர் பண்ண மாட்டாங்க. பட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ அந்த மூச்சு குழாய் தடைபடுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இந்த டான்சில் அடினாய்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே இருக்கிற அந்த வீக்கங்கள்லாம் வரும்போதோ, இல்லை அவங்களோட தாடை எலும்புகள் சிறிதாக இருக்கும்போதோ, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மூச்சு இழுக்கும்போது அவர சத்தத்தை தான் நம்ம குரட்டைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு குழந்தை மருத்துவர் அணுகி என்ன பிரச்சனையால் குரட்டை வருதுன்னு பார்க்கணும். ரொம்ப நிறைய முறை குழந்தைங்களுக்கு வர குரட்டை வந்து ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும், சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரியாக போயிடும். டான்சில் பெருசாக இருந்தால் அதுக்கு தேவையானதை பண்ணலாம், அடினாய்டுஸ்னால் அதுக்கு தேவையானதை பண்ணலாம், சாதாரண மூக்கடைப்பு இருந்தால் அதுக்கு தேவையானதை பண்ணலாம். ஒரு தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும்போது அதனோட பாதிப்புகள் நம்மளோட தங்கி போயிடும். ஸோ அப்பப்போ அதுக்கு தேவையான வைத்தியங்களை பார்த்துட்டு தேவையான சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நைட்டில் கொஞ்சம் பல் துலக்குங்க, கொஞ்சம் காகல் பண்ணுங்க, ஸோ தட் அவங்களுக்கு தொண்டையில் வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த டான்சில் அடினாய்ட்ஸ் அதை அந்த சைஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த குரட்டை பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் நம்ம அதை பண்ணாமல் விட்டுடும்போது கொஞ்சம் குழந்தை வளரும்போது அந்த டான்சில் அடினாய்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னாக்கா அது திரும்ப சரி பண்ண முடியாத ஒரு நிலை போகும்போது அறுவை சிகிச்சை வரைக்கும் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு பிழைக்கிறது மாதிரியான

0: நைட்டில் ஒரு முறை பல் விளக்கறது மாதிரியான சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய பெரிய பிரச்சனைகளை குறைக்கும்.
1: இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து இப்போ ரொம்ப டீப் ஸ்லீப், நீங்கள் நல்லா அவங்க விளையாடிட்டாங்க ரொம்ப டீப் ஸ்லீப் போகும்போது அவங்களுக்கு அந்த சவுண்டு வந்து வரும் டாக்டர். இது வந்து நார்மலாக எல்லா குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டியதா, இல்லை இது வந்து எப்போ அதிகமாகும் போது நம்ம போயிட்டு டாக்டரை பார்க்கணும்?
0: நீங்கள் சொல்கிற மாதிரி டீப் ஸ்லீப்பில் அக்கேஷனலாக ஒரு குரட்டை விடும்போது சத்தம் வருதுன்றது குழந்தைங்களுக்கு வந்து யதார்த்தமாக அப்போ பேரண்ட்ஸ் பார்க்கறது தான். அந்த மாதிரி டைமில் குழந்தைய ஜஸ்ட் கொஞ்சம் கடல் பண்ணி அணைச்சி பிடிச்சாலே அவங்க அந்த குரட்டை நின்று போயிடும், அடுத்தவங்க நார்மலாக வந்துடுவாங்க. அது வந்து கொஞ்சம் நீங்கள் பயப்படுற மாதிரியான ஒரு பிரச்சனை கிடையாது. தொடர்ச்சியாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்க்கணுமே தவிர, இந்த மாதிரி அக்கேஷனலாக வர சத்தங்கள், அக்கேஷனலாக வர சத்தத்துக்கெலாம் வந்து ஜஸ்ட் வந்து கடல் பண்ணும்போதே அந்த குழந்தை வந்து அந்த டீப் ஸ்லீப்லேருந்து கொஞ்சம் லைட்டாக வெளியில் வந்துருவாங்க, சரியாக போயிடும். அதெல்லாம் வந்து பெருசாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிற தூக்க பிரச்சனைகளுடைய அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும் டாக்டர்?
0: நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தூக்கம் வந்து நமக்கு ஒரு எசென்ஷியலான ஒரு முக்கியமான விஷயம். எப்படி நம்ம சாப்பிட்றோம், மற்ற விஷயங்கள் செய்கிறோமோ அந்த மாதிரி அது வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம உடம்பை வந்து தானாக தயார்படுத்திக்கிறதுக்கு அடுத்த நாளுக்கான தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு டைம். ஸோ நீங்கள் டயர்டாக இருக்கிறத வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ரெஸ்ட்டு, உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாமே செட் பண்ணுறதுக்கான ஒரு இது, உங்கள் மசில்ஸ் இருக்கிற பிளட் சப்ளை எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகி அந்த மசில்ஸ் இருக்கிற பிளட் சப்ளை எல்லாமே முக்கியமான உறுப்புகளுக்கு போகிற டைம், பிரெயினுக்கு போகிற டைம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான செயல்பாடுகள் நடக்கிறதால ஒரு குழந்தைக்கு இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அவங்க மன வளர்ச்சியிலேருந்து மூளை வளர்ச்சியிலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ தட் அவங்க அடுத்த நாள் அந்த அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான எசென்ஷியல் திங்.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடையலுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து குழந்தைகளினுடைய தூக்க குறைபாடுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தை மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சரவணன் அவர்களோட தான் நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாகவே டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய குட்டி குட்டி பிரச்சனையை கூட டாக்டர் வந்து தெளிவாக வந்து சொல்றாங்க. நேர்களே, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சந்தேகங்கள் விளக்கங்கள் பெறணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ அடுத்ததா இப்போ சாதாரணமாக தூக்க பிரச்சனைக்கும் தூக்க குறைபாடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு டாக்டர்?
0: தூக்க பிரச்சனைகள் அப்படின்றது அந்த மாதிரி தூக்கத்தில் தூங்குறதுல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க நார்மலாக போயிட்டு அவங்க ஸ்பெஷல் ஒரு 8-9 மணிக்கு குழந்தைங்க விளையாடி முடிச்சு தூங்க போயிடுவாங்க. பட் அந்த தூக்கத்தை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுல இருக்க பிரச்சனைகள் தான் தூக்க பிரச்சனைகள்னு சொல்கிறோம். தூக்கத்தில் இடையில எந்திரிக்கிறது, தூக்கத்தில் எந்திரிச்சு கனவு வந்த மாதிரி அழறது, இல்லை தூக்கத்தில் எந்திரிச்சு யூரின் பாஸ் பண்ணணும்னு போகிறது, இல்லை பெட்லேயே யூரின் போயிடுறது, அப்படி இல்லாமல் தூக்கம் களைஞ்சு களைஞ்சு எந்திரிச்சு உட்காடுறது, தூக்கத்தில் போயிருக்கும்போது சில நேரம் சுவாச கோளாறு வந்து எந்திரிச்சு இருக்கிறது, இதெல்லாம் தூக்கத்தில் வர பிரச்சனைகளாக இருக்கும். இதில் சஸ்டெயின் பண்ணுற டிஸ்டர்பன்ஸ், இடையில வர டிஸ்டர்பன்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணுற ப்ராப்ளம்னு சொல்கிறோம். தூக்கத்திலே உள்ள குறைபாடுகள்னால் அவங்களுக்கு தூக்கம் வர்றதுலேயே வந்து லேட் ஆகும், தூங்காமலே ரொம்ப நேரம் விளையாடிட்டுருப்பாங்க. அந்த அதாவது இனிஷியேஷன் ஆஃப் ஸ்லீப்பே வந்து ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. சில குழந்தைங்க நைட்டு 12 மணி வரைக்கும் விளையாடுற குழந்தைங்க இருப்பாங்க, 1 மணி 2 மணி வரைக்கும் விளையாடுற குழந்தைங்க இருப்பாங்க. அதை தூக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டுமே இரு வேறு பிரச்சனைகள். அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் தேவையோ அது மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சில குழந்தைங்கள்லாம் நைட் எல்லாம் விளையாடிட்டு காலையில் வந்து அதுவும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. அவங்க பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, என்ன இவங்க தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டர்பட் ஆகிடுவாங்களோ, ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டு போவாங்களோ அப்படின்னு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடும். சில குழந்தைகள் வந்து சீக்கிரமாகவே தூங்கிட்டு ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்பாங்க. இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்கு டாக்டர்.
0: ஸோ ஆக்சுவலாக வந்து நேச்சரை சார்ந்து தான் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையோட ஒவ்வொரு இதுவும் இருக்குது. ஸோ நேச்சர் எப்படி சன்ரைஸ் சன்செட் இருக்கோ அதை பொறுத்து தான் மனிதனோட தூக்க பழக்க வழக்கங்களும் இருக்குது. ஸோ எப்படி சன்ரைஸ் ஆகுதோ அந்த மாதிரி சன்செட் ஆகுதோ அந்த மாதிரி சன்செட் ஆகும்போது மனிதனோட உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றங்கள், ஹார்மோனல் சேஞ்சஸை பொறுத்து தான் அவங்க தூங்க போகிறாங்க. ஸோ சன் செட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெயினுக்கு வந்து லைட் டிம் ஆகுறது தெரியும். லைட் டிம் ஆச்சுன்னா பிரெயின் வந்து ரெஸ்ட் எடுக்க போகணும்னு தெரியும். ரெஸ்ட் எடுக்க போகணும் அப்படின்னா மெலட்டோன் செக்ரிட் ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்து இயற்கையாகவே அந்த சைக்கிள் தானாகவே நடந்துட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம இயற்கையாகவே இருந்திருக்கோம் இவ்வளோ நாளாக. பட் இன்னைக்கு இருக்கிற ரொம்ப ஃபாஸ்டான டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப பிரைட்டான லைட்ஸ், டிவி, ஸ்க்ரீன் டைம், பத்தாயிரத்துக்கு நம்ம நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே இந்த சிஸ்டமை வந்து ரிதமை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதால நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அது அது சரி பண்ணாலே

0: அந்த குழந்தைங்க நார்மல் நேச்சுரல் ஸ்லீப் பேட்டர்னுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க தான் இந்த மாதிரி நைட் ரொம்ப நேரம் விளையாடிட்டு காலையிலையும் எந்திரிச்சு விளையாடுறான். அப்போ அவங்க ஸ்லீப் டிப்ரிவேஷனில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு தேவையான அடிக்வேட்டான டைம் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கலன்னு தான் அர்த்தம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த தூக்க குறைபாடுகள்லாம் என்னென்ன, பொதுவாக என்னென்ன தூக்க குறைபாடுகள் இருக்குது டாக்டர்?
0: ஸோ யூஸ்வலாக முதல்ல குழந்தை பிறந்த உடனே எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை தூங்கிகிட்டே இருக்குது டாக்டர், எந்திரிக்கவே மாட்டாங்க, பாலையே குடிக்க மாட்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வயிற்றில் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க, பிறந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு லைட் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரிதம் செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். மேபி ஃபஸ்ட் 1 or 2 months முடியும் போது அந்த தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், லைட் பார்க்க ஆரம்பிக்கும், அவங்க அந்த ஸ்லீப் சைக்கிளில் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த சேஞ்ச் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என் குழந்தை தூங்கவே முடியுது டாக்டர், நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டே இருக்குங்க, பால் கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொன்று, நம்மளோட பழக்க வழக்கங்கள் அவங்கள நிறையவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நமக்கு சரியான பழக்க வழக்கங்களை வச்சுருந்தா தான் அவங்க சரியான பழக்க வழக்கங்களை கற்றுப்பாங்க.
1: அதாவது பெற்றோர் சரியாக இருக்குன்னா அப்போ தான் குழந்தைகள் வந்து நல்லா தூங்கும் அப்படிங்கிறீங்களா?
0: அவங்களோட வேலை நிமித்தமாக அவங்க பல்வேறு டைமில் மாறி மாறி வேலை செய்ய வேண்டியதாக, நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, மாறி மாறி அது அவங்களோட மெச்சூர்ட் பிரெயின் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் அதை வந்து இந்த குழந்தைங்களை பாதிக்காத அளவு பார்த்துக்கிறது அவங்களோட கடமையாக இருக்கும். நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது.
1: அவங்களோட சில பெற்றோர்கள் வந்து அவங்க தூக்கம் வரலை அப்படின்றதாலே அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தைய வந்து அப்பா தூங்கல, அம்மா தூங்கல, நானும் முழிச்சிட்டு இருக்கேன் அவங்களோட அப்படின்லாம் நிறைய குழந்தைகள் வந்து சொல்லுவாங்கல்ல டாக்டர்?
0: இல்லை, தூங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லைட் ஆஃப் ஆயிருக்கணும், கொஞ்சம் டிம்மாக இருக்கணும், ஸோ அமைதியாக இருக்கணும், பேசிட்டு இருக்கக்கூடாது, டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பிரெயின்கான ஃபர்ஸ்ட் சிக்னல். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தனா அவங்க ஸ்லீப் சைக்கிள்குள்ளே போக மாட்டாங்க.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரம் கழிச்சு நம்ம பேசலாம் டாக்டர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஹலோ டாக்டர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளின் தூக்க குறைபாடுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில குழந்தை மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சரவணன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சு நாளே அழகா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார், நீங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.
1: டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம பெரியவங்க அப்படின்னா நம்ம மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருநிலைப்படுத்தினாதான் தூக்கம் வரும், இதை பத்தியும் சிந்திக்க கூடாது பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள்லாம் தெரியும். பட் குழந்தைகள் அப்படிங்கும் போது கூட அவங்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஏதோ கவலை இருக்கு, அதனாலயும் அந்த டீனேஜ்ல வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளினுடைய அந்த குழந்தைக்கு ப்ராப்பர் ஸ்லீப் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு குழந்தைக்கு சொல்ல தெரியலன்னா பேரண்ட்ஸ் பாக்குறாங்க நைட்ல எழுந்துக்கும் போது செய்யும் போதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? குழந்தைகளுக்குன்னு தூக்கத்துக்கு ஏதாவது மாதிரியான ஒரு தெரப்பியோ அல்லது மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கா இந்த உலகத்துல? அது எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த கை குழந்தைகள் இந்த தூக்கத்தை பத்தி நீங்க ரொம்ப சூப்பர் பாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டூ மந்த்ஸ் வந்து தூங்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த டூ மந்த்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் கூட ஒரு குழந்தை அதிகமாகவே தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கும்? அது வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட காமிக்கணுமா, அல்லது சில குழந்தை இது இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ், சில குழந்தைகள் வந்து நாலஞ்சு மாசம் வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து போகலாமா, இல்லனா எப்படி பண்ணலாம்? ஓவர் தூக்கம் அப்படிங்கறதும் வேற எதனுடைய சைடு எஃபெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா குழந்தைகள் பத்தி? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
0: ஓகே, நன்றி சார்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி வந்து குழந்தைங்களோட ஸ்லீப் ஹைஜீன் சம்மந்தமானதாக கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஆஸ் எ பேரண்ட்டாக ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி இந்த ஸ்லீப் ஹைஜீனை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்றது வந்து நடைமுறையில்

0: ஒரு சைக்கிளை நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டீனேஜ் குழந்தை, ஒரு 12-14 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கூலில் வேலை நிறையா இருக்கும், ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், விளையாடணும். 10th அவங்க அந்த டைமில் உள்ள ஹார்மோனல் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதை கோப் அப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெற்றோர்களாகிய நம்மளோட துணை அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி இந்த தூக்கத்தோட டைமும் கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கும். முன்னாடி அவங்க வந்து 10-12 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க 5-6 வயசில். இப்போ வந்து இந்த ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்காலையும் அவங்களோட பர்சனல் திங்ஸாலையும் அந்த தூக்கத்தோட டைம் வந்து 8 மணி நேரத்துக்கு கம்மியாகவே சில நேரம் குறைஞ்சி வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து எப்படி இதை வந்து கோப் அப் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அவங்களோட ஹோம் ஒர்க்ஸை ரெகுலராக கரெக்டாக முடிக்கிறதுக்கு டைம்லி ஒரு 8-9 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 9:30 தூங்கிட்டோம், காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கணும். அது மாதிரி வந்து ஒரு பெட்டரான ஸ்லீப் சைக்கிளை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஹோம் ஒர்க்ஸ்லாம் எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறது, ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸை எப்படி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறது, இதெல்லாம் சரி பண்ணாலே அவங்களோட ஸ்லீப் ஹைஜின் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட டயட் பேட்டர்ன். ஸோ இன்றைக்கி அவங்க எடுத்துருக்க ரொம்ப ஸ்பீடான அந்த வேர்ல்டில் வந்து எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, ரொம்ப நிறைய ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, காஃபி டீ நிறையா சாப்பிட்றாங்க. இதில் எல்லாமே வந்து இந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான அந்த கெஃபின் அது மாதிரியான ஸ்டிமுலன்ட் பொருட்கள் இருக்கும். கூடுமான வரைக்கும் இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணணும். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 6 மணிக்கு முன்னி சாப்பிட்டுட்டு குறைச்சிக்கணும். ஈவினிங் டைமில் காஃபி குடித்தா திரும்ப நைட்டில் காஃபி குடிக்கக்கூடாது, நைட் டைம் அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான சில சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்தாலே அவங்களோட ஸ்லீப் ஹைஜின் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். இன்னொன்று, இதில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா பேரண்ட்ஸோடு உட்காந்து பேசினாலே 99% உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதை தாண்டி அவங்களுக்கு சில கன்சர்ன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க ஒரு குழந்தை மல்ல மருத்துவரை பார்த்து குழந்தை கொஞ்சம் நேரம் பேசினாலே அவங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நிறைய முறை வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது, பேசினாலே அது சரியாக போகிற மாதிரி தான் இருக்கும். 2வது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை, 2 மாத குழந்தை தூங்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னு சொல்கிறீங்க. இப்போ தூங்கிட்டே இருந்தால் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா குழந்தைக்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம், ஒரு ஃபிக்ஸட் இது கொடுக்க முடியாது. 2 மந்த்ஸ் மேலே அந்த குழந்தைங்க விளையாட ஆரம்பிக்கும், பட் சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்க வந்து பால் குடிச்சிட்டு கொஞ்சம் சுணக்கமாக படுத்துருக்கலாம். ஆஸ் லாங் அஸ் அவங்க நல்ல குழந்தைங்க, அம்மா கிட்ட பால் குடிக்கிறாங்க, அம்மா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காங்க, எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தூங்கிடுறாங்க அப்படின்னா அம்மா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடுறதுக்கு, கவர்ந்து விளையாட போகிறதுக்கெல்லாம் வந்து ஒரு 4-5 மாதங்கள் தேவைப்படும். சில அம்மா வந்து பார்த்தோன்னே தெரியும் குழந்தை நல்லா இருக்குன்னு அந்த அம்மா சொல்கிறாங்கன்னா அதை நம்ம பிலீவ் தான் பண்ணணும், உடனே நம்ம டெஸ்ட் எடுத்துடக்கூடாது. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருந்ததுன்னா சில மருத்துவ குறைபாடுகள் இருக்குது, அதற்கான டெஸ்ட்டை வந்து அவங்க குழந்தை டாக்டரை பார்த்து எடுப்பாங்க. சில டைம் வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான இன்டர்வென்ஷன் அவங்க பண்ணுவாங்க. நம்ம பொதுப்படியாக எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு இதை வச்சுக்கக்கூடாதுனால.
1: ஓகே, ஒவ்வொரு சைல்டும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம இன்னும் பேசலாம் டாக்டர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுடைய தூக்க குறைபாடுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் படி தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். நேர்களே, நீங்களும் உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, நான் வந்து டாக்டர் கிட்ட கேட்கணும் அப்படின்னா 2271-76-0 மற்றும் 2275-23-0 என்ற நிலையில் நீங்க வந்து கால் பண்ணலாம். வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலயமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
0: விளையாடுறது எல்லாமே வந்து நம்ம நைட் மேர் சொல்றோம்ல, அந்த கனவு வந்து அவங்க பேசுவாங்க.

0: அது வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம கடல் பண்ணாலே அவங்க அமைதியாக தூங்கிடுவாங்க, அது பெருசாக அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. இந்த மாதிரியான கனவுகள் வந்து நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து தானே போயிருக்கும். இப்போ நார்மலாக எடுத்துகிட்டு நம்ம குழந்தைய வந்து எப்பயும் போல் கடல் பண்ணி வச்சாலும் அவங்க அமைதியாக தூங்கிடுவாங்க, அது அவங்க ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. யூஸ்வலாக நைட் டெரர் மாதிரி வந்துச்சுன்னா எந்திரிச்சி அலண்டுடிச்சு டிஸ்டர்ப் ஆவாங்க, ரொம்ப அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நைட்டில் கொஞ்சம் பேசும்போது, இடையில கடல் பண்ணும்போது, அவங்க ஏதாவது கேட்டாங்க நம்ம ரீஎஷூர் பண்ணும்போது அவங்க அமைதியாக தூங்கிடுவாங்க, அவங்க தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவாங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்காது.
1: ஓகே சார், எனக்கு என்ன டவுட்டா, நம்ம வந்து குழந்தைங்களோட பிளேயிங் டைம் கம்மியா இருக்கிறதுனால அவ அதை கிரேவ் பண்றாளான்னு ஒரு இதாவது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி படுக்க வச்சிடறோம், விளையாட கூடாதுன்னு சொல்றதுனால அந்த எண்ணம்.
0: யூஸ்வலா அவங்களோட கனவுல வர அந்த ட்ரீம்ஸ் வந்து அவங்க பேசுறாங்க, அதை வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், அது அவங்க அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது.
1: ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சோ மச்.
2: நன்றி, நன்றி சார், நன்றி. இன்னொருத்தவங்க இருக்காங்க சார் லைன்ல, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: முத்தரசங்கப்பா ஏழுமலை பேசுறேன்.
2: புரியல சார், உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
3: முத்தரசங்கப்பா ஏழுமலை.
2: நான் ஓகே, ஏழுமலை சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
0: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் சார.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: அதான் ஒரு குழந்தை 1.5 வயசு, என்ன சரி ஆகல, அகல தூங்க மாட்டேன்ட்டு.
0: சரி,
3: நைட்ல தூங்க தேவைதான், பகல்ல நைட்ல கூட 10 மணி தான் தூங்குது.
0: பகல்ல சுத்தமா தூங்கவே மாட்டாங்க, விளையாடிட்டு இருக்காங்கன்றீங்க, நைட்ல வந்து 10 மணிக்கு மேல தூங்குறாங்கன்றீங்க.
3: ஆமா, நைட்ல பகல்ல ஏதே உருட்டிக்கினே விளையாடினா அந்த மண்ண தண்ணி மட்டும்.
0: சோ 1.5 வயது குழந்தைனா அவங்க ஒரு 12 இருந்து 15 மணி நேரம் தூங்குவாங்க சார். அவங்க நீங்க அதுக்கு தேவையான இதை கொடுக்கணும், அவங்க சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு அதுக்கு தகுந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் வரும்போது தூங்கிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங் கொடுத்தா அமைதியாக தூங்கிடுவாங்க. சப்போஸ் நம்ம வந்து முடிச்சுட்டு இருக்கோம், அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அது நம்ம அந்த சரௌண்டிங்ஸை வந்து அவங்களுக்கு அந்த இதை உருவாக்கி கொடுக்க தவறிட்டோம் தான் அர்த்தம் அவங்களுக்கு. சுத்தமா என்னதான் நீங்க லைட்லாம் ஆஃப் பண்ணி சாப்பாடுலாம் கொடுத்து படுக்க வச்சாலும் தூங்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா?
3: 10 மணி வரைக்கும் விளையாடு.
0: அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்க உங்க பக்கத்துல குழந்தை மேல டாக்டர் பாருங்க, குழந்தை டாக்டர் பார்க்கட்டும், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். சில குழந்தைங்க விளையாட்டியா இருக்கிறது வந்து அந்த மாதிரி சாத்தியம் தான். பட் அவங்க டாக்டர் பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்றதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி வந்துடுவாங்க நார்மல் இதுக்கு.
2: நன்றி சார், நன்றி. டாக்டர், இப்போது ஒரு காலர் வந்தாங்கல்ல டாக்டர், அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்து நைட்டில் விளையாண்டதை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அதாவது நைட்டில் பேசுறது, நைட்டில் எந்திச்சு நடக்கிறது, இதெல்லாம் நார்மல் தானா டாக்டர்? எந்த டைமில் வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணணும் டாக்டர்?
0: நைட்டில் பேசுறதுன்றது வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளே பண்ணியிருப்போம், நம்மளோட குழந்தைங்களாம் பண்ணியிருப்பாங்க. நைட்டில் கனவு கண்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கிறதெல்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம், நம்மளும் கனவு கண்டிருப்போம், கனவுலாம் வந்திருக்கோம், நம்மளும் பேசியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் வர ஒரு சாதாரண விஷயம்னு. கனவு வர்றதுன்றது நார்மல் தானே குழந்தைங்களுக்கு? ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்கள விட நிறைய கனவுகள் வரும், கலர் கலராக ஃபேண்டசி ட்ரீம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்க அந்த டைமில் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி பேசுறதுன்றது வந்து நார்மல் தான். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நைட்டில் எந்திரிச்சு நடக்கிறது, நைட்டில் எந்திரிச்சு மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுன்றது நார்மல் கிடையாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டு வகையான கனவுகள் இருக்குது, ஒன்று வந்து நைட் மேர் சொல்கிறோம், இன்னொன்று நைட் டெரர்னு சொல்கிறோம். நைட் மேர்னா நம்ம சொல்கிற மாதிரி ஆர்டினரியாக வர கனவுகள், அது அவங்களுக்கு நிறைய முறை நினைவில் இருக்கும், அவங்கள பெருசாக பாதிக்காது. அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க திரும்ப பேசுவாங்க, அணைச்சி படுத்துக்கிட்டால் படுத்துப்பாங்க அமைதியாக. இது நார்மலாக எல்லா குழந்தைக்கும் வர்றது. நைட் டெரர் அப்படின்ற ஒரு வகையான கனவுகள் வந்து ஆக்சுவலாக அது வந்து அவங்க கொஞ்சம் டீப் ஸ்லீப்பில் அவங்க திரும்பி வர்றது, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும், அது அவங்களுக்கு சுத்தமாக நினைவில் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, அலண்டடிச்சு எழுந்திரிச்சு உட்காந்து என்னென்னே புரியாமல் இருந்தாங்க, பதறடி வச்சுருந்தாங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட பார்த்துட்டு என்ன மாதிரியான இதுன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம்.
2: அது வந்து அடிக்கடி அதே மாதிரி நம்ம அடிக்கடி அலண்டடிச்சு எழுந்திரிச்சு உட்காந்து. ஓகே,
0: ஸோ லைக் ஆர்டினரியாக வர கனவுகள் வந்து நம்ம எல்லாரும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் வர்றது. பட் இந்த மாதிரி வர நைட் டெரர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதற்கு அடிப்படையாக மனோரீதியாக காரணங்கள் இருக்கலாம், அதை வந்து நம்ம குழந்தைகிட்ட பேசி அதை சரி பண்ணணும். அதை நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக அவங்கள பாதிக்கும். ஸோ அவங்க முடி பார்த்த விஷயங்கள், பேசின விஷயங்கள், அவங்களோட அனுபவங்களை வச்சு அவங்களுக்கான அந்த நைட் டெரர் மாதிரியான கனவுகள் வரலாம்.

0: அந்த மாதிரி கனவுகளுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு என்ன மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், இன்டர்வென்ஷன் பண்ணணுமா அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் அவங்ககிட்ட பேசுறது மாத்திரமே ஒரு பெரிய தெரப்பியா இருக்கும் அவங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து அவங்க இன்னமும் அதை வந்து கண்டினியூ பண்றாங்க, நடக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ரூம்ல படுக்க வச்சா அவங்க இன்னும் வந்து ஹாலில் படுத்துக்கிறாங்க, இல்லை இன்னும் ரூம்ல போயிட்டு படுத்துக்கிறாங்க. ஒரு அடலசன்ட் ஏஜ் இருக்கும்போது அதை நம்ம கன்சிடர் பண்ணுமா, இல்லை இது நார்மல் அப்படின்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா டாக்டர்?
0: மாதிரி தூக்கத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப ரொம்ப காமன் தான். நம்ம சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15% குழந்தைகள் வந்து இதை எப்பயாவது ஒரு முறை செஞ்சுருப்பாங்க. நம்ம கூட வந்து நிறைய முறை பார்த்துருப்போம், நான் இங்கே தூங்கிட்டு இருந்தால் நான் எப்படி இங்கே வந்து நிறைய குழந்தைங்க கேட்குறத நம்ம நினச்சிருப்போம். அது அக்கேஷனலாக சில குழந்தைகள் செய்வாங்க, அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அவங்க அவுட் க்ரோ பண்ணி இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். பட் நம்மளோட முக்கியமான கன்சர்ன் என்னென்னா, அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாது, எதுவும் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள டேஞ்சரஸ் திங்ஸ் எதுவும் இருந்துடக்கூடாதுன்றதால நம்ம சொல்கிற மாதிரி சேஃபாக வச்சுக்கணும், மாடிப்படிகள் இருந்தால் இது பண்ணிக்கணும், நம்ம இது பண்ணணும். மற்றபடி வந்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனியாக ஏதாவது பண்ணுமா, நான் எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. ரீஎஷூரன்ஸ் கொடுத்தா போதும், குழந்தைங்கள வந்து அணைச்சி வச்சுக்கிட்டு கடல் பண்ணால் போதும். அவங்க வளர வளர கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டுக்கு போயிடும், 99% சரியாக போயிடும். ரேராக 1% அவங்களுக்கு இருக்கலாம். அவங்களுக்கு கூட வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா தேவை.
1: ஓகே டாக்டர், நம்ம வந்து இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணோம். நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம். நேர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஹலோ டாக்டர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 3:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹெலோ டாக்டர் நிகழ்ச்சியில குழந்தைகளுடைய தூக்க குறைபாடுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில குழந்தை மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சரவணன் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில ஒரு அழைப்பாளர் லைன்ல காத்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: ஓகே கலைவாணி மேடம், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
3: ஓகே மேம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம், சொல்லுங்க.
3: சார், என் பையனுக்கு பாத்தீங்கன்னா 15 வயசு ஆகுது. அவன் அரை கண்ணுல தூங்குறான், அப்புறம் பார்த்தா பாதி வாய் திறந்துட்டு தூங்குறான். அதெல்லாம் நல்லதுங்க சார்?
4: குழந்தை தூங்கும் போது கண்களை திறந்துட்டே தூங்குறாங்கன்னு சொல்றீங்களா?
3: அரை கண்ணுல தான் சார் தூங்குறான்.
4: ஓகே, பாதி திறந்த மாதிரி தூங்குறாங்க, வாயை திறந்துட்டே தூங்குறாங்கன்னு சொல்றீங்க. வெளிச்சத்துல தூங்கலாமான்னா அது ஒரு இயற்கையான டைம் கிடையாது. பட் ஆனால் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டல் லைட் வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப பிரைட் லைட் இல்லாத இடத்துல தூங்கணும், அப்போ தான் தூங்க முடியும்.
3: சரிங்க சார், நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ.
2: நன்றி, நன்றி.
4: ஸோ இங்க கலைவாணி அவங்க கேட்ட மாதிரி குழந்தை வந்து கொஞ்சம் கண்களை திறந்துக்கிட்டே தூங்குற மாதிரி இருக்கு அப்படின்றது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. ஏன்னா முழுமையா மூடாம கொஞ்சம் திறந்த மாதிரி சில குழந்தைங்க தூங்குவாங்க. இது ரொம்ப காமனா நடக்கிற விஷயம்தான். ஸோ கொஞ்சம் பாதி மூடின மாதிரி இருக்க கண்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டா சரியா போயிடும். அது வந்து கண்களை பாதிக்காது, அதனால கண்களுக்கு வந்து எந்த வித சாதாரமும் ஏற்படாது. முழுமையா கண்கள் திறந்து கொண்டே சில குழந்தைங்க தூங்குற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்து அந்த கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப பிரச்சனைகளாக வந்து முடியும். அதனால் வந்து அதை நம்ம டாக்டர் பார்த்து ஏன் கண்ணை மூட முடியாமல் தூங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா தூங்கும்போது கண்ணை மூடி இருக்கணும், கண்ணை சேஃபாக வச்சிருக்கணும். அது நம்ம இல்லைன்னா தூசி பட்டாலோ எதாவது பட்டாலோ தூங்கும்போது தெரியாதுன்றதால இயற்கையாகவே நம்ம மூடிட்டு தான் தூங்குறது தான் இயற்கை. ஸோ அவங்க ஃபுல்லாக மூடாமலே தூங்குற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இல்லைனா

அந்த கண்களில் இருக்கிற அந்த கார்னியான்னு சொல்கிறோம் இல்லையா, அது ட்ரை ஆகிட்டு அதனால் அவருக்கூட பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். கண் டாக்டரை பார்த்துட்டு குழந்தை டாக்டரை பார்த்துட்டு ஏன் மூடாமல் தூங்குறாங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவதாக அவங்க சொன்னது வந்து வாயை திறந்துட்டே தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாயை திறந்துட்டே தூங்குறதுன்றது வந்து அக்கேஷனலாக சில நேரம் நம்மளும் பண்ணியிருப்போம். நமக்கு சளி பிடிச்சிருக்கலாம், ஜலதோஷம் பிடிச்சிருக்கலாம், மூக்கு அடைப்பு இருந்திருக்கலாம், நம்மளும் அந்த மாதிரி செஞ்சுருப்போம். பட் தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மூக்கில் இல்லை சுவாச குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கலாம், இல்லை இந்த டான்சில் அடினாய்ட் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். பட் தொடர்ச்சியாக அந்த மாதிரி அடைப்பு இருக்கிற குழந்தைங்கள் வாயை திறந்துக்கிட்டே தூங்குறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும். நம்ம வாயை திறந்துட்டு தூங்குறதுன்றது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா மூக்கொழியாக நம்ம சுவாசம் எடுக்கும்போது அந்த காற்று ரொம்ப ஈரப்பதத்தோட ஃபில்டர் பண்ணி நல்லபடியாக போகும். பட் வாய் வழியாக போகிறது அப்படின்றது வந்து டைரெக்டாக போகிறது, அது வாய் உலர்ந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எச்சில் உலர்ந்து போச்சுன்னா நமக்கு வாயில் அந்த இருக்கிற எச்சிலாம் உலர்ந்து போயிடுச்சுனாக்கா பற்களில் வந்து சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆகும். அது எதனால் வாயை திறந்துட்டு தூங்குறாங்க, மூக்கடைப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தேவையான சரி செய்ய

0: கூட ஃபில்டர் பண்ணி நல்லபடியாக போகும். பட் வாய் வழியாக போகிறது அப்படின்றது வந்து டைரெக்டாக போகிறது, அது வாய் உலர்ந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எச்சில் உலர்ந்து போச்சுன்னா நமக்கு வாயில் அந்த இருக்கிற எச்சிலெலாம் உலர்ந்து போயிடுச்சுனாக்கா பற்களில் வந்து சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆகும். அது எதனால் வாயை திறந்துட்டு தூங்குறாங்க, மூக்கடைப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தேவையான சரி செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சாக்கா அவங்க வாயை கரெக்டாக மூடிட்டு தூங்கிடுவாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு மித்தா அது என்னவான்னு தெரியல சார். ஒரு சிலருக்குன்னு சொல்லுவாங்க உனக்கு வந்து கண்ணு பெருசு, அதனால தான் உன்னால கண்ணை ஃபுல்லாக மூட முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாக்டர். அது வந்து உண்மையா இல்லை வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணுமா டாக்டர்?
0: இல்லை, கண்ணு பெருசாக இருக்கிறதுனால மூட முடியலன்றது வந்து அவங்களோட அபிப்பிராயமாக இருக்கலாம். பட் வந்து இயற்கை கண்ணை எவ்வளோ பெருசாக படைச்சிருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இமயம் படைச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் சில மருத்துவ காரணங்களால் கண்கள் பெருசாக இருந்தால், அதாவது அவங்க கண்களோட இருக்க வேண்டிய சைஸை தாண்டி அந்த சில மருத்துவ காரணங்கள் இருக்குது, அதில் வந்து அவங்களோட கண்ணை விட பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சில ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கண் இன்னும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட அவங்க கண் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். அப்போ அவங்களோட இயற்கையாக இருக்கிற இமையால் அதை மூட முடியாமல் போகும். அது என்னன்னு நம்ம பார்க்கணும். பட் அதர்வைஸ் வந்து நேச்சுரலாகவே எவ்வளோ பெரிய கண் இருந்தாலும் அதுக்கு தகுந்த இமையை வந்து கடவுள் படைச்சிருப்பார், அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு சில பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் கண் முடிச்சு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கண் முடிச்சுட்டு நான் சாட்டர்டே சண்டேயில் அந்த ஒரு வார தூக்கத்தையே சேர்த்து நான் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பசங்க வந்து இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது டாக்டர். இதனால் அவங்களுக்கு பின்விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா டாக்டர்?
0: இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷனை சொல்கிறீங்க நினைக்கிறேன். அவங்களே வந்து சில எக்ஸாம்ஸ்க்காக உட்காந்து கண்டினியூஸாக
1: ஒரு ஒன் வீக்
0: அந்த மாதிரி படிக்கிறாங்க. ஸோ நம்ம தூக்கத்தோட டைமை குறைக்க நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கீ பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாள் எக்ஸாம் இருக்குன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து படிக்கலாம். பட் தொடர்ச்சியாக அதை பண்ணும்போது அவங்க அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதோட அந்த இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அது அவங்களுக்கே வந்து நல்லபடியாக முடியாது. இல்லை, ஒன்று இரண்டு நாட்கள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து படித்து விட்டு பரீட்சைகளை எழுதிவிட்டு வரலாம். பட் ஆனால் வந்து வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் ஸ்டீப் டிப்ரிவேஷன் இருந்ததுனாக்கா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் குரட்டை விடுறவங்க இல்லை அந்த மாதிரி சரியாக தூக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் காலையில் தூங்கி தூங்கி வழிவாங்க, அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நிறைய பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க, உட்காந்த வாக்கிலே தூங்கிட்டே இருப்பாங்க. முன்னாடி நாள் சரியாக தூங்காததுனால அவங்க சீக்கிரமாக தூங்கிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, உடனே தூங்கிட்டு இருப்பாங்க, திருப்பி கொண்டு நேரம் கழிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க, மறுபடியும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டே டைம் ஸ்லீப்னஸ் வந்துடும், அந்த பகல்லே அவங்க தூங்கி தூங்கி வழிகிற அந்த சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ ஸ்லீப் டிப்ரிவேஷன் வந்து எந்த விதத்துலேயும் நமக்கு உதவிகரமாக இருக்காது.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம தூங்குற அறை வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப இருட்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த எல்லாருமே தூங்குவாங்க, குழந்தையும் கண்டிப்பாக தூங்கும் அப்படின்னு. ஒரு சில குழந்தை இல்லை, எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டிம்மில் லைட்டாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க. இதில் எது வந்து நம்ம சரியாக ஒரு குழந்தை தூங்குறதுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட் பண்ணணும் டாக்டர்?
0: ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து தூங்குறதுக்கு வந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரணும். அதாவது சன்செட்க்கு அப்புறம் இருக்கிற அந்த ஒரு டிம் லைட், டான் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம பிரெயினுக்கு அனுப்புகிற ஒரு சிக்னல், இது நைட் ஆகிடுச்சு, இது வந்து ஆக்டிவாக வேலை செய்கிற டைம் கிடையாது, நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம், நம்ம சாப்பிட்டு தூங்கணும், அப்படி தான் இயற்கையாக மனிதர்கள் இருந்துருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து பிரெயினில் வந்து அவங்க அந்த பினியல் கிளாண்டில் இருந்து கொஞ்சம் மெலட்டோனின் செக்ரீட் ஆகும், அதுக்கப்புறம் அவங்க அமைதியாக அந்த தூக்கத்துக்கு அனுப்பும். இது இயற்கையாக நடக்கிறது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து பிரைட் லைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, ரொம்ப ஃப்ளிக்கரிங் லைட்ஸ் யூஸ் பண்ணாலும், டிஸ்கோ லைட்ஸ் மாதிரி சொல்கிறாங்களா அந்த லைட்ஸ், இல்லை டிவி டெலிவிஷன் இல்லை மொபைல் ஃபோன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ராங் சிக்னலை கொடுக்குது. இது நைட் மாதிரி நைட்டில் இது பகல் மாதிரி ஒரு சிக்னலை கொடுக்குது. ஸோ அது கன்ஃபியூஷன் வரும்போது அவங்க தூங்குறதுக்கான அந்த இது வந்து குறைஞ்சி போயிடும். பட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்கும், நிறைய ஃபேண்டசிஸ் இருக்கும். அவங்களோட உலகம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான உலகம். நம்ம பார்க்குற உலகத்தை அவங்க பார்க்கறது இல்லை, அவங்களோட உலகம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஃபேண்டசி வேர்ல்டாக இருக்குது. அவங்களுக்கு நிறைய ஃபன்னியான பயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப இருட்டான இடத்த அவங்க விரும்புறதில்லை. ஸோ குழந்தைங்கள் தூங்குறதுக்கு கூட இருட்டான இடங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்லை. ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கிற அளவுக்கு ஒரு டிம் லைட் அப்படி இருந்தால் அவங்க ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை நல்லா தூங்கணும் அப்படின்னா ஒரு செக்யூரான சேஃபான இடம், குழந்தைன்னு இல்லை மனிதன் தூங்குறதுக்கே ஒரு செக்யூரான சேஃபான இடம் தான் தூங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் தான் தூங்குவாங்க. ஒரு சேஃப் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மனிதனால் தூங்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த குழந்தை சேஃபாக ஃபீல் பண்ணோம், என் அப்பா பக்கத்தில் தான் இருக்காங்க, என் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க, நான் சேஃபாக இருக்கேன், அரவணைப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு நம்மளால் தான் அந்த குழந்தையும் தூங்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிம் லைட்டு, ஒரு பக்கத்தில் அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா அப்படின்னா அம்மா உடனே தொட்டு பார்ப்பாங்கன்ற மாதிரியான ஒரு அரவணைப்பு இருக்கணும். இன்னுமே வந்து ஒரு க்வெஸ்சன்

0: இருக்கு. என்னென்னா மேலை நாடுகளில் பக்கத்து ரூமில் தூங்க வைக்கிறாங்க, நம்ம ஊரில் பக்கத்துலேயே தூங்க வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது அவங்கவுங்களோட கலாச்சாரத்தில் அது ஊறி இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை இன்டிபெண்ட்டாக இருந்தால் அது நல்லா வளர்ந்து வரும்னு நினைக்கிறாங்க. பட் நம்மளோட நடைமுறையில் நம்ம காலங்காலமாக வந்து அரவணைச்சி வளர்த்துருக்கோம், அன்னையினா அரவணைச்சி வளர்க்கணும்னு சொல்கிறோம், கூட தான் படுக்க வச்சு வளர்க்குறாங்க. பட் அப்படி தூங்க வைக்கும்போதுமே கூட அந்த குழந்தைக்கு தேவையான அடிக்கு வேட்டி இடம் இருக்கணும், அந்த குழந்தைக்கு தேவையான ஸ்பேஸ் இருக்கணும், அந்த குழந்தை உருண்டு அம்மான்னு பார்க்கும்போது தொட்டு பார்க்க அம்மா வேணும், இல்லை பக்கத்து ரூம்லேயோ பக்கத்து பெட்லேயோ படுத்திருந்தா கூட எந்திரிச்சு பார்த்தா கூட அம்மா பக்கத்தில் வந்து என்ன வேணும் அப்படி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அந்த குழந்தை அழகாக தூங்காரும். அந்த குழந்தைக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வேணும். அது பக்கத்து ரூமாக இருந்தாலும் சரி, பக்கத்து பெட்டாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை சேஃபாக ஃபீல் பண்ணணும், அதுதான் முக்கியம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் வந்து இந்த படுக்கையில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சில குழந்தைகள் வந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக எந்திரிச்சு போவாங்க அப்படின்னு. ஒரு சில குழந்தைய அந்த டீப் ஸ்லீப்லேயே அவங்க பெட்லேயே வந்து பெட் வெயிட் பண்ணிடுவாங்க. இப்போ அது எந்த வயசு வரைக்கும் அது சாதாரணம் டாக்டர்? இப்போ அடிக்கடி என் குழந்தை வந்து பெட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமா டாக்டர், இல்லை அது நார்மலான ஒரு விஷயமா டாக்டர்?
0: பெட் வெட்டிங்கிறது எல்லாருமே அவங்க லைஃப்பில் பார்த்து வந்த விஷயமா தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்னிபிஷன் இருக்காது, அவங்க டெய்லியும் சரி நைட்லேயும் சரி அவங்க யூரின் பாஸ் பண்ணிவிடுவாங்க, அதனால் அவங்க பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. யூஸ்வலாக ஒரு 3 வயது வரும்போது பகலில் யூஸ்வலாக அந்த குழந்தைங்க வந்து ட்ரையாக இருப்பாங்க, யூரின் பாஸ் பண்ண மாட்டாங்க. தூக்கத்தில் அந்த இது வரும்போது தூக்கத்தில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யூஸ்வலாக அதுவுமே கூட ஒரு 5 வயது வரும்போது அந்த குழந்தைங்க நைட்டில் அந்த பாஸ் பண்ணுறதும் குறைஞ்சு போயிடும். இப்போ அரௌண்ட் 5 வயதுகள் முடிவு நிறைவடையும் போது அந்த குழந்தைங்க வந்து ட்ரையாக தான் இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி சில குழந்தைங்களுக்கு அக்கேஷனலாக அந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப அரிது கிடையாது, ரொம்ப காமனான ப்ராப்ளம் தான். ஸோ அந்த மாதிரி அக்கேஷனலாக வர்றதுன்றது அன்றைக்கி உள்ள ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ ஸ்ட்ரெயினாலேயோ அன்றைக்கி நிறைய தண்ணி குடிச்சிருக்கலாம், அவங்க அன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதனால் இருந்திருக்கலாம். பட் தொடர்ச்சியாக எவ்ரிடே இருக்குது, 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை எவ்ரிடே வந்து பெட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம அதை என்னன்னு பார்த்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அது தேவையானதை பண்ணணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சில குழந்தைங்க 5 வயதில் சரியாக அவங்க யூரின் போகிறத ஸ்டாப் பண்ணி ட்ரை ஆகிடுவாங்க, ஒரு 6 வயது 7 வயதில் மறுபடியும் யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து முக்கியமாக என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் நல்லா இருந்த குழந்தை திரும்பி 6வது வயதில் 7வது வயதில் வருதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு மனோதத்துவ ரீதியாகவோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஏதோ இருந்திருக்கு, அதனால அந்த குழந்தை அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இது இல்லாமல் சில மருத்துவ காரணங்கள் இருக்குது, அது நம்ம டாக்டரை பார்த்துட்டு இது சரியான வயது தானா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம இன்னும் பேசலாம் டாக்டர்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: FM Rainbow-வின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து

0: குழந்தைகளுடைய தூக்க குறைபாடுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கோம். சின்ன சின்ன சந்தேகங்கள் கூட நம்ம டாக்டர் கிட்ட கேட்டா அழகா வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா, புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில குழந்தை மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சரவணன் அவர்கள் தான். டாக்டர், இப்ப நம்ம வந்து அடுத்ததான் இந்த ADHD ஆட்டிசம் அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய தூக்க பிரச்சனைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த மாதிரி குழந்தைகள், கொஞ்சம் ADHD இருக்க மாதிரியான குழந்தைகள், ஆட்டிசம் மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க தூக்கத்தை ஆரம்பிக்கிறதுல உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க தூக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த தூக்கம் ரொம்ப எசென்ஷியலான முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா அவங்க அந்த தூக்கத்தை கரெக்டாக பண்ணால் தான் அடுத்த நாள் அவங்களுக்கு தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க அடுத்தடுத்த லேர்னிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான சில மெடிசின்ஸை கொடுத்தோம். சில நேரம் அந்த மெலட்டோனின் மாதிரியான மருந்துகள் அந்த குழந்தைங்களுக்கு தரும். ஸோ அந்த ஸ்லீப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மெலட்டோனின்றது தூக்க மருந்து கிடையாது, தூங்க மருந்து கிடையாது. அது தூக்கத்தை இனிஷியேட் பண்ணுறதுக்கான நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன், இன்சுலின் மாதிரி ஒரு ஹார்மோன். அதை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக தூக்கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த நாள் அவங்களுக்கு தெரப்பிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டிசம் ADHD உள்ள குழந்தைங்களுக்கு தூக்கத்துக்கான மருந்துகள் கொடுத்து அவங்களுக்கு அடுத்து தெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த தூக்கத்தில் வர பிரச்சனைகள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காமன் தான். அவங்களுக்கு தேவையான உறுதுணையான முக்கியமான அந்த சப்போர்ட் எல்லாமே வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து டாக்டர்ஸை பார்த்து தேவையான மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பயன் அடையலாம்.
0: ஓகே டாக்டர், இப்போது அவங்க வந்து இப்போது நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து அவங்க வந்து அந்த இப்போ எனக்கு வந்து என் குழந்தை வந்து ADHD ஆட்டிசம் சைல்டு அப்படின்னு போது அவங்களும் வந்து அந்த OPD-யில் நம்ம வந்து சீட்டு பதிஞ்சு தான் போகணுமா டாக்டர், இல்லை அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கா டாக்டர்?
1: இல்லை, இந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் குழந்தைங்க. ஏன்னா அவங்க நார்மல் OPD-யில் வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்கள பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தனி பிரிவுகளை வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் கன்சல்டேஷன் ஏரியா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் டைமிங்ஸ், அவங்க வந்து ஒரு ஹாஸ்பத்திரி மாதிரி அதை இல்லாமல் ஒரு வாக்கிங் பிளே ஏரியா மாதிரியான ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உள்ள டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், சைல்டு டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், அந்த மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன் தேவைப்படுற குழந்தைங்க ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் 3rd floor ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க 8 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே வாக்கின் பண்ணலாம். அதற்கான அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸும் நான் கொடுக்குறேன், அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பயனை அவங்க அடையலாம்.
0: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே டாக்டர், அவங்க லைன் கட் ஆகிடுச்சு போல இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து தனியாகவே அவங்களுக்கு OPD டைம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை டாக்டர்?
1: இல்லை, அவங்களுக்கான தனி பிரிவே இருக்குது.
0: பிரிவே இருக்குது.
1: 3rd மாடியில் ஒரு ஆஸ்பத்திரி மாதிரியான ஒரு செட்டிங் இல்லாமல் ஒரு விளையாட்டு ஏரியா மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. அங்கே அவங்க டாக்டரை வாக்கின் பண்ணி டாக்டர்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு தேவையான பேச்சு பயிற்சிகள், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, தேவையான ஸ்பெஷல் ஏர்ல இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாமே அங்கே அந்த வசதிகளோடு இருக்குது.
0: ஓகே டாக்டர், அந்த காலர் வந்திருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன். டாக்டர்,
0: ஓகே வெண்ணிலா மேடம், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
1: சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நல்லா தெளிவா சொல்றீங்க, அதனாலதான் எனக்கு ஒரு டவுட் டச்னு வந்தது. சரி, பச்சிளங்குழந்தைன்னு சொல்றேன்ல, இந்த 1 வயசு 1 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளும், 1 வயசுல இருந்து 5 வயசு உள்ள குழந்தைகளும் எத்தனை மணி நேரம் தூக்கணும், நார்மலான தூக்கம் அவங்களுக்கு என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: 1 மாத குழந்தைகள் தான் பச்சிளம் குழந்தைகள்னு சொல்றோம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது. அவங்க பால் குடிப்பாங்க, தூங்குவாங்க, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அழுவாங்க, பால் குடிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த முதல் மாதம் முழுதுமே கிட்டத்தட்ட ஒரு 15-18 மணி நேரம் தூங்கிட்டே தான் இருப்பாங்க, வேற எந்த வேலையும் அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஸோ அந்த நீங்க சொல்ற மாதிரி 2வது மாதத்துலேருந்து 1 வயதுக்குள்ள உள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2வது மாதம் வந்தோடனே உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க இல்லையா, நீங்க பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும். அது 2வது மாதத்தில் போகிற வர எல்லாரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும் குழந்தை. அடுத்து கொஞ்சம் முட்டி போட ஆரம்பிக்கும், விளையாட ஆரம்பிக்கும், சுற்றி இருக்க பொருட்களை எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த விளையாடுற டைம், புதுசு புதுசாக கற்றுக்கிற டைம்லாம் கொஞ்சம் குறையும் இல்லையா. அந்த மாதிரி குறையும் போது அந்த குழந்தைங்களோட தூங்குற டைம் வந்து ஒரு 12-15 மணி நேரமாக கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு விளையாடிட்டு மறுபடியும் தூங்குவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை விட பெரிய குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் தூங்குற டைம் கொஞ்சம் கம்மியாகும்.
2: ஓகே சார்,
0: ஓகே, நன்றி
2: சார், ரொம்ப நன்றி சார், நன்றி மேடம்.

0: நன்றி நன்றி. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கோம். இப்போ வந்து ஒரு நல்ல தூக்க பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பெற்றோர் என்ன பண்ணணும், குழந்தைகள் என்ன பண்ணணும், எப்போ வந்து நம்ம மருத்துவரை அணுக வேண்டும் டாக்டர்?
1: ஸோ ஸ்லீப் ஹைஜீனை வந்து கொண்டு வர்றது, குழந்தைங்களோட லைஃப்பில் கொண்டு வரதோட முக்கிய பங்கு வந்து பெற்றோர்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன தான் சொல்லி கொடுத்து அமிச்சாலும் வீட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்க சிறு வயதிலிருந்தே ஒரு ஸ்லீப் ரொட்டீன் அவங்க கொண்டு வரணும். அது எல்லாருக்குமான ஒரு ரொட்டீனாக இருக்கணும். குழந்தைக்கு ஒரு ரொட்டீன், எனக்கு ஒரு ரொட்டீன் இருக்க முடியாது. ஸோ வீட்டில் எல்லாருமே அவங்களோட வேலைகளை முடிச்சுட்டு ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே தூங்குறதுக்கான எல்லா தயாரும் பண்ணாங்கன்னா குழந்தை 9 மணிக்கு தூங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ரொட்டீன் முடிச்சுட்டு 8 மணிக்கு சாப்பிட்டாங்க, 9:30 மணிக்கு தூங்க போனாங்க. ஸோ லைட்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா குழந்தை தூங்கிடும், அப்பாவும் தூங்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைகள் இருந்தால் அவங்க எந்திரிச்சு செய்யலாம். ஸோ அந்த ஸ்லீப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் கூட இருக்கணும். அப்போ தான் அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி காலையில் ஒரு 6 மணி 6:30 விடிகாலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா சூரியன் வந்ததுக்கப்புறமா குழந்தைங்கள வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவாங்க. நம்ம ஒரு ருட்டீன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணும். ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை அப்படின்னா ஒரு 8:30 9 மணி ஸ்கூல் போகணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரமாவது டைம் தேவை. அவங்களோட காலை கடன்களை முடிச்சுட்டு அவங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகி ஸ்கூல் போகிறதுக்கு தயாராகிறதுக்கு 1.5 மணி நேரம் தேவை. 8 மணிக்கு ஆரம்பித்து அவங்க 9 மணிக்கு ஸ்கூல் போயிட முடியாது. இப்போ உங்கள் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அவங்க பல் துலக்கி பாத்ரூம்லாம் போய் அவங்களோட சிஸ்டம் வந்து ரீசெட் ஆகி ஸ்கூல் போகிறதுக்கு தயாராகிற நிலைமைக்கு வரணும்னா 1.5 மணி நேரம் தேவை. இப்போ ஒரு 6:30 எந்திரிச்சாங்கன்னா தான் 9 மணிக்கு ஸ்கூல் போக முடியும். ஸோ இந்த ரொட்டீனை கொண்டு வரது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். இன்றைக்கி நிறைய சாக்லேட்ஸ் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிமுலன்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், ரெடி டு ஃபுட்ஸ், பேக்கெட்டில் வர ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். 6 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ண ஃபுட்ஸ், காஃபி டீ மாதிரியான ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஃபுட்ஸ் கொடுத்தாக்கா இந்த ஸ்டிமுலேஷன் இருக்காது, அவங்க நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப்பில் இருப்பாங்க.
0: ஓகே டாக்டர், இப்போ நிறைய குழந்தைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க, 8:30 ஸ்கூல்னால் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் கடகட கடகடன்னு பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டோன்னே தான் அவங்க கண்ணே திறக்கிற மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் டாக்டர். இப்போ அதை வந்து நம்ம ஒரு ரொட்டீன் அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்கீங்க. பெற்றோர்களே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் குழந்தை வந்து எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்படி தூங்கணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ADHD மற்றும் ஆர்டிசம் அந்த குழந்தைகள் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க ஓபிடியில நிக்காம ஸ்ட்ரைட்டா நீங்க 3rd floor வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து ஸ்டார்டிங்லயே வந்து என்ன சொல்ல சொன்னாங்க. நான் வந்து கடைசியா தான் சொல்றேன், அது டாக்டரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓபிடியில இந்த மாதிரி குழந்தைகள் வந்து போய் நிக்காம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஸ்ட்ரைட்டா 3rd floor போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா அங்க போயிட்டு குழந்தைய வந்து டாக்டர் வந்து பாக்குற மாதிரி பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா 0-4-1-3-2-2-0-3-9 இந்த எண்களை நீங்க அழைச்சு கூட கேட்கலாம். மறுபடியும் இந்த நம்பரை வந்து நான் சொல்றேன், 0-4-1-3-2-2-0-3-9 இந்த எண்களில் நீங்க கால் பண்ணி நான் வந்து என் குழந்தை வந்து ADHD குழந்தை, ஆர்டிசம் குழந்தை அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களை நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய விளக்கங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இவ்வளோ நேரம் நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப அழகா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
1: நன்றிமா.
0: நேர்களே, நம்ம இது வரைக்கும் வந்து குழந்தைகளுடைய தூக்க குறைபாடுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். நம்ம கூட புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில குழந்தை மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சரவணன் அவர்கள் இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912 மின்துறை புதுச்சேரி.

0: நேரம் 4:15. ஹாய் ஹலோ வணக்கம், எஃப்எம் ரெயின்போ 102.8ல நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே ஜெனா ரெடியா இருக்கேன். ஏன் கூட இன்னொரு ஆர்ஜும் ரெடியா தயார் நிலையில இருக்காங்க, ஆர்ஜே காயத்ரி. வெல்கம் டு தி ஷோ காயத்ரி.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து பேசுறதே எனக்கு வந்து நானே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கு. வெல்கம் வெல்கம், உங்களையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன்.
0: ஆமா, நமக்கு நாமளே தான் வெல்கம் பண்ணிக்க முடியும். சோ நம்ம நேர்களும் வெல்கம் பண்ணிடலாம். கட் கேமரா ரோலிங்னா இன்னும் காலஸ்லாம் பிஸியா இருப்பாங்க நம்ம நேர்கள்லாம்.
1: இன்னைக்கு டயலாக் நீங்க வந்து டயலாக் போடுவீங்க அப்படின்னு வந்து காத்துட்டு, சும்மா சும்மா வளவலன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த கட் கேமரா ரோலிங்ல வந்து நம்ம டயலாக் பிளே பண்ண போறோம். அவங்க வந்து கால் பண்ணாங்க, கால் பண்ண போறாங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா,
0: நம்பர் அதே தான், 2271760 மற்றும் ஒரு எண் 2275230 இந்த எண்கள்ல.
1: ஆமா, வெளியூர் நேர்கள் இல்லைன்னா செல்போன் மூலியமா நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்து
0: அதுக்கெல்லாம்
2: முன்னாடி
3: உங்களுக்கான டயலாக் இதோ. என்னது?

0: என்ன நேர்களே, டயலாக பிளே பண்ணது கேட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? தயாருக்கு?
1: ஆமா கண்டிப்பா. அது வந்து இதெல்லாம் வந்து யூனிவர்சல் டயலாக் மாதிரி.
0: எஸ், ஆனாலும் இப்பதான் வந்து எங்கேயாவது போயிட்டு நம்ம நேர்கள் வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்காக இந்த டயலாக மறுபடியும் பிளே பண்ணிடலாம். அப்பதான் லிசனர்ஸ் வர கரெக்டா இருக்கும்.
1: இல்ல, அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண இதுதான் கரெக்டா இருக்கும். அவங்க வந்து பாதிதான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இந்த டயலாக் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தை வந்து அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம செகண்ட் டைம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.

0: வந்து கரெக்டா வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்காக, எஸ் உங்களுக்காக மறுபடியும் மகளே, நீங்க கேட்டிருக்க இந்த டயலாக் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பேசி காட்ட போறீங்க. எஸ் ரெடியா இருங்க. சோ நாங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேர்களே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்பி ரோட், திரு Chi.
0: டைம் 4:05 கடந்து விட்டது. சோ இன்னும் முதல் லேயர் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ காயத்ரி இப்ப பேசுறதுக்கு நேர் ரெடியா இருக்காங்க. டயலாக் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல, ஏன்னா இவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்காங்க. அவன் பேசலாமா?
3: பேசல, கண்டிப்பா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
3: ஐயப்பன்
0: என்ன ஒரு அடைமொழி
3: காலரே. டயலாக் கேட்டீங்களா நீங்க?
4: இல்ல, எனக்காக ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க.
0: நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்காக அந்த டயலாக் அவர் வந்து
3: அதான் டயலாக் ப்ளே பண்றதுக்கு முன்னாடில இருந்தே அவர் கால் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு டயலாக் கேட்க வந்துட்டா. நீங்க இப்ப கேட்டுட்டு அப்படியே ஆன் தி ஸ்பாட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணும். ஓகேவா?
4: ஓகே.
0: உங்களுக்கான டயலாக் இதோ.
5: கோபாலு கோபாலு ஐயா கோபாலு எத்ரா கோபாலு எத்ரா அடி பிடிச்சா எத்ரா எத்ரா எத்ரா எத்ரா எத்ரா எத்ரா எத்ரா எத்ரா.
6: ஆமா, நீங்க யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா?
5: என்னது ஒய்ஃபாவா? டேய், நான் உன் பாசு நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சன மூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர்.
6: லேபர்
0: கேட்டீங்களா?
4: கேட்டாச்சு.
0: கோபால் சார்
3: கோபால் இல்ல,
0: இல்ல ஐயப்பன் சார் தான். கோபாலு கோபாலு லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நானு.
4: கேட்டாச்சு கேட்டாச்சு.
3: ரெடியா போ?
4: ரெடி.
3: கட், கேமரா ரோலிங்.
4: கோபாலு கோபாலு எதிரா கிதரா கிதரா அடிபடுத்த எதிரா கோபால்.
3: யாரு
0: நீங்க? யாரு
4: இது? யாரு?
0: இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லலாமே.
3: ஆமா, நீங்க வந்து ஆக்சுவலா அந்த சீனுக்கு கூட்டு போயிட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் வடிவேல் சாரோடது வந்து இன்னும் வேணும் அப்படின்னு
0: ஜன வரணும்.
3: ஆமா, ஜன வந்து ரொம்ப
4: நமக்கு வராது, நம்ம
3: முடியல. சரி, இன்னும் கொஞ்சம் இன்னும்
0: கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போலாமே.
3: அவர் எப்படி அந்த சிச்சுவேஷன்ல ஷாக் ஆயிருப்பாரு, ஐயோ
0: கோபாலு அப்படின்ற மாதிரி.
4: கோபாலு ஐயா கோபாலு எதிரா எதிரா எதிரா அடிபடுத்த. ஆமா, நீங்க யாரு? யாரா இது? யாரு?
3: உங்க ஒய்ஃபா?
4: ஒய்ஃபாவா? டேய், நான் நேசமணிடா. இவ கிருஷ்ணமூர்த்தி, நீங்க என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர்.
0: என்னது? அதான் கண்டுபிடிக்க போறோம் நானும் காயத்ரி.
4: என்ன வார்த்தை காப்பாத்திர?
0: ஓகே சூப்பர்.

0: சூப்பர் ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
0: ஓகே, அவர் ரொம்ப அழகா வந்து ட்ரை பண்ணாரு என்ன இருந்தாலும் ஆன் ஸ்பாட்ல அப்படின்னு.
1: ஓகே, நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் ரெடியா இருக்காங்க. யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். இருவரும் நலமா?
0: நலமா இருக்கும் கலா மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கேன் மேம் சார்.
0: ஓகே
1: ஓகே. கலா மேடம்
3: சார்,
1: உங்ககிட்ட பேசி நான் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஓகே, டயலாக் கேட்டிங்களா? அப்படியே புல்ல அடிக்குதுங்க சரிங்களா. சரி, டயலாக் கேட்டிங்களா?
3: என்ன
1: ஒரு கான்ஃபிடன்ட்.
3: அதாவது
1: அந்த ரெண்டு டயலாக் இவங்களே வந்து பேசுறாங்க.
0: அதாவது எப்படின்னா இவங்க வந்து அது எப்படி அவங்க பார்த்து பரவசமானாங்களோ அதை அப்படியே நம்மள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. கலா மேடம் இதை நாங்க ஒத்துக்க
1: மாட்டோம்.
0: நீங்க வந்து அவரு சார்லி சார் வந்து நாங்க பாத்துக்கிறோம்.
1: நீங்க
0: ரெடி பேசுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சிரிப்பை வந்து அவங்க இவ்வளவு நேரம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இந்த
1: பாருங்க முடிச்சிட்டு நான் சிரிக்கிறேன்னு சிரிக்கிறாங்க.
0: ஆமா,
1: எவ்வளவு பிடிக்கும் இந்த டயலாக் உங்களுக்கு?
3: அந்த பார்க்கும் போதே என்னால சிரிப்பு அடைக்க முடியாது. வடிவளோட பேசு ரியாக்ஷன்ஸ் எங்கோ பார்த்தா அழைச்சி அந்த படத்தை எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன் சார் நானு.
1: வணக்கம், யார் இங்க இருந்து? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு காயத்ரி ஈஸியான டயலாக் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். அதான் நேர்கள் வந்து டக்கு டக்குன்னு டெலிவர் பண்ண ரெடியா இருக்காங்க.
0: ஈஸின்னு இல்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்கும், பர்ஃபார்ம் பண்ண ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்.
1: சூப்பரா இருக்கு இந்த டயலாக். ரெடியா மேடம்?
3: அதுக்கப்புறம் என்ன வரும்?
0: அதுக்கப்புறம் என்ன வரும்?
1: லேபர் லேபர்
2: நீ என்கிட்ட வேலை செய்யற கோவாலுடா லேபர்
1: லேபர்

0: லேபர்
1: லேபர் ரொம்பவே சூப்பரா இருக்கு.
0: ஆமா சொல்லுங்க
2: இன்னொரு
0: பாட்டுனே
1: வருது. இதோ டயலாக் போட்டுலாமா? ஓகே, இதோ உங்களுக்கான டயலாக்.
3: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
4: எல்லா வகை மீன் இருக்கு.
3: ஒரு கிலோ விண்மீன் கொடு.
1: என்ன மேடம் டயலாக் எல்லாம் கேட்டீங்களா?
0: வடிவேல் சாரும் அதே அந்த காமெடியே தான். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், அப்ப இங்க இல்லாம என்ன இங்கிலாந்துலயா விக்கிற அப்படின்னு வந்து பாத்திமன் சார்
1: கேப்பாரு. காயத்ரியே வந்து நீர் மாதிரி வந்து ரொம்பவே டயலாக் எல்லாம் டெலிவரி பண்றாங்க.
0: உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இப்ப நீங்க வந்து ட்ரை பண்ணும். ஓகேவா? இப்போ ஐடியா வந்துருச்சா? எந்த படம் என்ன டைலாக் ஞாபகம் வந்துச்சா? அப்ப ரெடியா? தேர்ட் கேமரா நான் பார்த்திபனா? இல்ல இல்ல, நான் வடிவேலா வந்துக்கிறேன்.
1: இப்படி சிக்கிருக்காங்க பாரியா.
0: இல்ல சொன்னே சாக்கெட் இல்ல இல்ல, பார்த்திபன் வந்து நீங்களாவே இருங்க, வடிவேல் சார நான் வந்துக்கிறேன். ஓகேவா?
1: என்ன ஓகே, ரொம்ப லேட்டா வருது. நாங்க வேற கட் ஆயிடுச்சோ ஆடி கால் அடின்னு
0: கேட்டேன். ஓகே ரெடி, வாங்க வாங்க.
2: தம்பி ஹலோ.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஆர்வமா இருக்கு நானும்.
2: ம் ஸ்டார்டிங் நீ தான மேடம் எடுத்து கொடுக்கணும்.
1: எடுத்து கொடுங்களா மேடம்?
0: ஐயோ ஸ்டார்டிங்ல என்ன வரணும்னு மறந்து
1: போச்சு. அங்க தான் மறந்துட்டாங்க. இதோ உங்களுக்காக அந்த டயலாக மறுபடியும் நான் ப்ளே பண்றேன். மறுபடியும் ஒரு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரே செகண்ட், மறுபடியும்.
2: ஓகே.
3: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
4: எல்லா வகை மீன் இருக்கு.
3: ஒரு கிலோ விண்மீன் கொடு. அதுல என்ன எழுதி வச்சிருக்க?
4: இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும்.
3: இங்க விற்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்கதானே விக்கிற. அப்புறம் எதுக்கு நான் இங்கு?
4: ஆமா
3: அழி,
4: பொறுமா பொறுமா பொறுமா.
3: மீதி என்ன எழுதி?
4: நல்ல மீன்கள் விற்கப்படும்.
3: மீதி என்ன?
4: மீன்கள் விற்கப்படும்.
3: என்ன மாண்டுல விக்கிற? மீன்கள் தானே விக்கிற. அது எதுக்கு எழுதி விக்கிற?
4: ஆமா
3: ஆமாவா இல்லையா?
4: ஆமா.
3: சரி மீதியை படி.
4: விற்கப்படும்.
3: எதை விற்கும்? கோடையா? அப்புறம் எதுக்கு அது?
4: அழிச்சிடவா?
3: அழி
4: அழிச்சு தொலைவே. அழிச்சாச்சுப்பா.
1: என்ன மேடம் டயலாக் எல்லாம் கேட்டீங்களா?
0: ஒரு கிலோ விண்மீன் வேணும்.
2: மீன் விக்கிற இடத்துல வந்து விண்மீன் கேட்டா என்ன பண்ண முடியும்?
0: சரி, இந்த போர்டுல என்ன எழுதி இருக்க நீ?
2: என்ன
0: விக்கிற? போடியா விக்கிற? நானுமே டயலாக் மறந்துட்டேன். நீங்க வந்து சூப்பர்.
1: என்ன காயத்ரி, அவன் நேர்லாம் வந்து ரெடியா இருக்காங்க.
0: தெரிஞ்சு போச்சு நீங்க என்ன வந்து டார்கெட் பண்றீங்க இன்னைக்கு, அதனாலதானே நீங்க வந்து.
1: அதேதான். சோ ஒரு சாங்க கேட்டு வந்துடலாம்.
0: ஓகே நன்றி, ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறேன்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: காயத்ரி, நீங்க ஒரு பிரேக் கேட்டீங்க, ஆனாலும் என்னால உங்களுக்கு பிரேக் எல்லாம் கொடுக்க முடியல, ஏன்னா ஒரு நேர் வந்துட்டாங்க.
2: ஓகே, அதாவது உங்கள்கிட்ட நான் வந்து சரி கொஞ்சம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க வந்து என்ன மாட்டி விட்டுட்டே இருக்கீங்களா? அதான் சரி, இப்ப இந்த காலர் யாரு அப்படின்றது கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வந்திருக்கும் நேர், வணக்கம். யார் எங்க இருந்து?
3: பேசுறேன்
1: ராணி.
2: எப்படி
1: அந்த ஊர் பேர் மட்டும் கொஞ்சம் உரக்க சொல்லுங்க மேடம். ஊர் பேர் மட்டும் கொஞ்சம் உரக்க சொல்லுங்க மேடம்.
3: என்னடா அடிபட்டுச்சா? நீங்க யாரு? என்ன இது? யாரு உங்க வாய்ஸா? ஏய் கோவாலு, நான் நேசமணி, உன் ஓனர். இது கிருஷ்ணமூர்த்திடா, நீ என்கிட்ட வேலை செய்யற லேபரு. லேபரா? அவ்வளவுதான்,
2: அவ்வளவுதான்.
1: அதாவது என்ன, கொஞ்சம் ராகமா இழுத்த மாதிரி இருக்கு டயலாக்.
2: அவங்க வந்து அவங்க ஸ்டைல்ல வந்து ட்ரை பண்ணிட்டாங்க.
1: எஸ்,
2: ஜான்சி மேடம்
3: அதானே?
1: அதேதான்
3: என்ன விக்கிற இங்க? மீன் விக்கிறேன். அப்படியா? எல்லா வகையான மீனும் கிடைக்கும் எனக்கு. அப்படின்னா ஒரு கிலோ வெண்மீன் கொடு. நல்ல மீன்கள் விற்கப்படும். நான் நல்ல மீன் இல்லாம நல்ல மீனா விக்கிறேன்? ஏமா, நீங்க எல்லாம் என்னமா மீன் விக்கிறீங்க? நல்ல மீன் தான் விக்கிறான். ஆமா, அதுல அழிச்சேறேன். மீன்கள் விற்கப்படும். மீன்கள் விற்காம மான்களை விக்கிறேன். நீ அப்புறம் எதுக்கு எழுதி வைக்கிற? அழி. அப்புறம்
1: விற்கப்படும்.
3: என்னத விக்கிற? போடையா விக்கிற? இல்ல, அழிச்சிடுறேன்.
2: ஓ சூப்பர் மேடம், அதாவது அந்த டயலாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க பாருங்க.
1: சோ நாங்களே சில டயலாக் அதுல மறந்திருந்தோம். நீங்க
2: அதுல வந்து ஜெனா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும்னு கட் பண்ணிட்டாரு போல இருக்கு. அது நீங்க வந்து ஃபுல்லா அழகா வந்து சொல்லிட்டீங்க. சூப்பர். நல்ல மீன்கள் விற்கப்படும் அத மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்க டயலாக் எல்லாம் சேர்த்து
1: எடுத்துட்டாங்க. விருப்பமே அடுத்து ஒரு நேர் வராங்க. யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம். வணக்கம், யார் எங்க
3: பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில
3: நீங்க
1: அடிபட்டு
3: போச்சா? யாரு நீங்க? யாரு அவங்க? யாரு உங்க ஒய்ஃபா? ஒய்ஃபாவா? நான் தான் பாஸ்.

0: பிச்சுமணி,
1: நேசமணி.
0: சித்திரமூர்த்தி,
1: பாசு நேசமணி.
0: பாசு நேசமணி அவன் கிச்சனமூர்த்தி. நீ எனக்கு லேபரு,
2: கிச்சனமூர்த்தி
1: கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க. கிச்சனமூர்த்தி அவன் நம்ம கூட வேலை செய்யற கிச்சனமூர்த்தி அப்படின்னு அழகா வந்து சொல்லிட்டீங்க. வாங்க வாங்க வாங்க, காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: என்ன வச்சிருக்கீங்க?
1: நாங்க ப்ளே பண்ணிட்டுமே. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்.
0: இங்க நல்ல மீன் விற்கப்படாத வேற என்ன மீன் வச்சிருக்க? அந்த இங்க எதுக்கு? இங்க விற்காம இங்கிலாந்துலயா போய் விக்கிற? அவ இங்க வேண்டாமா எடுத்துறாச்சு. இந்த நல்ல மீனுனா இதெல்லாம் என்ன வீணா போட மீனா?
2: நீங்களா நல்ல மீன் விற்க,
0: நல்ல மீன் விற்கப்படும். சரி அது எடுத்துறாச்சு. அப்புறம் விற்கப்படும் இது என்ன விக்கிற? இதெல்லாம் கூட அதெல்லாம் விக்கிறிய, கோழி எல்லாம் விக்கிறிய, அதெல்லாம் அதே எடுத்துறேன். அதே எடுத்தாச்சு. அப்புறம் என்னத்துக்கு இந்த போர்டு? அதே
1: எடுத்துறேன். காலி பண்ணிடுறது. அதாவது அவங்க டயலாகே கேக்கல.
2: ஆமா அப்படியே அப்படியே ஆன் ஸ்பாட் அப்படியே அந்த டயலாக்
1: வச்சிட்டு மேடம் வந்து அப்படியே திருக்கிது. போங்க
2: நன்றி. காயத்ரி, நம்ம வந்து ரொம்பவே ஃபன்னா இருக்கிறதுனால வந்து நம்ம அடுத்ததா ஒரு பிரேக் சின்னதா எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ணிடலாம்.
1: ஓகே,
2: சோ ஸ்டே டியூனா இருங்க. தி எஃப்எம் ரெயின்போ 102.8 கட் கேமரா
1: ரோலிங்.
2: எஸ்
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 4:32 பத்தோடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் ஆர் ஜே ஜெனா மற்றும் ஆர் ஜே காயத்ரி இங்க ஸ்டுடியோல வந்து பேசிட்டு இருக்கோம். சோ நேர்கள்லாம் அப்படியே அலை கடல வந்துட்டு இருக்காங்க. டயலாக் எல்லாம் கேட்டுட்டு நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். யார் எங்க இருந்து?
1: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் சந்திரசேகர் சார். நீங்க வந்து டயலாக் கேட்டீங்களா?
0: உங்களுக்காக மட்டும் இந்த டயலாக் ரெடி கேளுங்க.
3: ஆமா, நீங்க யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா?
4: என்னது ஒய்ஃபாவா? நான் உன் பாசு நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சன மூர்த்தி. நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர்.
3: லேபர்
0: கேட்டீங்களா? டயலாக் கேட்டீங்களா சார்?
1: கேட்டேன்.
2: கேட்டேன்னு ஒரே சந்தேகமா வருதே.
0: இழுக்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் பதற்றமா இருக்கு.
1: என்ன தெரியுதோ பேசி விடுறோம். கரெக்டா தப்போ? ஓகே
0: ஓகே. கட் கேமரா ரோலிங்.
1: டேய் கோபாலு, டேய் கோபாலு, யாருடா இது? உன்னுடைய பொண்டாட்டியா? என்னது பொண்டாட்டியாவா?
2: அவனே அவரு சார்லி சார் எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு அவரு பாப்பாரு. ஆமா நீங்க யாரு அப்படின்னு வந்து அவரு கேப்பாரு.
0: ஆமா நீங்க யாரு?
2: இது யாரு அப்படின்னு கூட இருக்கு. அவங்களை கேட்டோன்னே

0: அவரு வடிவேல் சார் வந்து சொல்வாரு, என்னது வைஃபா அப்படின்னு வந்து கேட்பாரு.
1: இது யாரு,
0: உடனே
1: உங்க வைஃபா அப்படின்னு கேட்பாரு.
0: உடனே சில நான் பாஸ் நேசமணி, அப்புறம் இவன் வந்து
1: கிச்சன மூர்த்தி,
0: கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற லேபர்,
1: லேபர், லேபர்.
0: இதுதாங்க டைலாக்.
2: ஓகே
0: ஓகேவா, ரெடியா? கட், கேமரா ரூலிங், ஆக்ஷன்.
2: கோபாலு, ஐயா கோபாலு, எந்திரா எந்திரா எந்திரா எந்திரா. எந்திரிச்ச என்னது? நான் யாரு? நீ யாரா? நீ யாரா? கோபாலு, என்னது யாரு? நானு என்னோட என்னது வைஃபா? இல்லடா வைஃப் இல்லடா, நான் உன்னோட பாஸ், உன்னோட பாஸ் நேசமணி. இல்லடா நீ கூட சொல்லுவீடா கிச்சுமணி, நான் தான்டா அது.
0: கூட்டமா
2: வரும் சிங்கம், சிங்கிளா தான் வரும்.
0: இது இது நாங்க எப்படி எடுத்துக்கணும், சிரிச்சுக்கிட்டே சொன்ன மாதிரி எடுத்துக்கணுமா?
2: ஆமா,
0: அடுத்து
1: அடுத்து அடுத்து.
3: கண்ணா கண்ணா, என்னதுடா அண்ணா பண்ணீங்க தான் குட்ட குட்டமா வரும் சிங்கம், சிங்கிளா வரும்.
1: ஆஹா, எத்த பாப்பா சூப்பரா பேசுறாங்க.
2: ஆமா, அடுத்து அடுத்துக்கிட்டே. கண்ணா கண்ணா பண்ணீங்க தான் குட்டம் குட்டமா வரும் சிங்கம், சிங்கிளா தான் வரும்.
0: அதாவது இவ்வளவு நேரம் நாங்க சிரிச்சுட்டே இருந்தோம், இப்ப நீங்க எங்களை அழ வச்சிருவீங்க.
2: அடுத்து நிறைவா
0: நிறைவா.
2: கண்ணா பண்ணீங்க தான் கூட்டம் கூட்டமா வரும் சிங்கம், சிங்கிளா தான் வரும்.
1: என்ன சார் நாக்க எதை கடிச்சுக்கிட்டாரா கடைசி டைலாக்ல?
0: அதாவது அவங்க கோபம் அந்த டைலாக்ல வராங்க.
1: ஓகே ஓகே ஓகே சார், பின்றீங்க மாசா இருந்துச்சு எல்லாம், அந்த எல்லாவோட ஆக்ஷனும் அந்த பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சீங்க. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி சார். என்ன காயத்ரி, நம்ம நேர்லாம் வந்து நம்ம குடுக்கிற டாக்ஸ் விட அதிகமா பெர்ஃபார்ம் பண்றாங்க.
0: நீங்க என்ன குஞ்சோடு குடுக்கறீங்க, நாங்களா எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மரு, நாங்களா எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் வந்து.
1: ஓகே, அடுத்த நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம், சீல்பாளையம் தண்டவாணி.
0: பாளையம்ல இருந்து
1: தண்டவாணி சார்.
4: சொல்லுங்க சார்,
1: நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். நாங்களும் தயாரா தான் இருக்கோம் கோபாலு.
0: ஓகே, கட், கேமரா
1: ரோலிங்.
2: கோபாலு கோபாலு கோபாலு, நான் தான்டா உன் பாசு நேசமணி.
0: ஓகே, அதாவது நீங்க பேசும்போது ரொம்ப சாஃப்டா பேசுவீங்கன்னு நினைச்சா பின்னி பெடல் எடுத்துட்டீங்க போங்க.
1: ஓகே, உங்களுக்கு இந்த டயலாக் ஓகே, வேற ஏதாவது டயலாக் நீங்க வச்சிருக்கீங்களா சார் இன்னைக்கு எங்களுக்காக? பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். குடுங்க குடுங்க, ரெடியா? ஓகே, கட், கேமரா ரோலிங்.
2: இந்த மாதிரி கடிகாரத்தை உடைச்சிட்டீங்களாடா, சுக்கு சுக்கா ஆக்கிட்டீங்களாடா,
1: சல்லி சல்லியா,
2: 60 வருஷம் ஆகுச்சுடா இது.
1: உயிரை
0: வாங்கறதுக்குனே வந்திருக்கீங்களா, வந்திருக்கீங்களா? சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நாங்க வந்து
1: இந்த டயலாக் வந்து எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு, இது அதோட மாசான டயலாக். கால் பண்ணதுக்கு நன்றி சார். சோ காயத்ரி அடுத்தடுத்து நேர்லாம் வந்துட்டே இருக்காங்க, இன்னைக்கு நமக்கு பிரேக்கே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: பரவாயில்ல, அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றதுல நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம்.
1: இன்னொரு டயலாக் கூட இருக்கு, அதையும் பிளே பண்ணிடலாமா?
0: இதுவே ரெண்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க
1: நினைக்கிறீங்க? எஸ், அதுக்கு வந்து டயலாக் டெலிவர் பண்ண வந்துட்டே இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அதோ வந்துட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து?
0: இன்னொரு டயலாக் போடுவீங்க, நாங்க வந்துருவோம்ல அப்படின்னு.
1: எஸ் வணக்கம்,
5: ஹலோ வணக்கம்.

0: என்ன வணக்கம், வணக்கம். இவ்வளவு அமைதியா வருது, யார் எங்க இருந்து?
1: நாங்க வேலையூர்ல இருந்து பாக்குறோம் சார்.
2: ஆஹா, எந்த ஊர்ல இருந்து பேச சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க பேரோட
1: காயத்ரி மேடம்
2: சொல்லுங்க சார்.
0: கண்டுபிடிச்சார் காயத்ரி மேடம் சொல்லிட்டு.
1: நான் நிறைய அப்பா அம்மா இருக்கு, பேர்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் சொல்ற கேட்டுங்க. காலூர் மாவட்டத்துல இருந்து பிச்சைமுத்து பேசுறேன்.
2: பிச்சைமுத்து
1: நான் நிறைய இந்த அப்பா அம்மா பேசுறேன். இருந்தாலும் இந்த காமெடி இது வந்து
0: எனக்கு சரியா புரிய
1: மாட்டேன்.
0: என்ன சொல்ல
2: வரீங்க?
0: எங்க சார் வரும், எந்த படத்துல வரும்?
2: நீங்க இன்னொரு அடி சொல்லி காமிச்சு
1: கேட்டுக்கீங்க. நான் சொல்றதா, இது வந்து நாலு கிழமை வரும், நாலு என்றும் மாறாதுன்னா கிழமை மாறி மாறி வரும். அதுல வந்து நாலு என்றும் மாறாதுன்னா

0: பாத்தீங்களா, ஒரு ஒரு நிமிஷம் நாங்களே பதறிட்டோம், என்ன சொல்ல
1: வரீங்கன்னு
0: பண்றாரு. எங்க சார் வரும், எந்த படத்துல வரும்?
1: நீங்க இன்னொரு அடி அதை சொல்லி
2: காமிச்சீங்களா. இது வந்து நாளைங்க வர நாள் என்றும் மாறாதுன்னா, கிழமை மாறி மாறி வரும், அதுல வந்து நாள் என்றும் மாறாதுன்னா, பொழுது என்னைக்கு மாறாது, பகல என்னைக்கு மாறாது, என்று நாள் என்று கொண்டுதான் இருக்கும். ஆனா வந்து இந்த கிழமைன்றது வந்து அந்த அம்மா டி பருவன்றதுல மாறி மாறி வருதுன்னா, கிழமை கூட அது என்ன அழகி.
0: ஓகே ஓகே ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார். என்ன காயத்ரி, இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் ரொம்ப மாசா போயிட்டு இருக்கு. சோ அடுத்து அடுத்து வந்துட்டே
1: இருக்காங்க. எப்படி நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க? நாங்க வரோம்,
0: இது வரல அப்படின்னு சொல்றாங்க. பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள ஒரு நேர் வந்துட்டாங்க. நம்ம அவங்ககிட்ட பேசலாம், எப்படி இருக்கும்?
1: நல்லாவே இருக்கு,
0: நல்லாவே இருக்காது. இப்ப பேசிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம் சார். இருவரும் நலமா?
0: இருவரும் நலம்.
1: ஜெய மேடம் தானே? அதாவது உங்க பேரு சொல்லும் போது டக்குன்னு கட் ஆயிடுச்சா? அதுதான் திருப்பி.
0: இப்போ பாண்டிச்சேரில இருந்து ஜெயா. பாண்டிச்சேரில எங்க? அப்படி சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரின்னு மொத்தமா சொன்னா யாரு, எந்த ஊரு ஜெயான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்?
1: இப்போ
0: என்ன
1: சொல்லல
0: நன்றி
1: மேடம்.
0: காயத்ரி அடுத்த நேயர் வந்திருக்காங்க, யார் எங்க இருந்து கேக்குறதுக்கு முன்னாடி கால் கட் ஆயிடுச்சு. சோ நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன், காலேஜ் வந்துகிட்டே இருக்காங்க. சோ இந்த டயலாக் எல்லாம் கேக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் காயத்ரி?
1: எனக்கு வந்து இந்த இந்த சொல்றாங்கல்ல, இதுன்னு ஒய்பா கிச்சனமூர்த்தி, அதுல நம்மள யாராவது நம்ம கூட கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, ஏய் கிச்சனமூர்த்தி அப்படின்னு
0: அந்த டயலாகவே
1: நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போது அப்படிதான் நம்ம சொல்லி கூப்பிடுறோம், இந்தரா இந்தரா இந்தரா இந்தரா அப்படின்னு.
0: ஓகே, நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம், புன்னகை நாயகன் ஜனாவுக்கும்
0: நேர்ல வந்து பார்த்தா தெரியும். ஓகே ஓகே மேடம், நலமா இருக்கீங்களா?
1: அவங்களுக்கு ஒரு புனை பெயரோட
0: சொன்னாங்க.

0: எல்லா ஆர்ஜேஸ் பேரையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு புனிப்பே வந்து.
1: சோ நீங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எஸ் ஆர்ஜே காயத்ரி அதுதான் ஃபீல் பண்ணாங்க நினைக்கிறேன். நீங்க குடுக்கற பட்டம் தான் எங்களுக்கு.
0: நானு ரேவதி வந்து
1: பறந்துகிட்டே இருந்தீங்களா?
2: தொடர்ந்து
1: எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போல கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அதே மாதிரி ஃபன் என்டர்டெயின்மென்ட் சாங் எல்லாமே இருக்கும். நம்ம ஃபன் ஃபில்லா இருக்கும். ஓகேவா?
0: ஓகே, இப்ப வாங்க வாங்க நம்ம டயலாக்.
1: டயலாக் ரெடியா?
2: பைலா பைலா.
1: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
2: போபாலே போபாலே, ஏ எந்திரா எந்திரா எந்திரா எந்திரா. யார் அம்மா? நீங்க யாரு? உங்க வைஃபா? ஏய், நான் தான் உங்க வைஃபா.
1: ஷாக் ஆயிட்டாங்க.
2: தேசமணி பேசுறேன், தேசமணி பேசுறேன். தேசம், அப்ப கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை பாக்குற லேபர்.
1: நடிச்சிருக்காங்க ரேவதி, தெரியுமா? இல்ல, காயத்ரி வந்து, காயத்ரி நம்ம ரேவதி வந்து ரொம்பவே மாசா வந்து எல்லா டயலாக்ஸும் டெலிவர் பண்ணுவாங்க.
0: இப்ப நாலாமே டயலாக்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு போதே மறந்துருவேன். அவங்க அப்படி இல்ல, ஸ்பாட்ல அடிப்பாங்க.
1: அதுவும் எஸ்பெஷலா ரேவதினு சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த படையப்பா டயலாக் வந்து நீலாமரியோட டயலாக் பேசுவாங்க, மாசா இருக்கும்.
0: ஆமா
2: மேடம், நீங்க அன்னைக்கு வெளிக்கலாம் அந்த டயலாக் கொஞ்சம் நான் சொல்றேன்.
1: ஓகே ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: நீனே கூட்ட உடனே திரும்பி பாத்து சட்டுன்னு பிரேக் கிடைக்கிறது. நான் சைக்கிள ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனா ஸ்பேர் பாஸ்
0: ஆயிடுது.
1: போயிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, கேமரா
0: ரோலிங்.
2: இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்கு விற்காத இங்கிலாந்துல விற்கப்படும். சரி, இருக்கிறேன். நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்க விற்காத நல்ல மீன்கள் என்ன கெட்ட மீன்களா விற்கும். அது ஒரு வார்த்தை ஒரு மேடம், அது வேணாம், யார் மனசுக்கு புண்படக்கூடாது இல்ல. அதனால அது நான் வேற மீன்
0: சொல்றேன்.
1: ஒரு டேக் கேர் பாலிசி.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: கெட்ட மீன்களா விற்கப்படும், அப்ப எடுத்துறேன். சரி, எடுத்துறேன். மீன்கள் விற்கப்படும், மீன்கள் விற்காத மான்களா விற்கும், விற்கப்படும். சரி, எடுத்துறேன், மீன் எடுத்துறேன். விற்கப்படும், என்ன என்ன விற்கப்படும்? போடா, போட்டு விற்கப்பட போற. அதான் மேடம்.
0: சூப்பர் சூப்பர். அப்படியே பக்கவா பின்னி எடுத்துட்டீங்க போங்க.
1: சோ அந்த டயலாகா இருந்தாலும் யாரோட மனசு புண்படும் அப்படினு சொல்லிட்டு அத கட் பண்ணி
0: பேசுறாங்க. வந்து அந்த மாதிரி தான் அவர் எடுத்து வந்திருக்காரு. ஒரு மாதிரி அப்படியே சாஃப்ட்டா டயலாக் மட்டும்
2: வேணும். அது வந்து டெக்னிக்கலா இருக்கோ என்னதுன்னு
0: நான் சொல்லல.
1: ஓகே ஓகே மேடம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மேம்.
2: நன்றி சார்.
1: நன்றி மேம். காயத்ரி, அடுத்த நேரம் ஒருத்தங்க வந்திருக்காங்க, நம்ம நான் ஸ்டாப்பா அப்படியே பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும்.
1: சூப்பரா இருக்கும். எங்க கலைவாணி கனிஷ்மா வராம இந்த நிகழ்ச்சி எண்ட் ஆயிடுமோன்னு நானும் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்துட்டீங்க.
3: வந்துட்டேன் சார்.
0: வந்துறீங்க வந்துறீங்க. இப்ப என்ன டயலாக் பேச போறீங்க?
3: கோபால் டயலாக் பேசுறேன் மேம். அதான் மேம் கேட்டேன் நானு.
0: அதான் கேட்டீங்க. அப்ப வேற என்ன பண்ணீங்க நீங்க? இன்னொரு டயலாக்
1: வெள்ளிக்கிழமைக்காக
3: எந்தர்றா கோபாலு, அடிபட்டுச்சா? எந்தர்றா எந்தர்றா எந்தர்றா எந்தர்றா எந்தர்றா. இது யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? உன் பாச நேசமணிடா, பிச்சு மூத்திடா.
2: ஐயோ நீ என்கிட்ட வேலை செய்யற கோபால் லேபர் வேற.

0: எனக்கு வரல.
1: இல்ல இல்ல, நல்லாவே டெலிவரி பண்ணீங்க, சூப்பரா இருந்துச்சுக்கா.
2: அவர் பேரு மாத்தி வர வந்தாரு, டப்புனு வாங்கி முடிட்டாரு. அதான் நான் கண்டுபிடிச்சது,
1: பேரு மாத்தி வரல, நான் வேற ஏதோ சொல்ல வந்தேன் அப்படின்னு
2: ஸ்டாப் ஆயிட்டீங்க. ஓகே கலைமணி மேடம், ரொம்ப சூப்பரா வந்து பண்ணீங்க. இன்னொரு டைலாக் ட்ரை பண்றீங்களா?
0: மீன் விற்கப்படும் அது மட்டும் இருக்கு.
2: இந்தியாவின்
3: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: டைம் 4:57:26 இருக்கு. வெல்கம் பேக் டு கட் கேமரா ரோலிங். எஸ்
1: அதாவது வெல்கம் பேக் சொன்னோடனே நான் கூட டைம் நிறைய இருக்கு அப்படி பார்த்தா டைமே இல்ல. என்னங்க வெல்கம் பேக் வேற சொல்லு,
0: டைமே இல்ல. இன்னைக்கு பட்டாசு மாதிரி ஆன் ஸ்பாட்ல வந்துகிட்டே இருந்தாங்க.
1: நம்ம தெரியவே இல்ல,
0: இந்த 1 hour போனதும் தெரியல. எங்களுக்கும் சோ குயிக்கா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு காயத்ரி. இதே மாதிரி நிறைய டயலாக்
1: வருத்தமா இருக்கு.
0: ஆமா, இன்னும் நிறைய நேர்களா வந்து காத்துட்டு இருப்பாங்க, பட் அதுக்கான டைம் இப்போதைக்கு இல்ல. சோ நாளைக்கும் கட் கேமரா ரோலிங் இருக்கு, சோ நீங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச டயலாக்ஸ் அதே மாதிரி நம்ம ஆர்ஜேஸ் மனதோட

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:32. 5:01, 35 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் காயத்ரி. ஒவ்வொரு நாளும் நம்ம பீச்ல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஆர்ஜே ஜார்ஜ் வந்து எந்த பீச்ல இருக்காங்க அப்படிங்கறத வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக், அதாவது பாடல் கேட்டுட்டு நம்ம வந்து ஜார்ஜ் கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணிருக்கேன். சோ ஸ்டே டியூன் மக்களே, இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் வந்து எந்த பீச்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைம்ல சில்லுன்னு கடல் காத்தோட நம்ம ஹாலிவுட் விளையாட நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆரம்ப நண்பன் ஜார்ஜ். ஓகே, நம்மள்ட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ரஞ்சினி.
3: ரஞ்சினி, உங்க நேம்? சாதனா. பேச மாட்டீங்களா? சோ யாராவது சொல்லுங்க அந்த பக்கம் வந்து. ஒரு மூணு வந்துட்டாங்கப்பா. உங்க டெய்லி மனதை எடுத்த பரட்டி உங்க பேர
4: சொல்லுங்க.
3: மதுபிதா. ஓகே, எல்லாரும் எதுக்காக நீ பேச வந்திருக்கீங்க? என்னன்னா ஒரு கேம், ஃப்ரெண்ட்ஷிப் கேம் வச்சுங்களேன். உங்களை பத்தினா ஒரு மூணு விஷயம் சொல்லுவீங்க. நான் நல்லா சாப்பிடுவேன். உங்களை பத்தி மூணு விஷயம் நல்ல விஷயம் தான். நல்லா தூங்க பிடிக்கும், நைட்ல நிலா பார்க்க பிடிக்கும், அந்த மாதிரி வீட்டுல காசு வாங்க பிடிக்கும். இதெல்லாம் ஒரு மூணு விஷயம். அது ரெண்டு உண்மை ஒரு பொய். இந்த ரெண்டு உண்மையை விட்டுட்டு அந்த ஒரு பொய்யே ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல பண்ணி போறாங்க. மக்கள் யார் அவங்களை போய் சொல்ல போறீங்க? அவங்க திருப்பிட்டாங்க, இப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க நீங்க யார் மேலும் அவங்களுக்கு சொல்ல போறீங்க? நீங்க தான் ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. சொல்லுங்க,
4: இப்ப என்ன பத்தி மூணு விஷயம்?
3: உங்களை பத்தி மூணு விஷயம் நல்லபடியா.
4: அதாவது நான் நைட்டு சீக்கிரமா தூங்கிடுவேன், பார்க்க
3: மாட்டேன்.
4: அதுக்கடுத்தது நான் நல்லா சாப்பிடுவேன். அம்மா சொன்ன பத்தி கேட்பேன்.
3: நாலு சொல்றீங்க, அப்ப நாலு ஒரு பொய் நல்லா சும்மா போன் பார்க்க மாட்டேன்னு சொன்னா. ஓகே ஓகே, ஒரு பொய் இருக்கு இல்லையா? ஒரு பொய் இருக்கப்பா. என்ன கேஸ் அந்த பொய்? என்னது என்னதுனா? ஓகே, வேற யாரும் அவங்க போய் சொல்ல போறீங்க?
4: வருவாங்களா?
3: உங்களை தவிர வேற நண்பர்களே கிடையாதாம். இது ஒரு பொய் இருக்கு.
4: சந்திரமுகி
3: வரைக்கும் ஓகே தான் இருக்கு. அடுத்த ப்ளூ சொல்றேன். ஹீரோ வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்.

0: சந்திரமுகி
1: தேர்ட் மூவி வந்து ஒரு சின்சியரான ஐபிஎஸ் ஆபீஸ் இருக்கும், ஒரு கிரிமினல், ஒரு சயின்டிஸ்ட் கிரிமினல் தான் படமே, அந்த நடக்கிற கேம் தான். இதுல வந்து வில்லன் வந்து ஹீரோ வந்து வில்லன் தேடி போக மாட்டாங்க, வில்லன் தான் ஹீரோ ஹீரோ தேடி வருவார். ரெண்டாவது முடிஞ்சு போய் ஹீரோக்குள்ள ஒரு சிப் வச்சு அவர் என்ன பண்றாருன்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு வில்லன். ஓகே பாய், சரி இந்த கேம் இங்கே போக முடியுது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கேம் ஆடுவோமா, என்னன்னா ஆரம்பிக்கலாமா? கேள்விப்பட்டிருக்க அதே மாதிரி இங்க போனாலும் இந்த பக்கம் அதே ஆகுதா, இந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் குடிச்சு போச்சு, இது மாதிரி மன்னிக்க முடியாது, நீங்க அவுட்டு. அஞ்சு முடிச்சிருக்குப்பா, அஞ்சு சிக்ஸ் ஏழு எயிட்
2: ஒன்பது
1: ஒன்பது பதினொன்னு பதிமூணு
2: பதினஞ்சு
1: பதினேழு இல்ல இல்ல நாம நேரம் மாத்திப்பா, ஆர்டர் மாத்திப்பேன். பதினேழு எயிட்டீனா எயிட்டீன்
2: முப்பது
1: முப்பத்தொன்னு 42 எல்லாம் பாட்டு எல்லாம் கேப்பீங்களா? பாட்டை படிக்க போறேன், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, பாட்டு தாளம் போகுது, கடிகாரம் ஓடுது, உன்னை மாத்திக்கு நேரம் எப்போ வானத்தில் எத்தனை நாள் பார்ப்பது? தனியாக இருந்து வெறுப்பாகி போட்டேன், பத்த கண்ணு பத்தாமலே ஒன்ன ரசிக்கிறேன், எல்லாருங்க தாங்காமலே துண்டா
2: விழுகிறேன்.
1: இன்னொரு கேம் நாடுவோமா? என்னன்னா வந்து ராங் ஆன்சர் ஒன்லி லைனா போவோம்.

0: ரைட் ஆன்சர் சொல்றவங்களோ கொஞ்சம் ரிலவென்ட் ஆன்சர் சொல்றவங்களோ அவுட், கொஞ்சம் ரிலவென்டா கூட இருக்க கூடாது. ஓகேவா? கான்ட்ராஸ்டா இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? சூரியன் தினமும் என்ன திசையில் இருக்கும்? நம்ம உடம்புல இருக்க இதய நிஜமா என்ன பண்ணுங்க? என்ன ஓ மை காட், சரி ஓகே. ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? சூடா ஒரு கப் காபி குடிச்சா என்ன மாற நடக்கும்? மயில ரொம்ப நன்றி, என்ன ஆகும்?
1: அளவழிக்கும்.
0: என்ன பிரின்சிபல் பறக்கிறதுல சமையல்ல போற உப்பு என்ன டேஸ்ட் இருக்கும்?
1: சிச்சிப்பா இருக்கும்.
0: மீன் பொதுவா எந்த இடத்துல வாழும்? ஓகே, மூணு பேரு அவங்க அவுட்டு, மூணு பேர் அவுட்டு. ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஓகே சரி, மனுஷன் உயிர் உயிர் வாழ்றதுக்கு என்ன காத்து தேவைப்படுது?
1: புரியல.
0: மனுஷன் உயிர் வாழ என்ன காத்து தேவைப்படுது?
1: இரவு காத்து.
0: இரவு காத்தா? ரோட்ல டிராவல் சிக்னல் ஏற எட்டுல போறாங்க.
1: என்ன
0: பத்தலாம் போட்டா நிக்க மாட்டீங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டிக்கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே.
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.
5: ஏய், இங்க தாதா கிங். எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 5:24, 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் ஆலிகையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து ஆர்ஜே ஜார்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டையும் வந்து அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகா இதுக்கு முன்னாடி பேசினவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்ப அடுத்தது அவர் யார்கிட்ட பேச போறாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: சுரேஷ், சதீஷ்,
2: ரேஷ்மா,
1: மஞ்சு, மோகன்,
2: லட்சுமி.

0: இளவரசி ஆனந்த் ஓகே உள்ள வரும்போது ஓர்க்கெல்லாம் பேரு கேட்டுக்கலாம். ஓகே எனக்கு யாரும் சரி இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க?
1: சுத்தி பார்க்க
0: சுத்தி பார்க்க தேவை பேசுறாங்க

0: அவங்க பேசுவாங்க அதே தமிழா இருக்காங்க. ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஷோவே முடிஞ்சு போயிடும், நம்ம டைரக்டா அப்படியே கதட்டுக்குள்ள போயிடலாம். சரி ஓகே, நம்ம ஒரு இது வந்து அலிவுடு சொல்ற ஒரு கேம், நிறைய ஃபன் மூமெண்ட் ஃபன் குட்டி குட்டி கேம்ஸ் தான் வச்சிருக்கேன். முதல்ல ஒரு கேமோட ஆரம்பிக்கலாம். யாரெல்லாம் அசன் லைஃப் வச்சிருக்கீங்க அவங்க மட்டும் சொல்லுங்க. அசன் இருக்கட்டும், அசன் லைஃப் மட்டும் ஒரு கேம் என்னன்னா, உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லணும். நல்ல விஷயமா, நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு நீலாம் பார்க்க பிடிக்கும், நல்லா சமைப்பேன், ஏதாவது ஒரு மூணு விஷயம். அது ரெண்டு உண்மை ஒரு பொய், அந்த ஒரு பொய்யாருமே நீங்க உங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்க போறோம். யார் வரீங்க, யார் வரீங்க, யார் வரீங்க?
1: உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம், நல்லா சமைப்பேன், நல்லா தூங்குவேன், தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன், நான் எல்லாம் பாத்து படிக்கிறேன்,
2: ஒண்ணு
1: விளையாடுவீங்க, ரெண்டு ஒரு பொய் இருக்கா சார், நல்லா சாப்பிடுவாங்களா, நல்லா விளையாடுவாங்களா, சண்டை போடுவாங்களா, ஒரு பொய் இருக்கா, என்ன பொய்? சமையல் தான் சமைய மாட்டாங்க. அது நம்ம அவங்களே கேட்டுக்கலாம், அப்படி என்ன சொல்றாங்க, சொன்னது கரெக்டா?
0: அவருக்கு அது கரெக்ட்ன்றாங்க. சரி ஓகே, நம்ம ஒரு இன்னொரு கேம் ஒன்று ஆரம்பிக்கலாம். எப்படி தெரியுமா, ஒன்னு ரெண்டு மூணு ஒன் டூ த்ரீ இருக்கு இல்லையா? இப்போ சார் வந்து ஒன் சொன்னாருன்னா நீங்க ரெண்டு, நீங்க ரெண்டுன்னா நீங்க வந்து இங்கிலீஷ்ல த்ரீ, நீங்க த்ரீனா நீங்க நாலு,
1: லைனா வரணும். பசங்க ஃபுல்லா விளையாடுவாங்க, கடைசியில யாரு மூணு பேர் நிக்கிறீங்களோ ஆரம்பிக்கலாமா? ஓகேடா, ஒருத்தவங்க தமிழ், ஒருத்தவங்க இங்கிலீஷ், ஆரம்பிக்கலாம். வரலாம் தம்பி, நீ ஆரம்பி தம்பி. நம்பர் ஒன்
2: ஒன்
1: ஒன் நீடா
2: ரெண்டு,
1: சூப்பரா ரெண்டு,
2: த்ரீ
1: யாருக்கான வருவேன், த்ரீ அவுட். தமிழ் தானே வரணும், போர் முடிச்சிருக்கு, போர் முடிச்சிருக்கு,
2: அஞ்சு
1: அஞ்சு
2: சிக்ஸ்
1: பதினஞ்சு

ஞாபகம் தீட பிறகு 1000 வாங்கினேன். பிரதீப் குமார் சாங்.

0: வானத்தில் எத்தனை நாள் பார்ப்பது அன்றாடம் வந்து போக்க இயங்குது, பாராமல் போகும் நாட்கள் வீணன பாகஸ்தான். சொல்ல போனால் என் நாட்களை இந்த பாட்டு பார்க்கலாமா, கூகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடு என்று சொன்னால் பாடாதம்மா, சோழமையில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடு என்று சொன்னால் ஆடாதம்மா. கல்யாணம் பாடுறீங்களா பாரு பாட்டுக்குள்ள பாடுவாரு, கூகின்ற குயிலை பாடுறீங்களா, அதெல்லாம் சேர்ந்து பாடுமா,
1: கூகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடு என்று சொன்னால்
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர், எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நேரம் 5:53. FM ரெயின்போவின் அலையோடு விளையாட நிகழ்ச்சியில அடுத்ததா ஜார்ஜ் யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
7: நீங்க குட்டி கேமோட ஆரம்பிக்கலாமா? என்னன்னா, உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ண போறீங்க? உங்களை பத்தி ஒரு 3 விஷயம் சொல்லுவீங்க. கைண்ட் ஆஃப் எனக்கு கார்ட் பொறி பிடிக்கும், எனக்கு நிலா பிடிக்கும், எனக்கு வந்து நைட்ல வந்து வாக் பண்றது பிடிக்கும், பைக் ரைட் பண்றது பிடிக்கும். எதனா உங்களை பத்தி ஒரு 3 நல்ல விஷயங்கள் சொல்லணும். அதுல ஒரு பொய்ய ஒழிச்சு வைக்கணும். ஆனா 2 உண்மை, 1 பொய். அந்த பொய்ய மீதி இருக்கிற 4 நட்பு கண்டுபிடிக்குதா அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, முதல்ல யாரு அவங்களை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா யாருமே சொல்ல மாட்டீங்க. ஒருத்தவங்க தான் கை காட்டுவீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு வேலை சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பிளீஸ் ஒன் தட் ஒன் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. உங்களை பத்தின ஒரு 3 விஷயம், 2 உண்மை, 1 பொய். நல்லபடியா சொல்லுங்க. நீங்க எல்லாம் பிடிக்கும், நான் ஒரு பெட்ல ஒரு நல்லா சாப்பிடுவேன்.

0: நைட்டு சீக்கிரமா தூங்கிடுவேன், இவ்வளவு விஷயம் கொடுக்குறேன்னு ஒன்னு கூட உங்களுக்கு தோணலையா? சரி உங்க நீங்க பண்றது சொல்லுங்க. நிசப்தம், ஒரே அமைதி காக்கிறது. நீங்க சொல்லுங்க சிஸ்டர், அவங்க செட்டிங் ஆக மாட்டாங்க போல் இருக்கு. நீங்க ஏன் செட்டிங் ஆக மாட்டீங்களா? இவ்வளவு பேர் எப்படி அவங்களும் சொல்ல போறதுல இன்னைக்கு என் தேங்கையை தீப்பத்துல வச்சு எரிக்க போறீங்கன்னு கொஞ்சம் நேரத்துல. நீங்க என்ன கேம காப்பாத்திக்கணும் சிஸ்டர்.
1: எனக்கு சாங் கேட்க பிடிக்கும்.
0: அப்பா
1: சாப்பிட பிடிக்கும்.
0: சாங் கேட்க பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும். நெக்ஸ்ட்
1: வந்து பிளேன் பிடிக்கும்.
0: என்ன செஞ்சோம் சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்ன சொல்ல போறீங்களா மிஸ்டர்? கண்டுபிடிச்சா சொல்றீங்களா? வேணாமா, நீங்க சிரிக்கும் போதே கண்டுபிடிச்சேன். நம்ம வேற ஒரு செக்மெண்ட் போலாம். என்னன்னா மூவி சம்பந்தப்பட்ட ஒரு கேம். நான் ஒரு மூவில நடிச்ச ஒரு நாலு பேரோட இமேஜ் காட்டுவேன். அந்த இமேஜ் வந்து எந்த படத்தோட கனெக்ட் ஆகுது, இது என்ன படம் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா, இதை பிடிங்க அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து அனுப்பாமா, செகண்ட் பிக்ல வந்து கௌதம் மேனன், தேர்ட் பிக்ல வந்து கயிறு லோகர், ஃபோர்த் பிக்ல வந்து மிஸ்கின் இருக்காரு. ரொம்ப வேகமா சொன்னீங்க. ஆனா தப்பு இல்ல, லவ் டுடேக்கு அப்பாடா கரெக்ட் டிராகன் தான் வராங்க. அவங்க ரெண்டு படம் ஃபுல்லா ஒண்ணு சொல்றாங்க. இப்ப ஒண்ணே ஒண்ணு மிச்ச விட்டுருக்கீங்க. சரி, வாங்க எங்க கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து கிரிஷா, செகண்ட் பிக்ல வந்து சிம்பு, ஃபோர்த் பிக்ல அபிராமி மேம், ஃபோர்த் பிக்ல நாசர் சார். நாலு பேர் ஒரு படத்தை கரெக்டா வராங்க. என்ன படம்? அதே தான் அதே தான். நீங்க எப்பவுமே வேக மாதிரி தப்பா சொல்லுவீங்க. வாங்க. சரி, ஹீரோ வந்து கமல் சார். சரி, படத்தோட பாதி பேர் நான் சொல்றேன், மீட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன், அக்னி. இது மாதிரி எக்ஸாம்ல சொல்ல மாட்டாங்க தெரியுமா? அடுத்ததுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து சிங்கம் புலி, செகண்ட் பிக்ல வந்து இவர் சரவணம், தேர்ட் பிக்ல வந்து என்ன படம்? ஓகே, கரெக்ட். ஓ, எல்லாம் சேர்ந்து பாத்தீங்களா? அப்படியா? அதான் கரெக்டா லவ் டுடே சொன்னீங்களா? சரி, நான் அடுத்த இது ஆட்டோ, ரகுவரன் சாரு, ஜெயராஜ் சாரு, நக்மாமன், நாலு பேரும். அடுத்த படம் போமா? ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து பசுபதி சாரு, செகண்ட் பிக்ல ஒரு கபடி விளையாடுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, கபடி கேட்டிருக்காரு. தேர்ட் பிக்ல அனுப்பாமா, ஃபோர்த் பிக்ல வந்து அமீர், டைரக்டர் அண்ட் ஆக்டர். அதேதான் அதேதான். என்ன படம்? நாலு பேர்
1: உட்பட்டாங்க.
0: பிரபு, செகண்ட் பிக்ல பாக்கியராஜ் சார், தேர்ட் பிக்ல வந்து திருஷா மேம், ஃபோர்த் பிக்ல வந்து சந்தானம் சார். நாலு பேர் ஒரு படத்துல கனெக்ட் ஆகிறாங்க. இது ஒரு மிட் மூவி, 2000 காலகட்டத்தில் வந்த படம். ஹீரோ வந்து
1: பேர்
0: என்ன சொன்னீங்க? அதை கொடுங்க. நான் வந்து ஒரு பாட்டை பறிச்சு காட்ட போறேன்.

0: என்ன பாட்டு நீங்க சொல்ல போறீங்க? ஓகேவா? என்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்க? மண்ணை தூறல் தேர்ந்து முன்னே வாசம் பார்க்கிறேன், என கண்டுபிடிக்க முடியல. மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன், இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் என்றும் கேட்கிறேன். இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க. பாருங்க, தன் பாசை பேசினால் நான் என்ன செய்வேன், இதுக்கு நான் முதல்ல சொல்லணும் போல் இருக்கு. வானத்தை பாருங்க, மேகமா இருக்குல்ல, நான் வானத்தை பாரு. ஓ, வானம் ஒரு வீட்டில் நாம் இருந்து ஓரிலையில் நம் அடுத்து யாரை போல் நான் என்னை பார்க்கிறேன், ஏதும் இல்லாமலே இயல்பாய் தொடர் போல் தெளிவாய், நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன், கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இதுவரையும் கண்டுபிடிக்க மாட்டேங்க, தெரியும் ஆர்ட்லைன் பாருங்க. இது காலின் இடையிலே உரத்தும் போயாய் படம் பேர் 96 பாட்டு யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல கரைக்கு அந்த பிறகு பார்க்கலாம். மதுரை பதியை மறந்து உன் மடியில் பாய்ந்து, உங்க பேர் என்ன சொன்னீங்க? திருப்பிக்கிட்டே சூப்பரா பாடுறாங்க காயத்ரி. லாஸ்ட் சாங், அடைமழை வரும் அதில் நனைவுமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஊர் போறதுக்கு இரு தூக்கம். ஒரு பாட்டு அங்கதான் பாட்டு பாடுங்க. அஞ்சு செகண்ட்ல அஞ்சு ஹீரோ பேர் சொல்லுங்க.
1: விஜய், சூர்யா,
0: தனுஷ். அஞ்சு செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே, நாலு செகண்ட்ல நாலு வில்லன்.
1: ரகுவரன், சேதுபதி.
0: ஓகே, நாலு செகண்ட்ல
2: மூணு செகண்ட்ல மூணு ஹீரோயின் பேர்
0: ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு என்ன பாட்டு டக்குன்னு வர மாட்டேன்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: கூழு, சுண்டலு, வேர்க்கடலை, வத்தக்கறி, வடுமாங்கா, சுண்டக்கஞ்சி, சுட்டவாழை, மக்காச்சோளம், நீர்மோறு, பேட்டரி தண்ணி, இளநி, எராத்தொக்கு, உப்பு கண்டம், பழைய சோறு, டிகிரி காப்பி, இஞ்சி மரப்பா, கடல் முட்டாய், கமரகட்டு, வெள்ளரிக்காய், இளந்தப்பழம், குச்சி ஐஸ், கோழி சோடா, முறுக்கு, பஞ்சு முட்டாய், கரும்பு சாறு, மிளகா பஜ்ஜி, எள்ளு வடை, பொறி உருண்டை, ஜிகிரு தண்டா, ஜீரா தண்ணி, ஜவ்வு முட்டாய், கீரை வடை, கிர்னிப்பழம், அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில், பள்ளி முட்டை, பப்பாளி, புகையலை, போதப்பாக்கு, புண்ணாக்கு.

0: நாத்தனாரு மாமியாரு மாமனாரு ஓரகத்தி சக்காளத்தி தம்பிக்காரன் தங்கச்சி சித்தப்பன் பெரியப்பன் பாட்டன் முப்பாட்டன் பேத்தி கொள்ளு பேத்தி பேரன் கொள்ளு பேரன் பொண்டாட்டி வப்பாட்டி நல்ல புருஷன் கள்ள புருஷன் மச்சி நச்சி மாமனாரு கொழுந்தனாரு கொழுந்தியா மூத்தாரு பாட்டி பூட்டி அக்கா பொண்ணு அத்த பொண்ணு காதலன் காதலி டாவு டைம் பாஸ் தாய் மாம பங்காளி தம்பி புள்ள தத்து புள்ள சகல சம்பந்தி முறமாம முறப்பொண்ணு தலைச்சம்புள்ள இளைய புள்ள மூத்ததாரம் இளையதாரம் தொடுப்பு ஒன்னு விட்டது ரெண்டு விட்டது ரத்த சொந்தம் மத்த சொந்தம் ஜாதிக்காரன் பொண்ணு எடுத்தவன் பொண்ணு தந்தவன்
1: இதல்

காதல் தோல்வி கடுப்பு எக்ஸாம் ஃபெயில் எரிச்சல் வெறுப்பு வேதனை கோபம் பிரிவு நஷ்டம் படபடப்பு பழிவாங்கல் பாவம் போட்டு கொடுத்து பொறாம கிண்டலு எழப்பம் எச்ச புத்தி இருமாப்பு சகுனி வேலை சதி செயல் கோல் மூட்டல் குறுக்கு புத்தி ஒட்டு கெட்டல் ஓர வஞ்சன பொய் புழுகு முட்டை டகுல் வேலை டப்பாங்குத்து அறக்கத்தனம் பீலா பில்டப் பிசாத்து கொள்ளி கண்ணு குசும்பு சின்னத்தனம் சிண்டு முடி அல்லக்கை அல்போன் டேருமாறு டிமிக்கி ஊழ உதார் ஒப்பாரி ஜால்ரா ஜர்க்கடித்தல் திருட்டு வேலை தில்லு முள்ளு சண்டித்தனா.

குப்புசாமி, கோன்சாமி, முன்சாமி, முத்துசாமி, கிருஷ்ணசாமி, மாடசாமி, மயில்சாமி, வேலுசாமி, வீராசாமி, கண்ணுசாமி, கருப்புசாமி, மலச்சாமி, பழனிசாமி, குருசாமி, கோட்டசாமி, சின்னசாமி, பெரியசாமி, ஆரிசாமி, அழகுசாமி, அப்பாசாமி, கொண்டசாமி, வேட்டசாமி, வெங்கடசாமி, தங்கச்சாமி, பெருமாள் சாமி, நாராயணசாமி, சிவச்சாமி, சீனுசாமி, சடையச்சாமி, சந்திராசாமி, வெள்ளச்சாமி, குயில்சாமி, குமாரசாமி, கோதன்சாமி, அங்குசாமி, துரச்சாமி, பொண்ணுச்சாமி, ஐயாச்சாமி, அண்ணாச்சாமி, நல்லசாமி. மே மே மே.

0: TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10

0: மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நட்டாம பேசுங்க நட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: டாடா
1: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.

0: நேரம் 6:05. எஃப் எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில ஆர்ஜே ஜார்ஜ் வந்து கடைசியா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: என்ன சொல்ல போற, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தாண்டி வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு நான் கடை மூட்டி நினைவு கேட்டுறேன். டாடா பாய் பாய் சீ யூ.
0: நிலையத்திலிருந்து அலையோட விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் காயத்ரி. தேங்க்யூ ஜார்ஜ்.

0: இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் அஞ்சலாகும்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
3: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
3: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
3: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி

0: போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுச்சேரியில் பாய்மர படகு மூலமான NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவையின் அலுவல்கள் மீண்டும் தொடங்கியபோது மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இம்மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தேர்வு சீர்திருத்தங்களுக்கான முதல் படிதான் பொது தேர்வுகள் திருத்த மசோதா என்று சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறினார். முக்கியமான இம்மசோதா மீது விரிவான விவாதங்களுக்கு தேவையிருப்பதாகவும் இத்தகைய விவாதங்களில்தான் அவையின் உணர்வுகளையும் நாட்டின் உணர்வுகளையும் பிரதிபலிக்க முடியும் என்பதால் எதிர்க்கட்சிகள் விவாதங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னரும் அமளி அடங்காத நிலையில் அவையின் அலுவல்கள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. 2 மணிக்கு அவையின் அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் பேசுகையில் பொது தேர்வுகள் மசோதாவில் மொத்தம் 91 திருத்தங்களை கொண்டுவர உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்திருப்பதாகவும் இதை வைத்து பார்த்தாலே திருத்த மசோதா எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். மசோதா மீதான விவாதங்களுக்கு 6 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் அவையின் உணர்வுகளுக்கு ஏற்ப நேரத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். அதன் பின்னரும் அவையில் அமளி நீடித்ததால் மக்களவையின் அலுவல்கள் மாலை 5 மணி வரையிலும் பின்னர் நாளை காலை 11 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக அலுவல்கள் முதலில் 4 முறையும் பின்னர் நாளை காலை 11 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பொது தேர்வுகள் திருத்த மசோதா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: 2024 பொதுத் தேர்வுகள் சட்டத்தை திருத்தும் வகையிலான புதிய மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. தேர்வு முறைகேடுகள் தொடர்பான காவல்துறையின் புலன் விசாரணைகளை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதிலிருந்து 2 மாதங்களுக்கு உள்ளாகவும் நீதிமன்ற விசாரணைகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து 3 மாதங்களுக்கு உள்ளாகவும் பூர்த்தி செய்ய வேண்டும் என மசோதாவில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஆள்சேர்ப்பு பணிகளுக்கான எழுத்து தேர்வு நடைமுறைகளில் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இத்தகைய தேர்வுகள் குறித்து மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வலுவான சட்ட கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்த மனுக்களை நாளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. காவல்துறையினர் தாக்கப்பட்டதாக அவர்களின் குடும்பத்தினர் தாக்கல் செய்துள்ள மனுக்களையும் விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் போராட அரசியல் சாசனத்தில் மக்களுக்கு உரிமை இருப்பதாக இன்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறினார். நீட் விவகாரம் தொடர்பான மற்றொரு மனு மீது இன்று நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு திரு நந்தன் நீலேகனி தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் இம்மனு குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டி

0: சந்திக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக இவர்கள் பாராட்டியுள்ளனர். தமிழக அரசின் சார்பில் முத்துப்பாண்டிக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக இன்று காரைக்கால் சென்றுள்ள புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1.5 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். துணைநிலை ஆளுநரின் காரைக்கால் பயணம் குறித்து ஒரு தொகுப்பு.
1: துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரி மற்றும் கருகலாச்சேரியில் அறுவடை செய்யப்பட்ட கடல் பாசியை வியாபாரிகளிடம் ஒப்படைத்து விற்பனை வருவாயை மீனவ பெண்களிடம் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மீனாட்சி சுந்தரம், திரு விக்னேஸ்வரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி மற்றும் உயர்நிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மத்திய கடல் மீன்வள நிறுவனத்தால் பயிற்சி அளிக்கப்பட்ட மீனவ பெண்கள் ஏற்கனவே 2 முறை கடல் பாசி வளர்த்து அறுவடை செய்துள்ள நிலையில் தற்போது 3வது முறையாக கடல் பரப்பில் 16 தெப்பங்களில் வளர்க்கப்பட்ட கடல் பாசியை அறுவடை செய்துள்ளனர். காரைக்காலில் அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் கடல் பாசி வளர்ப்பை விஸ்தரிக்க மீன்வளத்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்காலில் தர்மபுர ஆதீனம் சார்பில் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார மையம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து கோசாலை, IAS பயிற்சி மையம், வேதா பாடசாலை மற்றும் மலிவு விலை உணவகத்தையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ராஜசேகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தர்மபுர ஆதீனம் 27வது மகா சன்னிதானம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர்.
0: புதுச்சேரியில் பாய்மர படகு மூலம் தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்ளும் கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் 2026 கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் என்கிற மொட்டையப்பன், NCC குரூப் கமாண்டர் திரு ஆஷிஷ் திவாரி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இன்று தொடங்கியுள்ள இந்த கடல்சார் பயணம் வரும் செப்டம்பர் 27ம் தேதி வரை மொத்தம் 63 நாள் நடைபெற உள்ளது. புதுச்சேரி, கடலூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், சென்னை உட்பட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த 800 கிலோமீட்டர் பயணத்தில் நாடு முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 NCC மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று சுத்திக்கேணி பகுதியில் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை அவர் ஆராய்ந்தார். மாணவர்களுக்கான கழிப்பறைகளை அவர் பார்வையிட்டு சுத்தமாக பராமரிக்க அறிவுறுத்தினார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாணவர்களிடையே கலந்துரையாடிய திரு குலோத்துங்கன் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். வாழ்க்கையில் முன்னேற ஒழுக்கம் மிக அவசியம் என்றும் அவர் கூறினார். பள்ளிகளில் மாதம் ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகளை நடத்த வேண்டுமென்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2ம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் காரைக்கால் பட்டினச்சேரியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுச்சேரியில் பாய்மர படகு மூலமான NCC மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி, ஏ சரி, காடியும் பின்னையும் கூட.

0: நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ், எங்க போறேன் கேக்கலையா? நோ ஷேரிங்.
0: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22 ஒரு நொடி. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புது. எஸ் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எஃப்எம் ரெயின்போல நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணணும். 2271760 மற்றும் ஒரு எண் 2275230. வெளியூர் நேயர் இல்ல மொபைல்ல இருந்து கால் பண்ணவங்களா இருந்தா 0413 இந்த புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ அதுக்கெல்லாம் முன்னாடி டியூட் திரைப்படத்தில் இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: நேயர்களே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:50 கேட்கலாம்.

0: எஸ் மனம் விரும்புற நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன் மாலை வணக்கம்.
0: பொன் மாலை வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: இந்த படத்துல வர பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க கொடுக்க போற பாடல் சில்லந்து தீப்பொறி பற்றும் இந்நேரம் பாடல் வழியே வருவது ஏழுமலை. இது பெற்ற இன்னொரு பாடலும் இருக்கு, அது வேற படம். நன்றி
0: நன்றி நன்றி சார், உங்களுக்கான பாட்டு FM Rainbow கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி
1: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனம் விரும்புது. எஸ், இன்னைக்கு மனம் விரும்புது நிகழ்ச்சியில நிறைய நேர் லைன் வந்துட்டே இருக்காங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன விருப்ப பாடல் கேக்குறாங்க, யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
2: கண்ணன் சார், நலமா இருக்கீங்களா?
3: என்ன
2: படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
3: படம் வந்து ராஜாதி ராஜாங்க, பாடல் வந்து மீனம்மா மீனம்மா.
2: மீனம்மா மீனம்மா, இந்த பாட்டு உங்களுக்கு வேணுமா?
3: ஆமா, கண்கள் நீ அம்மா.
2: ஓகே சூப்பர், அடுத்த வரியும் சொல்லிட்டாரு. சோ உங்களுக்கான பாடல் FM Rainbow கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார், கால் பண்ணதுக்கு.
3: நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 6:37:26. நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: எஸ் நேரம் 6:37:52 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புதல் நிகழ்ச்சி கேட்டுருங்க. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர், வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், தவளத்திலிருந்து மதியழகன் பேசுறேன் சார்.
0: மதியழகன் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன படத்துல இருந்து?
1: ரோஜா கோட்டம் படத்துல இருந்து, புத்தம் புது ரோஜா சாங்.
0: ஓகே, ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நேரம் 6:43:45 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க மனம் வரும்போது. எஸ் உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2275230 என்ற இந்த எண்கள்ல. ஸோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் எங்க இருந்து சார்?
5: அரியலூர் மாவட்டம் கோட்டை கமல் பேசுறேன் சார்.
4: ஓகே, அரியலூர் மாவட்டம் கோட்டையில இருந்து கமல்.
5: ஆமா சார்.
4: ஓகே, என்ன படத்துல பாடல் வேணும் இன்னைக்கு?
5: படம் இதயம் பாடல் பூங்கொடிதான் பூத்ததம்மா. அந்த பாடல்
4: வாவ், இதயம் திரைப்படத்துல இருந்து பூங்கொடிதான் பூத்ததம்மா உங்களுக்கான பாடல். இதோ நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
5: நன்றி
4: நன்றி சார்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேரம் 6:50 மூன்று நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க மனம் வரும்போது. நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டு வந்திருக்க நேயர், வணக்கம். யார் எங்க இருந்து?
1: சார், பண்டூட்ல இருந்து வீரப்பெருமநல்லூர் சார். வீரப்பார்.
0: வீரப்பார்ல இருந்து. உங்க பெயர்?
1: சுந்தரமூர்த்தி.
0: சுந்தரமூர்த்தி சார், உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன படத்துல இருந்து?
1: அரகாட்டுக்காரன் மாங்குயில பூங்குயில.
0: ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: விருப்ப
0: படல எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: சார் நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன படத்துல இருந்து சார்?
1: காதல் சுகமானது என்ற திரைப்படத்துல இருந்து, அடி சுடிதார் என் சுகமானது.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார் உங்களுக்கு.

0: இனி தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 2024 பொது தேர்வுகள் சட்டத்தை திருத்தும் வகையிலான புதிய மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. மசோதா மீதான விவாதங்களை தொடக்க விடாமல் எதிர்க்கட்சியில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர்

திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காரைக்கால் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1.5 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். பட்டினச்சேரி மற்றும் கருகலாச்சேரியில் அறுவடை செய்யப்பட்ட கடல் பாசியை வியாபாரிகளிடம் ஒப்படைத்து விற்பனை வருவாயை மீனவ பெண்களிடம் வழங்கி பாராட்டினார். காரைக்காலில் தருமபுர ஆதீனம் சார்பில் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார மையம் அமைக்கும் பணிகளுக்கும் துணைநிலை ஆளுநர் அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரியில் பாய்மரப்படகு மூலம் தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்ளும் கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் 2026 கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். வரும் செப்டம்பர் 27 வரை மொத்தம் 63 நாட்களுக்கு இப்பயணம் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 7:44 நடுகள் ஆகிட்டு இருக்கு. எஃப் எம் பிரைன் போல கேட்டுருக்கீங்க மனம் விரும்புது. எஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், அறிவிப்பாளர் எனக்கு எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: நான் தென்பேர் கணேஷ்ராஜா.
0: ஓகே, என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: போக்கிரி படத்துல இருந்து.
0: ஓகே,
1: ஆடுங்கடா என்ன சுத்தி அய்யனாரு வெட்டி கட்டி.
0: ஓகே, ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு?
1: அய்யனார் பண்ணுங்க உப்பு போட்டுக்கிறங்க.
0: ஓகே ஓகே,
1: ஆமா முடிஞ்சது. இந்த பாடல வந்து விவேகானந்தன், தமிழரசன், முனுசாமி, சிவா இவர்களுக்காகவும் படம் விழா குழுவினருக்காக.
0: ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான பாடல் போக்கிரி திரைப்படத்திலிருந்து. நன்றி சார்.
1: நன்றி.

0: நேர்களே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரம் 7:09:23 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. மனம் வரும்போது எஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன விருப்ப பாடல் கேட்கறாங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம், யார் இங்க இருந்து?
5: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: ஓகே, உங்களுக்கு என்ன படத்துல பாடல் வேணும் சார்?
5: எனக்கு வந்து காக்க காக்க இந்த திரைப்படம், சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்களுடைய காம்பினேஷன். அதுல இருந்து ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, அருமையா இருக்கும். இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் ஹரிஸ் ஜெயராஜுடைய இசையும் ரொம்ப அற்புதமா இருக்கும்.
4: ஓகே, அது மட்டும் இல்லாம பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல்ல சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம் சார்.
5: தேங்க்யூ சார்.
4: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
6: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி

ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப் பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் நாளை வரை கன முதல் மிக

கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தனியா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:36 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் வரும்பதே நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டு கால் பண்ணிருக்கோம் நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து? மாலை வணக்கம்.
4: திருப்பத்தூர் மாவட்டம் வேமக்குளம், சிவகுமார் சார்.
1: என்ன படத்துல பாட்டு வேணும் சார்?
4: சார், நீங்க நிகழ்ச்சியில இந்த எஜமான் படத்துல இருந்து அடி ராஜ்குமுத்து ராக்கமா, இந்த பாடல் வந்து எங்க எஜமானாக இருக்கும் அருள்ராஜ் அவர்களின் குடும்பத்திற்காக.
1: நன்றி சார், உங்களுக்கான பாட்டு எஜமான் திரைப்படத்துல இருந்து கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
4: ஓகே ஓகே, நன்றி பாரு.

0: நேரம் 7:30. நேர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: மனம் விரும்புத நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார், புவனகிரில இருந்து விரும்பி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்களும் நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார்.
0: சோ என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும் சார்?
3: சின்ன பசங்க நாங்கள இருந்து ஜோடி நல்ல ஜோடி அந்த பாட்டு போட்டுருங்க சார்.
0: ஏன் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுக்கு?
3: சித்திரமா வயசு ரொம்ப நல்லா இருக்கும் சார் கேட்கறதுக்கு.
0: ஓகே, இதோ உங்களுக்கான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி.

0: நேரம் 7:36, 3 நொடிகள் ஆயிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க மனம் வரும்போது நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஜனாசார் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: நீங்க அருமையா உங்களை நல்லா இருக்கு, அறிவிப்பு ஃபுல்லுமே நல்லா இருக்கு, எல்லா இதுலயுமே எல்லா நிகழ்ச்சியும் சூப்பரா பண்றீங்க.
0: நன்றி சார், நன்றி சார்.
1: எனக்கு வடகோட்டி படத்துல
0: ஓகே
1: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன்
0: யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே இந்த பாட்டு எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:30 கேட்கலாம்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்பதே.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 7:45 ஆயிட்டு இருக்கு. எஸ் மனம் விரும்ப நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர், வணக்கம். யார் இங்க இருந்து?
3: முன்னிரவு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
3: முன்னிரவு வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: ஓகே, என்ன படத்துல பாடல் வேணும் சார்?
3: படம் எங்க ஊர் மாப்பிள்ளை.
0: ஓகே,
3: பாடல் வானத்தில் இருந்து வெளியேறதம்.
0: ஓகே, இதோ உங்களுக்கான பாட்டு எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். கால் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார்.
3: மிக்க நன்றி சார்.
0: ஓகே சார்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 7:54 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனம் வரும்போதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார், நான் பாண்டிச்சேரி வெங்கட நகர்ல இருந்து ஆனந்தி பேசுறேன் சார்.
0: ஓகே ஆனந்தி மேடம், நலமா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கும் சார, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சார்?
0: எல்லாரும் எஃப்எம்ல சூப்பரா இருக்கும். என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும் மேடம்?
3: எனக்கு நீலமலர்கள் படத்துல இருந்து அந்த பாட்டு சார், அது நல்லா இருக்கு சார். மழலை, எங்க வீட்டுல 3 மழலை இருக்காங்க.
0: ஓகே, யார் எல்லாம்?
3: திவனேசன், கலாதேவி, மகிழினி, 3 பேருக்காகவும் சார்.
0: ஓகே, இந்த பாட்டு அவங்க எல்லாருக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
3: ஆமா சார்,
0: நன்றி மேம், நன்றி மேம்.
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ.

மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். மே மாதம் திரைப்படத்திலிருந்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: இனி தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 2024 பொது தேர்வுகள் சட்டத்தை திருத்தும் வகையிலான புதிய மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. மசோதா மீதான விவாதங்களை தொடக்க விடாமல் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளிலும் அலுவல்கள் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் தொழிற்கல்வி சூழலை வலுப்படுத்துவது குறித்து தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி சபை NCVET இன்று புதுடில்லியில் திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகங்களுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தியது. உலக அளவில் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் நாடாக இந்தியாவை மேம்படுத்துவது குறித்து மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா விமான சேவை நிறுவனத்துடன் ஒத்துழைப்பு உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காரைக்கால் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1.5 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். பட்டினச்சேரி மற்றும் கருகலாச்சேரியில் அறுவடை செய்யப்பட்ட கடல் பாசியை வியாபாரிகளிடம் ஒப்படைத்து விற்பனை வருவாயை மீனவ பெண்களிடம் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் பாய்மர படகு மூலம் தேசிய மாணவர் படையினர் மேற்கொள்ளும் கடலுக்கு போவோம் ஸ்வர்ணம் 2026 கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அம்மன் டிஆர் YTMT கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: நம்ம புதுவையில இருக்க அரிக்கை மேடு பத்தி தெரியுமா?
7: தெரியாது சார்.
6: கோரி மேடு
7: தெரியவே தெரியாது சார்.
6: கீழூர், அரியூர், பங்கூர்
7: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
8: கவலைய விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM Rainbow புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: climbed 776 points to close at 76,836, while the Nifty rose 229 points to settle at 23,996. The broader market at the National Stock Exchange also gained in line with the frontline indices. In the forex market, the rupee appreciated by 67 paise to end at 95.89 rupees against the US dollar. With Ayushi's report, Gaurang Dhawanlal for Akashwani News.
1: Indian astronomers, along with their international collaborators, have reported the rare discovery of a blue straggler star, or BSS, caught in the act of formation. This has provided direct evidence of how such stars are created. BSS are a peculiar class of stars found in star clusters that appear hotter, brighter, and more massive than their peers. And now, before we end the bulletin, the headlines once again. Public Examinations Amendment Bill introduced in Lok Sabha proposing stricter action in paper leak cases. Both Houses of Parliament witnessed repeated adjournments amid ruckus by the opposition on alleged police action during protests over NEET issue. UP government sets up four-member SIT under IGP to investigate alleged Ram Temple Trust donation embezzlement. Supreme Court directs to include forensic auditor in team. New Delhi summons Ukrainian ambassador lodging strong protest over death of an Indian national in vessel attack. Deep depression over northwest Bay of Bengal triggers widespread torrential rainfall across Odisha. Orange alert for heavy rainfall issued across North India. And in Commonwealth Games, weightlifter Gyaneshwari Yadav clinches silver in women's 53-kilogram category. That's all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இதழியல் துறை சார்ந்த படிப்புகள் மற்றும் அதற்கான வேலைவாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பா நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாய்ப்புகள், மேலும் அனிமேஷன், கிராபிக்ஸ் போன்ற டிஜிட்டல் தளத்துல தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் சார். நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகரா பெண்களும் இதழியல் துறையில சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னு. இந்த சூழல்ல இப்போ இதுல வந்து பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப பார்க்கிறேன். என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில வந்து வரும்போது ஒன்னு ரிப்போர்ட்டிங் சைட்ல போறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்னு நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
5: மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம், ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா மொழி ஆளுமை குறைவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டுற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா வந்து ஒரு காலத்துல வந்து ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா வந்து பிலிம் ரிவியூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அதுல வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்றவங்க தான் பவர் உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக் வந்து நான் வேலை பார்த்த நிறுவனத்திலே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு பிலிம் ரிவியூ கவர் பண்ண சீப் ரிப்போர்ட்டர் அனுப்பினாராம். அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து பிலிம் ரிவியூ நடக்கல, பிகாஸ் தியேட்டர் வந்து ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே மாதிரி டெல்லியில வந்து இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்க ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரெஸ்ட் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் வந்து அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் அவால்வ் ஆயிருக்காங்க. முந்தி வந்து எடிட்டிங்ல வந்து அவங்க நைட் ஷிப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்லயே வந்து மெஜாரிட்டி விமனா தான் இருக்காங்க. இது மாறி போச்சு. ஆனா வந்து இந்த விமனும் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப் சோன்ல இருக்கணும், அதோட நாங்க வந்து போதும், சேஃப் சோன் தான் முக்கியம், பெரிய ஆளா வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் சோன் தான் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா வந்து அது முன்னேற்றம் கஷ்டம். நார்மலா நம்ம சொல்லுவாங்க தெர் இஸ் அ இமேஜினரி கிளாஸ் சீலிங், அதை தாண்டி விமன் போக கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் ப்ரொவைடட் தே ஹாவ் இனிஷியேட்டிவ். அவங்க யாரும் தடை பண்ண முடியாது. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது.
4: நிச்சயமா சார், இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்ப சோசியல் மீடியாலையும் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதுலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்?
5: பேசிக்கலி ஜேர்னலிசத்துல போறவங்க வந்து கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க.

0: அவங்க அடுத்து வந்து அவங்க ஷிப்ட் ஆகிறேன்னா பிஆர் அவார்டு ஷிப்ட் ஆகலாம். அங்கேயே நியூஸ் லெட்டர் கொண்டு வாங்க, இன்டர்னல் பப்ளிக் ரிலேஷன் எக்ஸ்டர்னல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்றதுக்கு தே கேன் ஈஸிலி ஃபிட். மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிட்டு பெரிய பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்வாயர்மெண்ட்ல அவங்களுக்கு நாட்டம் இருந்துன்னா லேட்டர் தே கேன் பி என்வாயர்மெண்டல் ரைட்டர்ஸாகவும் போகலாம், என்வாயர்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாட்டம் இருந்துன்னா. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த மீடியா படிக்கிறவங்க வந்து மோர் தென் ஜேர்னலிஸ்ட் போறதுக்கு பதிலாக நீங்க சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமாக வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் போறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப சமீப காலத்துல இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டி மீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு வந்து அந்த கருத்தியல் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது வந்து அந்த பிரைம் ஜேர்னலிசத்துல இருந்து தேர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். இது அந்த டிசைன் கிராபிக்ஸ் அப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பா எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து குறைஞ்சு போகுது.
1: நிச்சயமா சார். இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்ல எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா, அதற்கான வாய்ப்புகள்?
0: ஆக்சுவலா வந்து நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் வந்து ஒருக்கா மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா வந்து இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுத்தக்கும் அடுத்த லெவலான படிப்பு இன்னும் ரொம்ப ஹையா போகலான்னு. ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் மீடியா பீப்புள். ஓன்லி திங் வந்து உங்க டேலண்டை பொறுத்தா இருக்கு. உங்க டேலண்டை வளர்த்துக்கிட்டீங்க, உங்களை வந்து நீங்க திறன்பட வச்சிருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்துன்னா உங்க வந்து எப்படினாலும் நீங்க வந்து ஆர்கனைசேஷன்ஸ் மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனா உங்க ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள கிரெடிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும், உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இதுக்கு. அதுக்கு மேல வர்றதுனா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் மச் கிரேட்டர் பீப்புள்.
1: நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்கா சார்?
0: முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் பாச்சு. இப்போ வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்லை. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும் ஆகல. ஆனா வந்து அந்த திறமையை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி டு நியூ என்வாயர்மெண்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றா மாறி போய் நம்ம சர்வே ஆகுறது நம்ம நல்லாவே ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கும் இந்த மீடியால நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார். அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்?
0: நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிகுந்த குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து அரசு பணியில வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் போட்டோகிராஃபர்ஸ் அபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படிச்சவங்களை தான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸா இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா இல்ல வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ல அப்படி எடுக்க ஒவ்வொரு ஆட்சி மாறும்போது அவங்க கீழே போறவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்காங்க. இப்ப நான் வேலை பார்த்த ஆர்கனைசேஷன்ல இருந்து கடைசியில ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வைசரா டாப் லெவலுக்கே போனார். அதனால இந்த கருத்தியல் தாக்கம் உள்ளவங்கள அங்க பல இடத்துல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஈவன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன், ரிப்போர்ட் டிரான்ஸ்லேஷன் இது மாதிரி பல வேலைகளுக்கு வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட் உள்ளவங்க அதுவும் கொஞ்சம் ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு போனவங்களா கண்டிப்பா எடுக்கிறாங்க.
1: நிச்சயமா. இப்ப ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் மாதிரி அரசு நிறுவனங்களையும் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது பிரகாசமா இருக்கா சார்?
0: ஆமா கண்டிப்பா இருக்கு. அரசு நிறுவனங்களையும் கொஞ்சம் வேலைகளை நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கிறாங்க, ஆனா கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. இவன் அவங்க ஜேர்னலிசத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இவன் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகும் இன்டர்வியூஸ் ஆகும் இந்த தூர்தர்ஷன் ஏஆர்ல வேலை பார்க்கறதுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும்.
1: நிச்சயமா சார். இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கறது எப்படி இருக்கும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்?
0: இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒன்னு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்ப பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க, ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தா தான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதில்ல, டெய்லி வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தா தான் நீங்க அறிவாளி.

0: இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்கான். நான் இப்ப வேலை பார்த்த நிறுவனத்துல ஒருத்தன் ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா ஹீஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான், கருத்தை தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்களா இருந்தாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதாட்டும் காலத்துக்கு ஏத்த மாதிரி புது இது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதாட்டும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாவும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இருந்தா தான் அந்த ஜேர்னலிசத்துல சர்வே பண்ண முடியும்.
1: நிச்சயமா சார், அப்கமிங் ஜேர்னலிஸ்டுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சொல்லுவீங்க சார்?
0: நீங்க படிக்கிறத வந்து என்ன படிப்பு படிச்சாலும் நீங்க வந்து ஜேர்னலிசம் உள்ளது, நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜேர்னலிசத்துக்கு வந்தவன். நீங்க ஜேர்னலிசம் படிக்காட்டினாலும் நீங்க வந்து என்ன படிக்கிறதோ தரவா படிக்கணும், ஜெனரல் நாலேஜ தரவா தெரிஞ்சுக்கணும். உங்க படிக்கிற காலேஜ்லயோ ஸ்கூல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு டிபேட்டுக்கு போறேனா அல்ல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அல்ல போயம் ரைட்டிங் இது மாதிரி காம்படிஷன்ஸ்ல நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கணும். யூ வில் ஹேவ் டு பீ எ சோஷியல் பீயிங். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு நீங்க வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்றதா இருக்கணும். இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் ஆட்டு எல்லாத்தையும் புரிதல் உள்ளவங்களாட்டும் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கிறதாட்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவரா இருந்தா நீங்க கண்டிப்பா ஜேர்னலிஸ்டாட்டு சர்வே பண்ணலாம். நீங்க ஜேர்னலிசம் டிகிரி படிச்சுதான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இல்ல, உங்களுக்கு பொது அறிவு இருக்கு, நீங்க அதுல நாட்டம் இருக்குன்னா நீங்க திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகிறனால ஆனீங்களாலும் நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆவீங்கன்னு நான் நம்புறேன்.
1: நிச்சயமா சார், இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க பிஹெச்டி வந்து பத்தி குறிப்பிட்டீங்க. இப்ப பிஹெச்டி பண்றதுக்கு இப்ப ஜேர்னலிசம் படிச்சவங்க பிஹெச்டி அந்த துறையில வந்து பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
0: கண்டிப்பா பிரகாசமா இருக்கு. ஆனா ஒன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஜேர்னலிசம் சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து எஜுகேஷனை பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா எஜுகேஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. பாலிடிக்ஸ் பற்றி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறா பாலிடிக்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலை பற்றி ஒரு எழுதுறா சுற்றுச்சூழல தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பிஹெச்டி பண்ணீங்கன்னா அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்துல மட்டும் வல்லுநரா இருந்தா போதாது, அந்த துறையிலயும் வல்லுநரா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியா வந்து ஆழ்ந்த ரிசர்ச் பண்றது சுற்றுச்சூழலை பத்தி. ஆனா சுற்றுச்சூழல்ல வந்து நான் வந்து அதுலயே நான் டீப்பா படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனா சுற்றுச்சூழல் கான்பரன்ஸ் போறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பத்தி பேப்பர் பிரசன்ட் பண்றேன், ஒரு என்வாரன்மெண்ட் பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க, இல்ல அது எனக்கு தெரியாது, நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி, ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து எப்படி சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுனா அந்த சைக்காலஜிக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில நம்ம ஜேர்னலிசம் வந்து இட்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் வேக்யூம், இட் ரிலேட்ஸ் டு டிஃபரண்ட் ஃபீல்ட். நீங்க எந்தெந்த துறையில தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்றவங்க அந்தந்த துறையையும் ஆழ்ந்து படிச்சாதான் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் எப்படி என்வாரன்மெண்ட் போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் அதுல என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா.
1: நிச்சயமா சார், ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேச்சுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னும் போது, இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு இப்ப ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பிஹெச்டி பண்றதுக்கு?
0: பார்ட் டைம் பிஹெச்டி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்க நான் பிஹெச்டி வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்துல அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லாம் வந்து அப்படி அந்த நினைப்போட பிஹெச்டி நீங்க சேர்ந்தீங்கன்னா பிஹெச்டி கண்டிப்பா முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர், ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர், இன்டர்நேஷனலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லணும். ரியலா நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி நீங்க சீரியஸா உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் பிஹெச்டி சேரணும், அல்ல சேரக்கூடாது. அல்ல நான் வந்து எனக்கும் நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் பிஹெச்டி ஆயிரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்.
1: நிச்சயமா சார், எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 9:30 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர் நேரு வீதி புதுச்சேரி.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். நேரம் 9:37:46. தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். அலைப்பாயுதே திரைப்படத்தில் இருந்தேன்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 9:43:24. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரில் கேட்டுக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ரிதம் திரைப்படத்திலிருந்து.

தேன்சிந்துதேவானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மின்னலே திரைப்படத்துல இருந்து

நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். தென் சிந்திதே வானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்தில் இருந்தேன்.

நேரம் 10:06. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வாடம். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். டும் டும் டும் திரைப்படத்துல இருந்து

நேரம் 10:10 நான்கு நொடிகள். தேவானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க FM Rainbow 102.8. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், வின்னர் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:27:33 நொடிகள். தென் சின்னதை வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்தார்.

நேரம் 10:33 19 நொடிகள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:55 15 நொடிகள். தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். சுல்லான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இயற்கை துப்புரவாளர்கள் வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவனத்திற்கான நிகழ்ச்சியில் வளரிளம் பருவனத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. எலும்பியல் மருத்துவரை எப்போது அணுக வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 பற்றிய தினசரிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கோச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம். சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்த விளக்கம் அளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தி வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். உலக ஹெப்படைடிஸ் தின சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஹரிபிரசாத் அவருடன் நேர்முகம். மாலை 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ். தொடர்ந்து 5:00 வரை கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்த். 6:20 முதல் 7:00 வரையும், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8:00 வரையும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல், 12:40 இரவு, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.

0: 7 kg in clean and jerk for a total lift of 199 kg. Onome Omolola Didi of Nigeria won the gold with the Commonwealth and Games record total lift of 206 kg. Another Indian weightlifter, Vindhya Rani Devi, won the bronze medal in the women's 58 kg category competition. Vindhya Rani lifted 87 kg in the snatch section and 112 in the clean jerk for a total lift of 199 kg. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.